0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: வந்தார்.
1: குட் மார்னிங் சார். குட் மார்னிங் தம்பி, இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
2: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
3: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதி, மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென் செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வை.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: நம்மை சுற்றி
2: சோனா எஃப்எம் 107.8

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: எல்லாம் சரியாக தான் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறது தப்புங்க. இது நடந்தாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது தான் கெத்து. இன்னைக்கு புதன்கிழமை, வாரத்துடைய மையப்பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இந்த நாள் உங்கள் எல்லாத்துக்குமே செமையாக சூப்பராக ஜாலியாக ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்றைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்க மக்களே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன். நான் உங்கள் சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? உங்களுக்காக இந்த காலை பொழுது ரொம்ப யூஸ்ஃபுல் இனிமையாகவும் மாத்துறதுக்காக சத்யா நான் பல தகவல்களை எடுத்து வந்திருக்கேன். அதில் ஒவ்வொன்றா சொல்றதுக்கு முன்னாடி இன்னைக்கான நிகழ்ச்சியை ஒரு குட்டி ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நம்ம வாழ்க்கையிலுமே எல்லாருமே வந்துட்டு ஒரு தப்பு பண்ணிடுறாங்க. என்ன அப்படின்னா, நமக்கு எல்லாமே வந்துட்டு சரியாக நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம், எல்லாம் சரியாக நடக்கணும் அப்படிங்கிறதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஆனால் அது நடக்கலைன்னா மனசு உடஞ்சி போயிடுது இல்லையா? ஏன் எனக்கு மட்டும் இப்போ நடக்குது அப்படிங்கிற மாதிரி புலம்ப ஆரம்பிச்சிடுறோம். ஆனால் வாழ்க்கையில் இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் எது நடந்தாலும் சரி ஒரு முயற்சி நோக்கி போகிறோம் அப்படின்னா அது நல்லதும் வரும், கெட்டதும் வரும், தடைகள் வரும், எல்லாத்தையுமே வந்துட்டு தாண்டி நம்ம வந்துட்டு ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எதுவுமே நம்மளுக்கு பெரிய ஒரு ஏமாற்றத்தை அளிக்காது. அதனால் எது நடந்தாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படி மாதிரி போய்கிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் வெற்றியை நோக்கி நீங்கள் கண்டிப்பாக போவீங்க. இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்றைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதிகபட்ச வெப்பநிலை 36°C ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23°C ஆகவும் இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 28°C இருந்திருக்குது. இன்னைக்கு மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே காலையிலேருந்து சூரியன் பிரைட்டான ஒரு என்ட்ரி தான் கொடுத்துருக்காரு. பார்க்கலாம் இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
3: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
1: எஸ், உங்கள் அறிவை விரிவாக்க இன்றைக்கான கேள்வியாக சத்யா நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, உலகிலேயே மிகப்பெரிய கடல் எது? உலகிலேயே மிகப்பெரிய கடல் எது அப்படிங்கிறதான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதிப் பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் ஃபோன் இடுங்க, டயல் பண்ணுங்கள். 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்காக நிறைய அப்டேட்ஸ்மே வெயிட்டிங்கில் இருக்குது. அது என்னென்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க?

0: உங்கள் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின ஒரு அற்புதமான ஒரு கதை, இரண்டு கிழவர்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். ஒரு கிராமத்தில் எஃபிம் எலிஷா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வயசான நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தாங்க, எப்படியாவது ஜெருசலேம் நகருக்கு வந்து புனித பயணம் வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு. ரொம்ப வருஷம் காசு பணம் எல்லாம் சேர்த்து ஒரு நாள் ரெண்டு பேரும் கையில் ஒரு தடியை பிடிச்சிக்கிட்டு அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. நடந்து நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் வழியில் ஒரு சின்ன கிராமத்தை கடக்கிறாங்க. அந்த கிராமமே வறட்சியால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு இருக்குங்க. பசியும் பட்டினியும் தான் அங்கே வந்து தாண்டவம் ஆடுது. பசியோடையும் பட்டினியோடையும் அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. எலிசா அவருக்கு வந்து தாகம் எடுக்குதுங்க. தண்ணி கேட்கறதுக்காக அங்கிருந்த ஒரு சின்ன குளிலுக்குள்ளார போகிறாரு. அங்கே உள்ளார போய் பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. அந்த குடும்பமே பசியால் மயங்கி கிடக்குதுங்க. அவங்களால எந்திரிக்க கூட முடியல. இதை பார்த்த எலிஷாவால் அவங்கள அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரலைங்க. இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும், அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. தான் கையில் இருந்த காசை வச்சு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தராரு. அதே மாதிரி அவர்கிட்ட சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்த உணவுப் பொருட்களை அவங்களுக்கு வந்து கொடுக்குறாரு. அவங்களுடைய நிலத்தை மீட்கிறதுக்கு உதவுறாரு. இப்படியே அவங்க கூடவே சில வாரங்கள் அவர் தங்கிடுறாருங்க. ஆனால் அவர் கூட வந்த நண்பர் இன்னொருத்தர் வந்தார் இல்லையா, அவர் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறார். எப்படியாவது ஜெருசலேம் வந்து போயிடணும், அங்கே போகிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எலிஷாவை விட்டுட்டு அவர் வந்து போயிடுறாருங்க. அவர் வந்து தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்கிறார். கடைசியாக எஃபிம் ஜெருசலேம் போய் சேர்ந்துடுறாரு. அங்கே இருக்கிற பிரம்மாண்டமான ஆலயத்துக்குள்ளார நுழையிறாரு. ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் நின்று கடவுளை வேண்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு ஆச்சரியம் இருக்குங்க. அந்த கூட்டத்தோட முன்னாடி சாமி சிலைக்கு பக்கத்தில் அவரோட நண்பர் எலிஷா நின்றுட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து ரொம்ப பிரகாசமாக தெரிகிறாரு. எஃபிமால நம்பவே முடியலைங்க, நம்மளை விட்டுட்டு அங்கேயே தங்கின எலிஷா இப்படி நமக்கு முன்னாடி இங்கே வந்தார் அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கட்டாயமாக உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின இரண்டு கிழவர்கள் புத்தகத்தை கண்டிப்பாக வாங்கி படிங்க. நன்றி நேயர்களே.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
3: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன? அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
4: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
5: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
6: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, நீங்களாம் வந்துட்டு இந்த ரசம் வச்சிங்க அப்படின்னா அந்த புடலங்காய் வணக்கம் இல்லையா, அந்த புடலங்காயில் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குதாங்க. இப்போது புடலங்காயில் சுமார் 90% மேலே தண்ணீர் சத்து அதிகமாக இருக்குது. அதனால் உடம்பை குளிர்ச்சியாக வைக்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. அதே நேரத்தில் குறிப்பாக இந்த வெயில் காலத்தில் புடலங்காயை உணவில் சேர்த்துக்கிட்டு உடல் சூடு குறைய இது வந்துட்டு உதவியாக இருக்கும். எடை குறைக்கிறதுக்காகவும் இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு தேர்வாக இருக்கும். கலோரி குறைவு, நார்ச்சத்து அதிகம், அதனால் வந்துட்டு வயிறு நிறைவாக இருக்கும். அதே நேரத்தில் தேவையில்லாமல் அடிக்கடி சாப்பிடணும்னு வந்துட்டு தோணாது. செரிமானத்துக்கும் புடலங்காய் ரொம்ப ரொம்ப நல்லதாகவே இருக்கும். இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து மலச்சிக்கலை குறைக்கவும் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் வந்துட்டு ரொம்பவே உதவியாக இருக்கும். சர்க்கரை நோய் இருக்கக்கூடியவங்க மருத்துவர் அல்லது உணவியல் நிபுணர்கிட்ட ஆலோசனை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா அளவோடு உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். சமநிலையான உணவுடைய ஒரு பகுதியாக இது வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கலாம் அப்படி மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. இதய ஆரோக்கியத்துக்கும் இது ரொம்ப ரொம்ப நல்லது. கொழுப்புச்சத்து குறைவாக இருக்கிறதுனால இதயத்துக்கு ஏற்ற காய்கறிகளில் ஒன்றாகவும் இது கருதப்படுது அப்படி மாதிரி.

வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ நீங்களே வந்துட்டு வீட்டிலலாம் புடலங்காய் சமைச்சிங்க அப்படின்னா அதை வந்துட்டு அவாய்ட் பண்ணாமல் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்த நம்ம சேலத்தில் காய்கறிகளுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தக்காளி 20 ரூபாய், உருளைக்கிழங்கு 50 ரூபாய், திம்பம் உருளைக்கிழங்கு 34 ரூபாய், ஆக்ரா உருளைக்கிழங்கு 28 ரூபாய், சின்ன வெங்காயம் 50 ரூபாய், பெரிய வெங்காயம் 40 ரூபாய், பச்சை மிளகாய் 44 ரூபாய், கத்தரிக்காய் 46 ரூபாய், வால் கத்தரிக்காய் 46 ரூபாய், ப்ளூ கத்தரிக்காய் 45 ரூபாய், பச்சை கத்தரிக்காய் 40 ரூபாய், வெண்டைக்காய் 38 ரூபாய், முருங்கைக்காய் 40 ரூபாய், பீர்க்காங்காய் 30 ரூபாய், சுரக்காய் 30 ரூபாய், புடலங்காய் 40 ரூபாய், வெள்ளை புடலங்காய் 38 ரூபாய், பாகற்காய் 55 ரூபாய், நாட்டு பாகற்காய் 60 ரூபாய், தேங்காய் 55 ரூபாய், முள்ளங்கி 34 ரூபாய், பீன்ஸ் 106 ரூபாய், வெள்ளை பீன்ஸ் 110 ரூபாய், அவரைக்காய் 68 ரூபாய், கேரட் 100 ரூபாய், மாங்காய் 30 ரூபாய், பழங்களில் வாழைப்பழம் 50 ரூபாய், புவன் வாழை 50 ரூபாய், தேன் வாழை 50 ரூபாய், ரஸ்தாலி 60 ரூபாய், செவ்வாழை 75 ரூபாய், பப்பாளி 40 ரூபாய், கொய்யா 60 ரூபாய், சப்போட்டா 40 ரூபாய், கீரைகள் கட்டொன்றுக்கு 25 ரூபாய் வரைக்குமே விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விலை நிலவரத்தை நமக்கு சொன்னது யார் அப்படின்னா, சூரமங்கலம் உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் தான் இந்த ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு தகவல் தொடர்ந்து அடுத்து உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸுடைய சூப்பரான ஒரு பாடல் தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனாஃபம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்,
3: மச்சான் கரெக்டா 10 மணிக்கு ஆபீஸ் போயிடணும் அப்படின்னு பாக்குறேன், முடியலடா.
4: ஏன் மச்சான், டிராபிக்ல மாட்டிக்கிட்டியா?
3: அதெல்லாம் இல்லடா, இது வரைக்கும் யாருமே எனக்கு வேலை தரல, அதனாலதான்.

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப் ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும் சாமே.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமே? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்ட் தான் தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: வீட்டிலிருந்தே தொடங்க வேண்டும். வீட்டின் தூய்மையே நாட்டின் தூய்மையாக மாறும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: இப்போ ரயிலில் தட்கால் டிக்கெட் புக் பண்ணுறோம் இல்லையா, அந்த டிக்கெட்டுக்கு வந்துட்டு இப்போ ஆகஸ்ட் 1st டோக்கன் முறையில் புக் பண்ண போகிறாங்க அப்படி மாதிரி தாங்க தெரிவிச்சிருக்காங்க. இது பற்றின ஒரு அப்டேட் தான் வந்திருக்குது. இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன், நான் உங்கள் சத்யா. ரயில்வே ஸ்டேஷன் கவுண்டர்களில் தட்கால் டிக்கெட் பெறுவதற்காக புதிய டோக்கன் முறை ஆகஸ்ட் 1st அமலுக்கு வர இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ரயில்வே அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. இது பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரயில்களில் கடைசி நேர பயணத்தை தற்கால டிக்கெட் பெறுவதற்காக கடும் போட்டி நிலவிட்டு வந்துட்டு இருக்குது. இந்த வகையில் டிக்கெட் எடுக்க நாட்டிலேயே முதல் முறையாக மேற்கு மத்திய ரயில்வே மண்டலத்தில் புதிய நடைமுறை சோதனை அடிப்படையில் ஆகஸ்ட் 1st செயல்படுத்தப்பட்டு வந்துட்டு இருக்குது. இந்த திட்டம் வெற்றிகரமாக அமைஞ்சது அப்படின்னா அனைத்து ரயில்வே மண்டலங்களிலுமே இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும் அப்படின்னும், முன்பதிவு தொடங்குவதற்கு முன்பே பயணிகள் தங்களுடைய வரிசையை உறுதி செய்யக்கூடிய வகையில் தற்கால் டிக்கெட் பெறுவதற்காக கவுண்டர்களில் டோக்கன் வழங்கப்படும் அப்படிமாதிரி சொல்லியிருக்காங்க. ரயிலில் ஏசி வகுப்புக்கான தட்கால் டிக்கெட் முன்பதிவு காலையில் 10 தொடங்கும் நிலையில் காலையில் 8:30 9 வரைக்குமே டோக்கன்கள் விநியோகிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஏசி அல்லாத தட்கால் டிக்கெட் முன்பதிவுக்கு காலையில் 11 தொடங்கக்கூடிய நிலையில் காலையில் 9:30 வரைக்குமே டோக்கன் விநியோகிக்கப்படும் அப்படின்னும், தொடக்க கட்டமாக ஒவ்வொரு முன்பதிவு கவுண்டர்லேயுமே ஏசி தட்கால் டிக்கெட்டுகளுக்கு 10 ஏசி அல்லாத தட்கால் டிக்கெட்டுகளுக்கு 15 வழங்கப்படும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. பயணிகளுடைய கூட்ட நெரிசலுக்கேற்ப இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கப்படும் அப்படி மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது, இந்த டிக்கெட் பெறுவதற்கான டோக்கன் முறை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதே மாதிரி நீங்களாம் வந்துட்டு தற்கால் டிக்கெட்டில் புக் பண்ணுற மாதிரி நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் டோக்கன் முறையை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததான் உங்களுக்காக அகேஷுடைய அரண்மனை சாங் தான் வந்துகிட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலையை என்னான்னு 9787707078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய Top 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அகேஷுடைய அரண்மனை சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போ ரயில் பணியாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக கரூரில் இப்போ புதுசாக ஒரு ஓய்வு அறை கட்டப்பட்டிருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. கரூர் ரயில் நிலையத்தில் ரயில் ஓட்டுநர்களுக்கான உள்ளிட்ட பணியாளர்களுக்கு 2.98 கோடி ரூபாயில் புதிய ஓய்வு அறை அமைக்கப்பட இருக்குது. இது பற்றி தெற்கு ரயில்வே அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பயணிகளுடைய தேவைக்கு ஏற்ப கூடுதல் ரயில்கள் இயக்கப்பட்டு வந்துட்டுருக்குது. பணியில் இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி வந்துட்டுருக்கோம் அப்படின்னும். இதுக்கிடையில் கரூர் ரயில் நிலையத்தில் 34 படுக்கைகள் கொண்ட புதிய ஓய்வு அறைகள் கட்டடம் 2.98 கோடி ரூபாயில் கட்ட டெண்டர் வெளியிடப்பட்டிருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கான பணிகள் தொடங்கி 4 மாதங்களில் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் அப்படின்னும். ரயில் ஓட்டுநர்கள், உதவி ஓட்டுநர்கள், இதர ரயில்வே பணியாளர்களுக்கு இந்த இடம் ஒதுக்கப்படும் அப்படின்னும். பணியாளர்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின் மாதிரி வந்துட்டு அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது ரயில் பணியாளர்களுக்காக கரூரில் இப்போ புது ஓய்வு அறை கட்ட போகிறாங்க. இன்னும் 4 மாதங்களில் இது பயன்பாட்டுக்கு வரப்போகுது அப்படின்னும். இது வந்துட்டு இப்போ 2.98 கோடி ரூபாயில் கட்ட போகிறாங்க. இதுக்கான டெண்டருமே வெளியிடப்பட்டிருக்குது அப்படி மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்ததாக நம்ம சேலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தங்கம் கிராம் ஒன்றுக்கு 13,175 ரூபாயாகவும், தங்கம் பவுன் ஒன்றுக்கு 1,05,400 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டுருக்குது. அதே மாதிரி வெள்ளியோடைய விலை கிராம் ஒன்றுக்கு 235 ரூபாயாகவும், வெள்ளியோடைய விலை பார் ஒன்றுக்கு 2,35,000 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டுருக்குது. அதே நேரத்தில் முட்டையோடைய விலை இப்போது 6 காசுகளாக விற்பனை ஆகிட்டு இருக்குது. அதாவது கரெக்டாக வந்துட்டு 6 ரூபாய் அப்படி மாதிரி தான் வந்துட்டு விற்பனை ஆகிட்டு இருக்குது. ஸோ பார்க்கலாம், இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதே நேரத்தில் முட்டையோடைய விலை இப்போ கடந்த நாட்களை விட இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருக்குது. ஸோ பார்க்கலாம், இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் முட்டையோடைய விலையுமே எப்படி இருக்க போகுது, இதே மாதிரி தான் கம்மியாக போகுதா, இல்லை இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் இன்னுமே அதிகமாக போகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போது அதே நேரத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலை நிலவரங்கள் கடந்த நாட்களில் எப்படி இருந்துச்சோ கிட்டத்தட்ட ஏறத்தாலும் அதே மாதிரி தான் இருக்குது. ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் அதே ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம் வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போது அடுத்து தான் உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸோடைய சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறமா உங்களுக்காக சூப்பரான இன்னொரு அப்டேட்மே வெயிட்டிங்கில் இருக்குது. அது என்ன அப்டேட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பாட்டு கேட்டு வந்துருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய சேலத்தில் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தமிழகம் முழுக்கவுமே இன்றைக்கும் நாளைக்கும் மிதமான மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நம்மளுடைய சேலத்துக்கு மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. காலையில் வரைக்கும் வந்துட்டு சூரியன் பிரைட்டான ஒரு என்ட்ரியை கொடுத்துருந்தார். இன்றைக்கி லைட்டாக தான் வந்துட்டு தெரியறாரு. இப்போது பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படி நேரங்களில் அப்படிங்கிற வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும். அதே நேரத்தில் நம்ம தமிழகத்தில் இன்னைக்கும் நாளைக்கும் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிருக்கக்கூடிய மாவட்டங்களில் இன்னைக்கும் நாளைக்கும் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதா சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இது பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவிட்டிருக்குது. நீலகிரி மாவட்டத்தில் நாளைக்கு இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்னும், தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிருக்கக்கூடிய மாவட்டங்களில் இன்னைக்கும் நாளைக்கும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னும், மதுரையில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட், அதாவது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நேற்று சாயங்காலம் நிலவரப்படி 10 இடங்களில் வெயில் சதம் அடிச்சிருக்குது. இதில் அதிகபட்சமாக மதுரையில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட், அதாவது 40.2 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பம் பதிவாகியிருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியாக சென்னை நுங்கம்பாக்கம், பரங்கிப்பேட்டை, திருச்சி ஆகிய இடங்களில் 102 டிகிரி ஃபாரன்ஹீட், அதாவது 39 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பம் பதிவாகியிருக்குது அப்படின் மாதிரியும் தெரிவிக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி சென்னை மீனம்பாக்கம், கடலூர், நாகப்பட்டினம், பாளையங்கோட்டை, புதுச்சேரி, வேலூர் ஆகிய இடங்களில் 38 டிகிரி செல்சியஸுக்கு மேலே வெப்பம் பதிவாகியிருக்குது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து நம்ம சேலத்தில் இன்னைக்கு மேட்டூர் அணையோட நீர்மட்டம் நிலவரம் என்ன அப்படின்னா, நீர்மட்டம் 73.93 அடியாகவும் நீரிருப்பு 36.17 TMC இருந்துட்டு வருது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்து 54 கனஅடியாகவும் அணையிலிருந்து திறக்கக்கூடிய நீர் திறப்பு 1000 கனஅடியாகவுமே இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இப்போ அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்து வெறும் 54 கனஅடி அப்படி மாதிரி தான் இருக்குது. அதே நேரத்தில் நீர் திறப்பு 1000 கனஅடியாக இருக்குது. நீர் வரத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த நாட்களை விட இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததாக பிளேசியுடைய தன்னானை நானே சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: ஹைதராபாத் டு மங்களூரு சிறப்பு ரயில் இப்போ அறிவிக்கப்பட்டிருக்குது அப்படி மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க. இது பற்றின ஒரு அப்டேட் தான் வந்திருக்குது. எழுந்திருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய ஒரு மணி நேரத்தை கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு மணி நேரம் இருக்குது. இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக சொல்கிறதுக்காகவே நிறைய அப்டேட்ஸுமே வெயிட்டிங்கில் இருக்குது. அதில் இப்போ முதலாவதாக என்ன அப்டேட் சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னா, சேலம் வழியாக சிறப்பு வார ரயில் அறிவிக்கப்பட்டிருக்குது. அதுபடி ஹைதராபாத்திலிருந்து மங்களூரு சென்ட்ரல் ரயில் வந்துட்டு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி வரைக்குமே புதன்கிழமை நாட்களில் அதிகாலை 4:20 மணிக்கு புறப்படும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ரயில் பெகும்பேட், லிங்கம்பள்ளி, விசாகராபாத், சேடம், யாத்கிர், கிருஷ்ணா, ராய்ச்சூர், மந்திராலயம் ரோடு, குண்டக்கல், அனந்தபூர், தர்மவரம், இந்துப்பூர், எலகங்கா, கிருஷ்ணராஜபுரம், பங்காறுபேட்டை, குப்பம், சேலம், ஈரோடு, திருப்பூர், போத்தனூர், பாலக்காடு, சோரனூர், திரூர், கோழிக்கோடு, வடகரா, தலச்சேரி, கண்ணூர், பையனூர், காஞ்சங்காடு, கசர்காடு வழியாக அடுத்த நாள் காலையில் 9:30 மணிக்கு மங்களூரவை அடையும் அப்படின்னும், புதன்கிழமை நைட்டு 10:30 மணிக்கு சேலம், 11:35 ஈரோடு வந்து போகும் அப்படி மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மறுமறக்கிறையில் ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி வரைக்குமே வியாழக்கிழமை நாட்களில் நைட்டு 8 மணிக்கு கிளம்பி சனிக்கிழமை அதிகாலை 4 மணிக்கு ஹைதராபாத்தை அடையும் அப்படின்னும், வெள்ளிக்கிழமை காலையில் 6:10 ஈரோடு, 7:20 சேலம் வந்து போகும் அப்படி மாதிரி சேலம் ரயில்வே கோட்டை நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததான் நம்ம சேலத்தில் டிராஃபிக் எங்கெங்க இருக்குது அப்படின்னா, மாமாங்கம், வெண்ணங்கோடி, முனியப்பன் கோவில், சந்தியூர், மல்லூர், குகை, வின்சென்ட் ஜங்ஷன், சீலநாயக்கன்பட்டி, அம்மாப்பேட்டை, அயோத்தியாப்பட்டினம், புன்னமாப்பேட்டை, இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதிகளுக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, அந்த பகுதியை தாண்டி நீங்கள் வேலைக்கு வெளியே போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. முக்கியமாக வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டுப்போங்க. காரில் போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் சீட் பெல்ட் போட்டுப்போங்க. அடுத்ததான் இன்னைக்கான கேள்வியாக நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், என்ன அப்படின்னா, உலகின் மிகப்பெரிய கடல் எது, உலகிலேயே மிகப்பெரிய கடல் எது அப்படிங்கிறதா இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலாக நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா, மறக்காமல் நம்மளோட நிலை எண்ணுக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி உங்களோட பதில பதிவு பண்ணுங்க. நீங்க சொல்லக்கூடிய பதில் சரியானதா இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். இப்போ அடுத்ததாக எலெக்ஷன் செந்தில்குமாருடைய விண்மீன் போலவே சாங் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: விக்கி, எங்க சித்தப்பாக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்ல.
1: பிரீத்தி, நம்ம ஆத்தூர் செல்லியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படின்ற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட், டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ஈசி இஎம்ஐ வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் பெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் பெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட் புக் பண்ணிக்கலாம். இந்த ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். சேலம் திருமணி முத்தாறு. சேலம் உருவாக்குறதுக்கு ஒரு அடிப்படையான காரணமாக இந்த ஆறு இருந்திருக்கிறது. ஏன்னா பல்வேறு நாகரிகங்களும் ஆற்றங்கரையை தான் உருவாகியிருக்கு. அதனால ஆற்றங்கரை நாகரிகம் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். சேலத்தினுடைய அந்த உருவாக்கத்துல இந்த நதிக்கு ஒரு முக்கியமான பங்கு இருந்தது. அது ஒரு சின்ன கிராமமாக இருந்து அது டவுனாக மாறி ஒரு சிட்டியாக மாறி இன்னைக்கு ஒரு பெரிய மாநகரமாக உருவெடுத்திருக்கிறது அப்படின்னு சொன்னா, அதனுடைய கடந்து வந்த பாதையில இந்த நதி தான் அதுக்கு வந்து முக்கியமான, அதாவது இந்த நதியை நம்பிதான் இந்த நதியினுடைய கரையில மக்கள் குடியேறினாங்க, விவசாயம் பண்ணாங்க, இந்த தண்ணி எடுத்து அவங்க பயன்படுத்தினாங்க, அதனால சுகமாக வாழ்ந்தாங்க, அதனால அந்த ஊர் பெருகியது. இந்த ஊர் பெருக பெருக வளர்ச்சிகள் வளர வளர இவர்களுடைய இந்த முன்னேற்றத்துக்கு இந்த நதி வந்து ஒரு பலி ஆயிடுச்சு. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலிருந்து தொடர்ந்து வந்து போகும்போது பல்வேறு விதமான கழிவுகளையும் அந்த நதியில நம்ம திருப்பி விட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அந்த தொழிற்சாலை கழிவுகள், வீட்டு கழிவுகள், பல்வேறு விதமான கழிவுகளையும் இந்த நதியில நம்ம கலக்க விடுறதுனால இந்த நதி வந்து தன்னுடைய புனிதத்தை கெடுத்து இன்னைக்கு வந்து அது ஒரு சாக்கடையா போயிட்டு இருக்கு. இது வந்து மணிமுத்தா நதி, வீரமணி முத்தாறு, சேலம் ஆறு, பாபநாச நதி, பஞ்சாட்சர நதி அப்படின்னு இதுக்கெல்லாம் பல பேர்கள் இருந்தது. இது வந்து பாபநாச நதினு சொல்றது என்னன்னு சொன்னா, இதுல வந்து பஞ்சாட்சர நதி அப்படின்னு இந்த ரெண்டு பேர்களையும் நம்ம வந்து இப்ப நம்ம எடுத்துக்கணும். பஞ்சாட்சரம் அப்படின்னு சொன்னா ஐந்து திருத்தலங்கள் அப்படின்ற ஒரு கோயில். இதனுடைய இந்த நதியினுடைய தீரத்துல ஐந்து கோயில்கள் இருந்தது அப்படின்றதும், இந்த ஐந்து கோயில்களில் நீங்கள் இறைவனை வழிபட்டு இந்த நதியில குளிச்சு இறைவனை வழிபடும் பொழுது உங்களுடைய பாவங்கள் நீங்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை மக்கள் மத்தியில இருந்தது. அதனால இந்த நதிக்கு பாபநாச நதினு பேரு. இப்படி இந்த நதியின் ஓரத்திலேயே பயணித்து ஐந்து கோயில்களையும் ஒரு நாள் அவர் வந்து தரிசித்தால் அவர் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி அவருக்கு வந்து மோட்சம் கிடைக்கும், நித்திய இன்பம் கிடைக்கும், பேர் இன்பம் கிடைக்கும், அவருடைய பாவங்கள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில இருந்திருக்கிறது. நன்றி, வணக்கம்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன மச்சான், பயங்கரமா கிரவுண்ட்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க?
2: இல்ல மச்சான், நாளைக்கு ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்க போறேன், அதான் இவ்வளவு நேரம் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கேன்.
1: டேய் சூப்பர்ரா, நல்லா பிராக்டிஸ் பண்ணு
2: மச்சான். ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டப்பந்தயத்துல ஓட போறேன்டா, ஆசீர்வாதம் பண்ணு மச்சான்.
1: ஓகே மச்சான், பார்த்து மெதுவா பத்திரமா ஓடிட்டு வாடா.
3: எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது?
0: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
4: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன? அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சியை டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துக்கிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துக்கிட்டு விளையாடலாம்.
5: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ்ல கலந்துக்கிட்டு நிறைய விளையாட போறேன்.
6: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்துருமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
7: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
2: ரேஷன் கடைகளில் இப்போ துவரம் பருப்பு சர்க்கரையெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு இதுக்கு மேலே பாக்கெட்டுகளில் வந்துட்டு கொடுக்க போகிறாங்க அப்படி மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இது பற்றின ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. நினச்சிருக்கீங்க, சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன், நான் உங்கள் சத்யா. ரேஷன் கடைகளில் துவரம் பருப்பு சர்க்கரை ஆகியவற்றை இனிமேல் பாக்கெட்டுகளை வழங்குறதுக்காக தமிழக அரசு இப்போ முடிவு செஞ்சுருக்காங்க. தமிழக ரேஷன் கடைகளில் அரிசி கோதுமை இலவசமாகவும், 2 கிலோ சர்க்கரை, கிலோ துவரம் பருப்பு, லிட்டர் பாமாயில் இதெல்லாம் மானிய விலையிலேயே மட்டும் விற்கப்பட்டு வந்துட்டு இருக்குது. இதுல பாமாயில் மட்டும் பாக்கெட்ல வழங்கப்பட்டு வருது. மற்ற பொருட்களை வாங்க கார்டுதாரர்கள் பையெடுத்துட்டு வரதா மட்டும் இருந்துட்டு இருக்குது. சில ரேஷன் கடை ஊழியர்கள் பொருட்களை எடை போட்டு வழங்குறத முறைகேடு செய்வதாக மட்டும் புகார்கள் இருந்த நிலையில் ரேஷன் பொருட்களை பாக்கெட்டுகளை வழங்குமாறும் பலரும் கோரிக்கை விடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. எனவே துவரம் பருப்பு சர்க்கரையை பாக்கெட்டுகளில் வழங்குறதுக்காக அரசு வந்துட்டு முடிவு செஞ்சுருக்காங்க. இது தொடர்பாக வர பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியாகும் அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. இது பற்றி உணவுத்துறை அதிகாரி ஒருவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அரிசி கோதுமையை பாக்கெட்டுகளை வழங்குவது சிரமம் அப்படின்னும், அதனால துவரம் பருப்பு சர்க்கரையை பாக்கெட்டுகளில் வழங்க முடிவு செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால யார்கிட்டையும் வந்துட்டு வாங்கப்பட்டது, அதுக்கப்புறமா தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி உள்ளிட்ட விவரங்கள் எல்லாமே பாக்கெட்டுகளில் இடம்பெறும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. தரம் கார்டுதாரர்களுக்கு உறுதி செய்யப்படும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. மொத்தமாக 2.20 கோடி கார்டுதாரர்களுக்கு பாக்கெட்டுகளில் வழங்க ஒருவருக்கு எவ்வளவு கூடுதல் செலவாகும் அப்படி மாதிரி விவரங்கள் மதிப்பிடப்பட்டு வந்துட்டுருக்குது அப்படி மாதிரியும் தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்தது நம்ம சேலத்தில் இன்னைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா, முருகன் அவர்கள் வந்துட்டு தொலசம்பட்டி பகுதியிலேருந்து அவருடைய பிறந்தநாளை இன்னைக்கு கொண்டாடுறாரு. அவருக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே முருகன் அண்ணா. உங்களுக்கு இன்னைக்கான நாள் மாதிரியே எல்லா நாளுமே செம்ம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கான நாள் உங்களுக்கான நாள் செம்ம ஜாலியாக பூஸ்டப்பாக என்ஜாய் பண்ணுங்க. இப்போ அடுத்தது உங்களுக்காக அசோக் சரணுடைய அடி ராட்டினம் போல் சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப்பு ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட, சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும் சாமே.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமே? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்டா தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்தை நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: குப்பைகளை தரம் பிரித்து குப்பை தொட்டியில் போட வேண்டும். ஈரக்கழிவுகள், உலர் கழிவுகள், சுகாதார கழிவுகள், சிறப்பு கழிவுகள் என தரம் பிரித்து அகற்றினால் கழிவுகளை கையாள்வது எளிதாக இருக்கும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, நம்மளுடைய சேலம் மாவட்டத்தில் இப்போது 3rd August விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்குது. எப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் ஏஎஸ் அவர்கள் இது பற்றி என்ன அறிக்கை வெளியிட்டிருக்காரு அப்படின்னா, சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை அவர்களுடைய நினைவு நாள் மற்றும் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 3rd August அன்னைக்கு வந்துட்டு அனைத்து அரசு அலுவலகங்கள், பள்ளி கல்லூரிகளுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்குது அப்படின்னும், அதுக்கு பதிலாக 22rd சனிக்கிழமை வேலை நாளாக செயல்படும் அப்படி மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு ஏற்கனவே சேலம் கோட்டை பெரிய மாரியம்மன் திருக்கோவில் திருவிழா முன்னிட்டு 5th உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. அதுக்கு பதிலாக 8th பனிநாளாகவுமே அறிவிக்கப்பட்டிருக்குது. அதுபடி இப்போ 3rd விடுமுறை அறிவிக்கப்பட்டு அதுக்கான பனிநாளாக 22rd பனிநாளாக செயல்படும் அப்படி மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு அப்டேட் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க இது. இப்போ அடுத்து தான் நீங்கள் எல்லாருமே வந்துட்டு கண்டிப்பாக ஏற்காடு போயிருப்பீங்க இல்லையா. ஏற்காடு நிறைய விஷயங்கள் இருக்கும். பக்கோடா பாயிண்ட்டு, ஏற்காடு, அப்புறம் வந்துட்டு அந்த ஏரி பூங்கா, அப்புறம் வந்துட்டு அண்ணா பூங்கா, அப்புறமா அந்த ஃப்ளவர்ஸ், அப்புறம் பொட்டானிக்கல் கார்டன், லேடிஸ் சீட்டு, ஜென்ஸ் சீட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு வியூ பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கும். ஆனால் இதே மாதிரியே நம்மளுடைய சேலத்தில் ஒவ்வொரு ஊர்லேயுமே ஒவ்வொரு சிறப்புகள் இருக்குதுங்க, ஒவ்வொரு ஸ்பெஷலான இடங்கள் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கட்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையுமே மதியம் 12 ஒரு மணி வரைக்கும் ஒளிபரப்பாகக்கூடிய ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியை கேளுங்க சத்யா என் கூட. உங்களுக்காக ஒவ்வொரு ஊருக்கும் போயிட்டு அந்த ஊரில் என்ன ஸ்பெஷல் இருக்குது, அந்த ஊரில் வந்துட்டு மக்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பற்றி நிறைய விஷயங்களை எடுத்து நம்மளுடைய ஃபோனில் போட்டுருக்கோம். ஸோ மறக்காமல் கேளுங்க ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 ஒரு மணி வரைக்கும் சத்யா என் கூட. இப்போ அடுத்தது இன்றைக்கான 8 நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்னென்னா, போதைப் பொருள் ஒழிப்பால் நிகழ்வது சமூகத்தில் மாற்றமா நாட்டின் அமைதியா. போதைப் பொருள் ஒழிப்பால் நிகழ்வது சமூகத்தில் மாற்றமா நாட்டின் அமைதியா அப்படிங்கிறதா இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787707 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 8 நம் குரல் நிகழ்ச்சியில் இப்போ அடுத்ததான் உங்களுக்காக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்மே எயிட்டிங்கில் இருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக தில் திலீப்புடைய வாண்டட் வைட் சாங் தான் வந்துட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா.

என்ற சேலையில் வந்த தேவதை, இதுபோல் இதுவரை இந்த அழகை யாரும் காணலையே. தடுமாறி போய் நின்றேன் பெண்ணே, உன் நடை அழகை கண்டு வியக்கிறேன், தயங்குகிறேன், மயங்குகிறேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு இப்படி தாங்க வந்திருக்குது. நம்மை சுற்றி நிகழ்ச்சியில் சத்யானா உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ நம்மளுடைய சேலத்தில் August 3rd ஆடி பண்டிகை கொண்டாட போகிறோங்க இல்லையா, August 18. இதுக்காக வந்துட்டு நம்முடைய சேலத்தில் அரசு பொருட்காட்சி நடத்த போகிறாங்க அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சேலம் போஸ் மைதானத்தில் அரசு பொருட்காட்சி August 3rd ஸ்டார்ட் ஆக போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கான முன்னேற்பாடு குறித்து அனைத்து துறை அலுவலர்கள்கிட்ட இருந்து ஆலோசனை கூட்டம் கலெக்டர் அலுவலகத்தில் நேற்று நடந்திருக்குது. இது பற்றி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் ஐஏஎஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பொருட்காட்சி அரங்குகள் அமைக்கக்கூடிய பணிகள் நடந்துட்டு வந்துட்டுருக்குது. ஆடி பண்டிகையை முன்னிட்டு August 3rd பொருட்காட்சி தொடங்கி 45 நாட்கள் நடத்தப்படும் அப்படின்னும், 32 துறைகள் சார்ந்த அரசின் சார்பாக திட்டங்களை மக்கள் தெரிந்து கொள்வதற்காக அரங்குகள் அமைக்கப்படும். வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனை, வேடிக்கை, பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்த அரங்குகளாக அமையும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கண்காட்சி நாட்களில் பாதுகாப்பு ஏற்பாடு வந்து செய்து கொள்வதற்காக போலீசாருக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்குது. அதே மாதிரி முதலுதவி மருத்துவ குழுவினரை மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வு துறையுமே, அதுக்கப்புறமா 24 மணி நேரமும் தீயணைப்பு வாகனம் குழுவினர் தயாராக இருக்கணும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. தீயணைப்பு துறைக்கும் மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் சுகாதார வசதிகளை மேற்கொள்ள மாநகராட்சிக்கும் அறிவுறுத்தப்பட்டிருக்குது. அனைத்து அரசு துறை அரங்குகளிலுமே மக்களுக்கு அரசின் நலத்திட்டங்கள் குறித்து விளக்கம் அளிக்கவும் அலுவலர்கள் பணியில் ஈடுபட உத்தரவிடப்பட்டிருக்குது. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ August 3rd 45 நாட்கள் வந்துட்டு இந்த பொருட்காட்சி நடக்கப் போகுது. ஸோ நீங்களுமே வந்துட்டு மறக்காமல் போயிட்டு அது எப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ அடுத்ததாக நாளைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க நம்ம சேலத்தில். யார் அப்படின்னா, மொஹிதா மணி அப்படிங்கிற இவங்க வந்துட்டு நாளைக்கு ஏற்காடு பகுதியிலேருந்து அவங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே மொஹிதா மணி. உங்களுக்கு நாளைக்கான நாள் செம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நாளைக்கான நாள் உங்களுக்கான நாள் செம ஜாலியாக பூஸ்டப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ இதே மாதிரியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து பர்த்டே விஷஸோ இல்லை வெட்டிங் ஆனிவர்சரியோ சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, மறக்காமல் நம்மளோட நிலை என்னான்னு 9787707078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணுறீங்க, யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்க, எதுக்காக விஷ் பண்ணுறீங்க, நாங்கள் என்றைக்கு விஷ் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாவே போதும், நம்ம நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக மதன் தங்கதுரையுடைய யார் அவள் எங்கே இருக்கா அந்த சாங் வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாகை சூடவா.
2: வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே இப்போது இன்னைக்கு நம்மளுடைய எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, போதைப்பொருள் ஒழிப்பால் நிகழ்வது சமூகத்தில் மாற்றமா நாட்டின் அமைதியா. போதைப்பொருள் ஒழிப்பால் நிகழ்வது சமூகத்தில் மாற்றமா நாட்டின் அமைதியா அப்படிங்கிறதா இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787707 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் இப்போ அந்த நிகழ்ச்சி பத்தின ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது, அந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பத்தின ஃபீட்பேக் நீங்கள் ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதை நம்மளோட நிலை எண்ணுக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ அந்த நிகழ்ச்சி பத்தின ஃபீட்பேக்கை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
5: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
4: எஸ், இன்னைக்கான கேள்வியா சத்யா, நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, உலகின் மிகப்பெரிய கடல் எது, உலகிலேயே மிகப்பெரிய கடல் எது அப்படிங்கிறது தான் இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் பசிபிக் பெருங்கடல். இந்த கேள்விக்கான பதிலை யாரெல்லாம் சரியாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கஸ்தூரி அண்ணா திருப்பூரில் இருந்தும், ரங்கசாமி அண்ணா வெள்ளாரில் இருந்தும், மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம்ல இருந்தும், துரை அண்ணா கோயம்புத்தூர் அன்னூர் கஞ்சப்பள்ளியில் இருந்தும், ருக்மணி பாட்டி தாதாக்கா பட்டியிலிருந்தும், பாஸ்கர் அண்ணா டால்மியா காலனியிலிருந்தும், காசி விஸ்வநாதன் அண்ணா செம்மாட்டப்பட்டியிலிருந்தும், பன்னீர்செல்வம் அண்ணா திருச்சியிலிருந்தும், வேல்முருகன் அண்ணா கிருஷ்ணகிரியிலிருந்தும், ஜாடி முருகன் அண்ணா மங்களபுரம்லேருந்தும், ஸ்ரீஜாக்கா தாதாக்கா பட்டியிலிருந்துமே இந்த கேள்விக்கான பதிலை சரியாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தனேஷ், தினேஷ், மாரிமுத்து, காவியா, ஜோஷ்வா இவங்களுமே இந்த கேள்விக்கான பதில சரியா சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, மறக்காம நம்மளோட நிலை என்னான 9787707 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலை மறக்காம பதிவு பண்ணுங்க. சரி, சித கேள்வி எப்போ கேட்பேன் அப்படின்னா, நம்மளுடைய நம்மை சுட்டி நிகழ்ச்சியில் காலையில் 7 மணிக்கு ஷார்ப்பாக வந்துட்டு உங்களுக்கான கேள்வியை வந்து நான் கேட்டுருவேன். அந்த கேள்விக்கான பதிலை 9787707 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணிலிருந்து 9 மணிக்குள்ள உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. நீங்க சொல்லக்கூடிய பதில் சரியானதா இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க உங்களோட பதில பதிவு பண்ணுங்க. இப்போ நான் இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாளைக்கு இன்னும் நிறைய அப்டேட்ஸோட உங்களுக்கு மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டட்டப்பா பயனர்களை நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இணைஞ்சாச்சு திவாகர் மற்றும்
2: பிரதீபா.
1: சூப்பரான ஒரு நாளில் இன்னைக்கு ஒரு செமையான கேமோட தான் உங்களோட விளையாட வந்திருக்கோம். என்ன விளையாட்டு அப்படிங்கிறத சொல்றதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் மக்களே. இந்த ஒரு நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக சத்தலான நாளாக வேறு லெவல் நல்லா போகணும்னு சொல்லிக்கிறேன். இன்னைக்கு சேலத்தில் கிளைமேட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா காலங்காத்தாலையும் கொஞ்சம் மோடமோட்டமாக இருக்குது, கொஞ்சம் நல்லா இருக்குது, மைல்டாக இருக்குது. இப்படி பார்க்குறப்ப இத்தனை நாளாக எவ்வளோ நம்மளே பாடாக படுத்துருச்சு அந்த வெயில், இன்றைக்கி ஒன்றும் லீவ் போட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிட்டோன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி தான் உங்கள் ஊரில் இருக்கா அப்படிங்கிறத கால் பண்ணி சொல்லுங்கள். சரி, இன்றைக்கி என்ன கேம் விளையாட போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிகப்பு மஞ்சள் பச்சை அப்படிங்கிற விளையாட்டை தான் விளையாட போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள்கிட்ட நான் வந்து சிகப்பு மஞ்சள் பச்சை அப்படின்னு நான் தமிழில் சொன்னால் நீங்கள் என்கிட்ட ரெட் எல்லோ க்ரீன் இங்கிலீஷில் சொல்லணும். அதுவே நான் ரெட் எல்லோ க்ரீன் இங்கிலீஷில் சொன்னால் நீங்கள் என்கிட்ட சிகப்பு மஞ்சள் பச்சைன்னு தமிழில் சொல்லணும். இந்த விளையாட்டு தான் நீங்கள் நம்ம விளையாட போகிறோம். பார்க்கல எத்தனை பேர் கால் பண்ணி இந்த விளையாட்டில் என்ன தூக்கம் எடுக்கிறீங்க அப்படின்ட்டு, இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள்.
2: 9787 நம்பருக்கு கால் பண்ணி மறக்காமல் எங்கள் கூட விளையாடுங்க.
1: இந்த விளையாட்டை விளையாடுனா பாப்பா சொன்ன மாதிரி அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. இப்போ உங்களுக்காக அடுத்து சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு. பாட்டை கேட்கறதுக்கு முன்னாடி பாப்பா கூட இந்த விளையாட்டை விளையாண்டு இன்னைக்கு நிகழ்ச்சி ஆரம்பிச்சு வச்சிருவோம்.
2: விடமாட்டீங்க,
1: விடமாட்டோம்.
2: சொல்லுங்க,
1: உங்ககிட்ட அந்த கேமை ஃபர்ஸ்ட் விளையாண்டு ஆரம்பிச்சு தான் தாறுமாறா நம்ம வந்து விளையாடுறோம். அதனால சிகப்பு மஞ்சள் பச்சை,
2: ரெட் எல்லோ கிரீன்,
1: ரெட் எல்லோ கிரீன்,
2: சிகப்பு மஞ்சள் பச்சை,
1: ரெட் ரெட் கிரீன்,
2: சிகப்பு சிகப்பு பச்சை.
1: சூப்பர் சூப்பர் பாபா, அருமையா நீங்க.
2: நன்றிகள் நன்றிகள்ண்ணா.
1: மகளே, நீங்களும் இந்த சிகப்பு மஞ்சள் பச்சை விளையாட்டில் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நான் சொன்ன நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 9787 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி திவாகர் மற்றும் பிரதீபாவோட இந்த விளையாட்டை ஜாலி விளையாடலாம். இப்போ உங்களுக்காக சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு ஆந்திவே மக்களே பாட்டு கேட்டுவாங்க. இன்னும் நம்ம நிறைய நேர்கள் கூட இன்னைக்கு இந்த விளையாட்டை விளையாடுவோம். திவாகரோட கண்ணை கண்ணை என்னைக்குள்ளாதே பாடல் அடுத்து உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின ஒரு அற்புதமான ஒரு கதை, இரண்டு கிழவர்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். ஒரு கிராமத்தில் எஃபிம் எலிஷா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வயசான நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தாங்க, எப்படியாவது ஜெருசலேம் நகருக்கு வந்து புனித பயணம் வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு. ரொம்ப வருஷம் காசு பணம் எல்லாம் சேர்த்து ஒரு நாள் ரெண்டு பேரும் கையில் ஒரு தடியை பிடிச்சிக்கிட்டு அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. நடந்து நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் வழியில் ஒரு சின்ன கிராமத்தை கடக்கிறாங்க. அந்த கிராமமே வறட்சியால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு இருக்குங்க. பசியும் பட்டினியும் தான் அங்கே வந்து தாண்டவமாடுது. பசியோடையும் பட்டினியோடையும் அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. எலிசா அவருக்கு வந்து தாகம் எடுக்குதுங்க. தண்ணி கேட்கறதுக்காக அங்கிருந்த ஒரு சின்ன குளிலுக்குள்ளார போறாரு. அங்க உள்ளார போய் பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. அந்த குடும்பமே பசியால மயங்கி கிடக்குதுங்க. அவங்களால எந்திரிக்க கூட முடியல. இதை பார்த்த எலிஷாவால் அவங்களை அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரலைங்க. இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும், அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. தன் கையில் இருந்த காசை வச்சு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தராரு. அதே மாதிரி

0: கிட்ட சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்த உணவுப் பொருட்களை அவங்களுக்கு வந்து கொடுக்குறாரு. அவங்களுடைய நிலத்தை மீட்கிறதுக்கு உதவுறாரு. இப்படி அவங்க கூடவே சில வாரங்கள் அவர் தங்கிடுறாருங்க. ஆனால் அவர் கூட வந்த நண்பர் இன்னொருத்தர் வந்தார் இல்லையா, அவர் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறார். எப்படியாவது ஜெருசலேம் வந்து போயிடணும், அங்கே போகிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எலிஷாவை விட்டுட்டு அவர் வந்து போயிடுறாருங்க. அவர் வந்து தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்கிறார். கடைசியாக எஃபியும் ஜெருசலேம் போய் சேர்ந்துடுறாரு. அங்கே இருக்கிற பிரம்மாண்டமான ஆலயத்துக்குள்ளார நுழைகிறாரு. ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் நின்று கடவுளை வேண்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு ஆச்சரியம் இருக்குங்க. அந்த கூட்டத்தோட முன்னாடி சாமி சிலைக்கு பக்கத்தில் அவரோட நண்பர் எலிஷா நின்றுட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து ரொம்ப பிரகாசமாக தெரிகிறாரு. எஃபிமாவை நம்பவே முடியலைங்க. நம்மளை விட்டுட்டு அங்கேயே தங்கின எலிஷா இப்படி நமக்கு முன்னாடி இங்கே வந்தார் அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கட்டாயமாக உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின இரண்டு கிழவர்கள் புத்தகத்தை கண்டிப்பாக வாங்கி படிங்க. நன்றி நேயர்களே.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்போதானே விவசாயம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். அதனால எனக்கு விவசாயத்தில் நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்ணுறது யார்கிட்ட கேட்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலையை விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில் எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பற்றி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாயம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சியில உங்க கூட நினைஞ்சிருக்கிறது பிரதீபா மற்றும்
2: திவாகர். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு
1: அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவப்பு மஞ்சள் பச்சை. அதாவது இந்த விளையாட்டோட ரூல்ஸ், நாங்க சிவப்பு மஞ்சள் பச்சைன்னு சொன்னா நீங்க இங்கிலீஷ்ல ரெட் எல்லோ கிரீன் அப்படின்னு சொல்லணும். நாங்க ரெட் எல்லோ கிரீன் அப்படின்னு சொன்னா நீங்க தமிழ்ல சிவப்பு மஞ்சள் பச்சைன்னு சொல்லணும்.
2: இந்த விளையாட்டுல இப்ப நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு அருமையான காத்துட்டு இருக்காரு, அவரு கூட இந்த விளையாட்டை விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ,
1: காலை வணக்கம் அண்ணா. எல்லாரும் நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: எல்லாருமே நல்லா இருக்கும். அதான்
3: விளையாண்டுலாம்,
2: விளையாண்டுருவோமா? ஓகே, உங்களுக்கான முதல் மூணு கலர் சிகப்பு மஞ்சள் பச்சை.
3: ரெட் எல்லோ கிரீன்.
2: சூப்பர் அண்ணா. ரெட் எல்லோ கிரீன்.
3: சிவப்பு மஞ்சள் பச்சை.
2: சிவப்பு சிவப்பு பச்சை.
3: சிவப்பு சிவப்பு பச்சையா?
2: ஆமாண்ணா.
3: ரெட் ரெட் கிரீன்.
2: ஓகே, பச்சை பச்சை சிவப்பு.
3: கிரீன் கிரீன் ரெட்.
2: சூப்பர் சூப்பர் அண்ணா, அருமையா விளையாண்டீங்க. நன்றி அண்ணா.
3: நன்றி
2: நன்றிங்க.
1: நன்றி அண்ணா.
2: திருப்பூர்ல இருந்து ஆதவனா கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி ஆதவனா. நீங்க நம்ம கூட விளையாண்டதுக்கு மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் மற்றும் பிரதீபாவுடன் உங்களுக்காக சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
2: மச்சான், கரெக்டா 10 மணிக்கு ஆபீஸ் போயிடணும் அப்படின்னு பாக்குறேன், முடியலடா.
3: ஏன் மச்சான், டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டியா?
2: அதெல்லாம் இல்லடா, இது வரைக்கும் யாருமே எனக்கு வேலை தரல, அதனாலதான்.

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப் ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும் சாமே.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமே? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்ட் தான் தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: குப்பைகளை போடாமல் குப்பை தொட்டியிலேயே குப்பைகளை போடுவோம். சுற்றுப்புறத்தை தூய்மையாக பேணி காப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. துவாக்கர் மற்றும் பிரதீபா உங்களோட ஜாலியாக பேசிட்டு விளையாண்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிகப்பு மஞ்சள் பச்சை அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டோட விதிமுறைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா,
4: அதாவது சிகப்பு மஞ்சள் பச்சை அப்படின்னு நாங்கள் சொன்னால் நீங்கள் ரெட் எல்லோ கிரீன் அப்படின்னு சொல்லணும். நாங்கள் ரெட் எல்லோ கிரீன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சிகப்பு மஞ்சள் பச்சை அப்படின்னு சொல்லணும்.
3: இந்த விளையாட்டு தான் இப்போ நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு சிறப்பான நேர் காத்துட்டு இருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
5: 107.8 நம் சோனா வானொலி மக்கள் வானொலி சமுதாய வானொலியுடன் இணைப்பில் இணைபவர் ஏற்றூர் வட்டம் 50 கழி செல்வீங்க அன்பு தீபாகர் பிரதீபா, இருவருக்கும் காலை வணக்கம்.
4: காலை வணக்கம் அக்கா. வணக்கம், எப்படி இருக்கீங்க?
5: எப்படி இருக்கீங்க?
4: நாங்க இங்க ரொம்ப நலமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
5: அருமையா அருமையா இருக்கீங்க பிரதீபா.
4: ஓகேக்கா.
3: விளையாண்டுருக்கோம் தெரியுமா?
5: நீங்க
3: விளையாடுவோமா?
5: சூப்பர்
3: அக்கா. அடுத்து பச்சை பச்சை சிவப்பு.
5: கிரீன் கிரீன் ரெட்.
3: சிவப்பு பச்சை மஞ்சள். சிவப்பு பச்சை மஞ்சள் சொன்னாக்கா. சூப்பர் சூப்பர் அக்கா, அருமையாளா நீங்க, ரொம்ப நன்றி. கலை செல்வியக்கா, நன்றி நன்றி அக்கா, நன்றி. நம்ம மேட்டூரோட்ட மைமுதூர்ல இருந்து கலை செல்வியக்கா கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாக, ரொம்ப நன்றி அக்கா நீங்க நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களே, உங்களுக்காக சூப்பரான அருமையான பாடல் வந்துகிட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சியில உங்க கூட நெஞ்சிருக்கிறது பிரதீபா மற்றும்
2: துவாக்கர். இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சூப்பரான விளையாட்டு. இந்த விளையாட்டோட பெயர் தான்
1: சிவப்பு மஞ்சள் பச்சை. இந்த விளையாட்டோட ரூல்ஸ் என்னன்னா, நாங்க சிகப்பு மஞ்சள் பச்சை அப்படின்னு சொன்னா நீங்க ரெட் எல்லோ கிரீன் சொல்லணும், நாங்க ரெட் எல்லோ கிரீன் சொன்னா நீங்க சிவப்பு மஞ்சள் பச்சைன்னு சொல்லணும். இந்த விளையாட்டை விளையாட நம்ம கூட ஒரு நேயர் இருந்திருக்காங்க, வாங்க பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
3: இனிய நற்கலை வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர்.
1: வணக்கம் அண்ணா. வணக்கம், எப்படி இருக்கீங்க?
3: ரொம்ப சூப்பரா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க பிரதீபா?
1: இங்க சூப்பரா இருக்கும் எல்லாருமே.
2: தெரியும். உங்களுக்கான முதல் கலர் சிகப்பு மஞ்சள் பச்சை.
3: Red, green, red, yellow, green.
2: Green, green, red.
3: பச்சை பச்சை சிவப்பு.
2: சிவப்பு பச்சை சிவப்பு.
3: Red, green, red.
2: Green, மஞ்சள் சிவப்பு.
3: பச்சை yellow, red.
2: சூப்பர் சூப்பர் அண்ணா, அருமையா இருக்கு, ரொம்ப நன்றி அண்ணா. உங்களுக்காக சூப்பரான மதுரமல்லி பாட்டு தான் வந்துட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க மக்களை.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சியில உங்க கூட நினைஞ்சிருக்கிறது பிரதீபா மற்றும்
2: துவாக்கர். இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிகப்பு மஞ்சள் பச்சை அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டோட விதிமுறைகள் நாங்கள் இங்கிலீஷில் சொன்னால் நீங்கள் என்கிட்ட தமிழில் சொல்லணும், அதுவே நாங்கள் தமிழில் சொன்னால் நீங்கள் என்கிட்ட இங்கிலீஷ் சொல்லணும். இந்த விளையாட்டு தான் இந்த இதான் விதிமுறைகள். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம்.
1: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், கோவிந்தசாமி எப்படி இருக்கீங்க?
3: விளையாண்டு
2: தெரியுமா?
3: அதாவது நீங்க வந்து தமிழ்ல வந்த வார்த்தை சொன்னீங்கன்னா சிவப்பு மஞ்சள்ல வந்து நாங்க இங்கிலீஷ்ல சொல்லுவோம், இங்கிலீஷ்ல சொன்னீங்கன்னா நாங்க தமிழ்ல சொல்லுவோம்.
2: அதேதாங்க, விளையாண்டுருவோமா?
3: விளையாண்டுலாங்க.
1: நான் உங்களுக்கான கேள்வி, சிகப்பு மஞ்சள் பச்சை,
3: ரெட்டு எல்லோ, அடுத்து கடைசி என்ன சொன்னீங்க?
2: பச்சை,
3: கிரீன்.
2: ஓகேண்ணா, அடுத்து ரெட்டு ரெட்டு கிரீன்,
3: சிகப்பு சிவப்பு பச்சை,
2: பச்சை சிவப்பு மஞ்சள்,
3: கிரீன் ரெட் எல்லோ,
2: எல்லோ எல்லோ பச்சை,
3: மஞ்சள் மஞ்சள் கிரீன்.
2: சூப்பர் சூப்பர் அண்ணா, அருமையாளா, நீங்க ரொம்ப நன்றி அண்ணா.
3: நன்றி.
2: ஈரோட்ல இருந்து குயின்சேம் அண்ணா கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா நீங்க நம்ம கூட விளையாண்டதுக்கு. கேட்டுட்டு இருக்க மக்கள், நீங்கள் யாராவது விளையாடணும்னு நினச்சிக்கணும், மறக்காம கால் பண்ணுங்க 9787-7070-107 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி இது வாக்கர் மற்றும் பிரதிபாவோட ஜாலியாளர்லாம் உங்களுக்கு அங்கே அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க மக்களே. இது வாக்கர் உங்ககிட்ட பேசிக்கிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு சிகப்பு மஞ்சள் பச்சை விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டோட விதிமுறைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட நான் வந்து ஒரு மூணு கலர் சொல்லுவேன். அந்த மூணு கலர் நான் தமிழில் சொன்னால் நீங்கள் என்கிட்ட இங்கிலீஷில் சொல்லணும், அதுவே நான் இங்கிலீஷில் சொன்னால் நீங்கள் என்கிட்ட தமிழில் சொல்லணும். இந்த விளையாட்டு தான் இன்றைக்கி நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேயர் அணிஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம் இந்த விளையாட்டை. ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம் கஸ்தூரி, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கீங்க? நீங்களா நல்லா இருக்கீங்களா?
0: எல்லாருமே சூப்பரா இருக்கும் அண்ணா, அற்புதமா இருக்கும். விளையாண்டுலாமா? ஓகே அண்ணா. உங்களுக்கான முதல் மூணு கலர் சிகப்பு மஞ்சள் பச்சை.
1: சிகப்பு மஞ்சள் பச்சைங்களா?
0: ஆமாங்கண்ணா. சிகப்பு மஞ்சள் பச்சை
1: மஞ்சள்
0: சூப்பர் சூப்பர் அண்ணா. அடுத்து உங்களுக்கு மஞ்சள் மஞ்சள் மஞ்சள்
1: மஞ்சள் மஞ்சள் மஞ்சள் எல்லோ எல்லோ
0: எல்லோ சூப்பர் அண்ணா. அடுத்து மஞ்சள் பச்சை சிவப்பு
1: எல்லோ கிரீன் ரெட்
0: சூப்பர் அண்ணா. அருமையால நீங்க கஸ்தூரி அண்ணா, நன்றி அண்ணா.
1: நன்றி.
0: திருப்பூர் மாவட்டத்திலேருந்து கஸ்தூரி அண்ணா கால் பண்ணி சூப்பராக விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா. இன்றைக்கி நம்ம கூட விளையாண்டதுக்கு அற்புதமாக விளையாண்டிங்கண்ணா. மக்களை தொடர்ந்து நீந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்களுக்காக அருமையான பாடல் வந்துகிட்டே இருக்கு. பாடலை கேட்டு வாங்க மக்களை.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய.

0: விக்கி, எங்க சித்தப்பாக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்ல.
1: பிரீத்தி, நம்ம ஆத்தூர் செல்லியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படின்ற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆண்ட்ராய்ட் ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட், டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ஈஸி இஎம்ஐ வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் பெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் பெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட்ட புக் பண்ணிக்கலாம். இந்த ஆண்ட்ராய்ட் ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். சேலம் திருமணி முத்தாறு. சேலம் உருவாக்குறதுக்கு ஒரு அடிப்படையான காரணமாக இந்த ஆறு இருந்திருக்கிறது. ஏன்னா பல்வேறு நாகரிகங்களும் ஆற்றங்கரையை தான் உருவாகியிருக்கு. அதனால ஆற்றங்கரை நாகரிகம் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். சேலத்தினுடைய அந்த உருவாக்கத்துல இந்த நதிக்கு ஒரு முக்கியமான பங்கு இருந்தது. அது ஒரு சின்ன கிராமமாக இருந்து அது ஒரு டவுனாக மாறி ஒரு சிட்டியாக மாறி இன்னைக்கு ஒரு பெரிய மாநகரமாக உருவெடுத்திருக்கிறது அப்படின்னு சொன்னா, அதனுடைய கடந்து வந்த பாதையில இந்த நதி தான் அதுக்கு வந்து முக்கியமான, அதாவது இந்த நதியை நம்பிதான் இந்த நதியினுடைய கரையில மக்கள் குடியேறினாங்க, விவசாயம் பண்ணாங்க, இந்த தண்ணி எடுத்து அவங்க பயன்படுத்தினாங்க, அதனால சுகமாக வாழ்ந்தாங்க, அதனால அந்த ஊர் பெருகியது. இந்த ஊர் பெருக பெருக வளர்ச்சிகள் வளர வளர இவர்களுடைய இந்த முன்னேற்றத்துக்கு இந்த நதி வந்து ஒரு பலி ஆயிடுச்சு. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலிருந்து தொடர்ந்து வந்து போகும்போது பல்வேறு விதமான கழிவுகளையும் அந்த நதியில நம்ம திருப்பி விட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அந்த தொழிற்சாலை கழிவுகள், வீட்டு கழிவுகள், பல்வேறு விதமான கழிவுகளையும் இந்த நதியில நம்ம கலக்க விடுறதுனால இந்த நதி வந்து தன்னுடைய புனிதத்தை கெடுத்து இன்னைக்கு வந்து அது ஒரு சாக்கடையா போயிட்டு இருக்கு. இது வந்து மணிமுத்தா நதி, வீரமணி முத்தாறு, சேலம் ஆறு, பாபநாச நதி, பஞ்சாட்சர நதி அப்படின்னு இதுக்கெல்லாம் பல பேர்கள் இருந்தது. இது வந்து பாபநாச நதினு சொல்றது என்னன்னு சொன்னா, இதுல வந்து பஞ்சாட்சர நதி அப்படின்னு இந்த ரெண்டு பேர்களையும் நம்ம வந்து இப்ப நம்ம எடுத்துக்கணும். பஞ்சாட்சரம் அப்படின்னு சொன்னா 5 திருத்தலங்கள் அப்படின்ற ஒரு கோயில். இதனுடைய இந்த நதியினுடைய தீரத்துல 5 கோயில்கள் இருந்தது அப்படின்றதும், இந்த 5 கோயில்களில் நீங்கள் இறைவனை வழிபட்டு இந்த நதியில குளிச்சு இறைவனை வழிபடும் பொழுது உங்களுடைய பாவங்கள் நீங்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் மக்கள் மத்தியில இருந்தது. அதனால இந்த நதிக்கு பாபநாச நதினு பேரு. இப்படி இந்த நதியின் ஓரத்திலேயே பயணித்து 5 கோயில்களையும் ஒரு நாள் அவர் வந்து தரிசித்தால் அவர் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி அவருக்கு வந்து மோட்சம் கிடைக்கும், நித்திய இன்பம் கிடைக்கும், பேர் இன்பம் கிடைக்கும், அவருடைய பாவங்கள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில இருந்திருக்கிறது. நன்றி, வணக்கம்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது, யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண்துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.

சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் என்னுடன். இன்னைக்கு நாம வந்து சிகப்பு மஞ்சள் பச்சை அப்படிங்கிற ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டோட ரூல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட நாங்கள் வந்து ஒரு மூணு கலர் சொல்லுவோம். அந்த மூணு கலரை நான் இங்கிலீஷில் சொன்னால் நீங்கள் என்கிட்ட தமிழில் சொல்லணும், அதுவே நான் தமிழில் சொன்னால் நீங்கள் என்கிட்ட இங்கிலீஷில் சொல்லணும். இந்த விளையாட்டு தான் இப்போ நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு வச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், 9787-707-8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இது பார்க்குறேன் கூட ஜாலியாக விளையாடலாம். நான் சொன்ன நம்பர் கால் பண்ணுங்கள். இதனை தொடர்ந்து இப்போ உங்களுக்காக சூப்பரான ரெண்டு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு. பாட்டு கேட்டுவாங்க மக்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இது வாக்கர் என்னுடன்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான், கரெக்ட்டா 10 மணிக்குலாம் ஆபீஸ் போயிடணும் அப்படின்னு பாக்குறேன், முடியலடா.
2: ஏன் மச்சான், டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டியா?
1: அதெல்லாம் இல்லடா, இது வரைக்கும் யாருமே எனக்கு வேலை தரல, அதனாலதான்.

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப்பு ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும் சாமி.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமி? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்ட் தான் தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்தை நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: ஈரக்கழிவுகளான மக்கும் குப்பைகளை பச்சை நிற தொட்டியிலும், உலர்கழிவுகளான மக்காத மற்றும் மறுசுழற்சி செய்யும் குப்பைகளை நீல நிற தொட்டியிலும், சுகாதார கழிவுகளை சிவப்பு நிற தொட்டியிலும், வீட்டு கழிவுகள் மின்சாதன கழிவுகளை மஞ்சள் நிற தொட்டியிலும் போட வேண்டும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க மக்களை. இது வாக்கர் என்னுடன். இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு மூணு கலர் சொல்லுவேன். நான் வந்து தமிழில் சொன்னால் நீங்கள் என்கிட்ட இங்கிலீஷில் சொல்லணும், அதுவே நான் இங்கிலீஷில் சொன்னால் என்கிட்ட தமிழில் சொல்லணும். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் அணிஞ்சிருக்காங்க, அவங்களோட இந்த விளையாட்டை விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம், நான் பேசுகிறேன்.
3: பாட்டி நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி பாட்டி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கும் சன்னி, நல்லா இருக்கும், பிரைட்டாக இருக்கும், ரொம்ப அட்ராக்டிவ்.
3: சூப்பர் சூப்பர் பாட்டி. பாட்டி, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம்
4: தெரியுமா? நீங்க கலர் இங்கிலீஷ்ல சொன்னா நான் தமிழ்ல சொல்லணும், தமிழ்ல சொன்னா இங்கிலீஷ்ல சொல்லணும்.
3: ஆமா,
4: கலர்
3: விளையாடுவோமா? ஓகே பாட்டி, உங்களுக்கான கலர் சிகப்பு, மஞ்சள், பச்சை.
4: ரெட், எல்லோ, கிரீன்.
3: ரெட், கிரீன், எல்லோ,
4: சிவப்பு, மஞ்சள், பச்சை.
3: ரெட், கிரீன், எல்லோ சொன்ன பாட்டி.
4: சிவப்பு, பச்சை, மஞ்சள்.
3: சூப்பர் பாட்டி. அடுத்து பச்சை பச்சை பச்சை.
4: கிரீன், கிரீன், கிரீன்.
3: பச்சை, சிவப்பு, மஞ்சள்.
4: கிரீன், ரெட், எல்லோ.
3: சூப்பர் பாட்டி, அருமையா நீங்க, ரொம்ப நன்றி பாட்டி.
4: அந்த உன்னால பத்த போதும் அந்த அந்த பாட்டு நேற்று சொன்னா
3: இல்ல பாட்டி?
4: அந்த பாட்டு உன்னால பத்த போதும் அப்படின்ட்டு ஒரு பாட்டு வருதே,
3: உன்னால
4: நான் பட்டது போதும். அதுக்கப்புறம் இன்னைக்கு வச்ச பாட்டுல பின்னால ஒரு பாட்டு வச்சுங்க, அதுவும் புது பாட்டு தான், நல்லா இருந்தது.
3: பின்னால ஒரு பாட்டு வச்சு நான் எப்ப வச்சேன்?
4: இப்ப உன்னால பட்டது போதும் அடுத்தது ஒரு பாட்டு வச்சுங்க, அந்த பாட்டுக்கும் ஓட்டு போட்டுருங்க ரெண்டுக்கும்.
3: சரிங்க பாட்டி, ரொம்ப நன்றி பாட்டி.
4: நன்றி.
3: தாதகாப்பட்டியில இருந்து ருக்குமணி பாட்டி கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி பாட்டி இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு.

மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவான் நிகழ்ச்சியில் உங்களுக்காக சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க மக்களே. இது வாக்கர் என்னுடன். இன்றைக்கி நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிகப்பு மஞ்சள் பச்சை அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு 3 கலர் சொல்லுவேன். அந்த 3 கலர் நான் தமிழில் சொன்னால் நீங்கள் என்கிட்ட இங்கிலீஷில் சொல்லணும், அதுவே நான் இங்கிலீஷில் சொன்னால் நீங்கள் என்கிட்ட தமிழில் சொல்லணும். இந்த விளையாட்டு தான் இன்றைக்கி நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787707 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி இது பார்க்குறேன் கூட ஜாலியாக விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம். வணக்கம்.
7: வணக்கம் வணக்கம் தேவா.
6: வணக்கம் வணக்கம் பாஸ்கரன். நான் எப்படி இருக்கீங்க?
7: நான் சூப்பரா இருக்கேன்.
6: அருமை. அண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம்
7: தெரியுமா? தெரியுங்க.
6: ஆமாங்க, விளையாடுவோமா? ஓகே, உங்களுக்கான முதல் 3 கலர் சிகப்பு மஞ்சள் பச்சை.
7: ரெட், எல்லோ, கிரீன்.
6: ஓகே, நான் அடுத்து கிரீன், எல்லோ, ரெட். அடுத்து மஞ்சள், எல்லோ, சிவப்பு. சூப்பர் அண்ணா, அருமையால அன்னைக்கு ரொம்ப நன்றி அண்ணா.
7: நன்றி
6: நன்றி. டால்மியா காலனில இருந்து பாஸ்கர் அண்ணா கால் பண்ணி சிறப்பா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா அன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவானுக்கள் சிலணிஞ்சிருக்கீங்க. இது வாக்கரனுடன் உங்களுக்காக சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க மக்களே.
8: MJ 107.8.

எனக்குள்ள பாயும் ஆயுதமா காதல் அம்பு வீசுற பார்வையில அடிராஜா நான் எனக்கு எத்த குயின்னு நீதா காதல் பொருள் என்னை விழுத்தி புட்டா என் மனச தொழுத்தேன் உனக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் என்னுடன். இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்ருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா சிகப்பு மஞ்சள் பச்சை. உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு கலர் சொல்லுவேன், மூணு கலர் சொல்லுவேன். நான் இங்கிலீஷில் சொன்னால் நீங்கள் என்கிட்ட தமிழில் சொல்லணும், அதுவே நான் தமிழில் சொன்னால் நீங்கள் என்கிட்ட இங்கிலீஷில் சொல்லணும். இதான் அன்னைக்கான விளையாட்டை நம்ம விளையாண்டுட்ருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், 9787070178 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி இது வாக்கிறேன். என் கூட விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ வணக்கம். டக்குன்னு இணைஞ்சிருந்த நேர் வெளியே போயிட்டாங்க. மக்களே, நீங்கள் யாராவது விளையாடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இது பார்க்குறேன் கூட ஜாலியாக விளையாடலாம். இன்றைக்கி வந்து நம்ம சிகப்பு மஞ்சள் பச்சை அப்படிங்கிற ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்ருக்கோம். நான் வந்து சிகப்பு மஞ்சள் பச்சை அப்படின்னு தமிழில் சொன்னால் நீங்கள் என்கிட்ட இங்கிலீஷ் சொல்லணும், அதுவே நான் இங்கிலீஷில் சொன்னால் தமிழில் சொல்லணும். இப்போ மீண்டும் நேர் இணைஞ்சிட்டாங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ வணக்கம்.
3: வணக்கம் திவா, சேலம் இருந்து எழிலரசி நிலையத்தில் அறிவிலமா நம் நேயர்கள் சொந்தங்கள் அறிவிலமா
2: எல்லாருமே சூப்பரா இருக்கும். அக்கா நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கேன் திவா.
2: சூப்பர் அக்கா. அக்கா இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு
3: இருக்கோம்? நீங்க கலர்ஸ் வச்சுட்டு நீங்க ஆங்கிலத்துல வந்து சொன்னீங்கன்னா தமிழ்ல சொல்லணும், தமிழ்ல சொன்னீங்கன்னா ஆங்கிலத்துல சொல்லணும்.
2: ஆமா அக்கா, விளையாடுவோமா?
3: விளையாடலாமே.
2: ஓகே அக்கா, உங்களுக்கான முதல் கலர் சிகப்பு மஞ்சள் பச்சை.
3: சூப்பர் அக்கா ரெட் எல்லோ கிரீன் சிகப்பு மஞ்சள் பச்சை.
2: மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. மக்களே, நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. போகிறதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியை பற்றின கருத்துக்கள் இதாக இருந்தால் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787070078 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் உங்களோட கருத்துக்கள் அனுப்பலாம். மக்களே, இதோட நான் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் வாகை சுடுவா. நன்றி மக்களே, டாடா மக்களே, பை பாய்.

எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா இப்போ 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாள் எல்லாத்துக்கும் சூப்பரா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோனா எஃப்எம் சார்பாகவும் நம்மளுடைய நேயர்கள் சார்பாகவும் தெரிவிச்சுக்கலாங்க. இன்னைக்கு நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ரோஜாவுல இருந்து காய்கறிகள் வரைக்கும் கற்றாழை உரம் தரக்கூடிய மாயாஜால பலன்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கற்றாழை மனிதர்களுக்கு மட்டும் இல்லங்க, செடிகளுக்கும் ஒரு சிறந்த இயற்கை ஊக்கியாவும் பூச்சிக்கொல்லியாவும் செயல்படுது. இதுல இருக்கக்கூடிய அமினோ அமிலங்கள், என்சைம்கள் மற்றும் விட்டமின்கள் செடிகளோட வேர்களை வலுவாக்கி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. கற்றாழை திரவ உரம், இது செடிகளோட இலைகள் பச்சையா மாறுறதுக்கும் செடி

வேகமா வளர்றதுக்கும் உதவக்கூடிய ஒரு சிறந்த ஃபோலியார் ஸ்ப்ரே அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு ஒரு பெரிய கற்றாழை மடலை எடுத்து சின்ன துண்டுகளா நறுக்கிக்கணும். இத ஒரு மிக்சி ஜார்ல போட்டு கொஞ்சமா தண்ணிய ஊத்தி நல்லா அரைச்சு வடிகட்டி வச்சுக்கணும். இந்த சாற்றோட 1:5 அப்படின்ற விகிதத்துல சாதாரண தண்ணீர் கலந்து நம்ம வச்சுக்கணும். இந்த திரவத்தை வாரம் ஒரு தடவை செடிகளோட வேர்கள்லயும் இலைகள் மீதும் தெளிச்சு நம்ம வரலாம். இது செடிகளுக்கு உடனடி ஆற்றலை தரும். அடுத்து வேர் வளர்ச்சி ஊக்கி. புதிய செடிகளை பதியம் போடுறப்ப அது அழுகி போகாம வேர் பிடிக்க கற்றாழை ஜெல்லே போதுமானது. அதுக்கு நீங்க நடப்போக கூடிய செடியோட குச்சிய மண்ணுல நடுறதுக்கு முன்னாடி அதனுடைய அடிப்பகுதிய நேரடியா கற்றாழை ஜெல்ல முக்கி அதுக்கப்புறமா மண்ணுல நடணும். கற்றாழையில இருக்கக்கூடிய பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் வேர் அழுகல் நோய் வராம தடுத்து வேர்களை வேகமா வளர செய்யும். கற்றாழை வெள்ள கரைசல். அடுத்து இது செடிகளுக்கு பூக்கும் மற்றும் காய்க்கும் திறனை அதிகரிக்க கூடிய ஒரு சக்தி வாய்ந்த உரம். சம அளவு கற்றாழை துண்டுகள் மற்றும் பொடித்த வெல்லம் எடுத்து நம்ம வச்சுக்கணும். ரெண்டையும் ஒரு பிளாஸ்டிக் அல்லது கண்ணாடி பாட்டில போட்டு நல்லா கலந்து மூடி வைக்கணும். 5-7 நாட்கள் இத நிழலான இடத்துல அப்படியே விட்டுவிடணும். இடையில தினமும் ஒரு தடவை ஒரு மரக்குச்சியால இத கலந்து விடணும். 7 நாட்களுக்கு அப்புறமா வெல்லம் உருகி கற்றாழை நொதிச்சு ஒரு தேன் போன்ற திரவமா மாறி இருக்கும். இந்த திரவத்துல இருந்து 10 மில்லி எடுத்து 1 லிட்டர் தண்ணீர்ல கலந்து செடிகளோட வேர்களை நம்ம ஊத்தணும். மாதத்துக்கு 2 தடவை இத பயன்படுத்தலாம். இயற்கை பூச்சிக்கொல்லி. கற்றாழையோட கசப்பு தன்மை இலைகளை தாக்கக்கூடிய பூச்சிகள், அஸ்வினி பூச்சிகள் மற்றும் எறும்புகளை கட்டுப்படுத்தும். வறட்சிய தாங்கக்கூடிய சக்தி எப்படி இருக்கு அப்படின்னா, கோடை காலத்துல இந்த கரைசலை ஊத்துறப்ப செடிகளோட வறட்சிய தாங்கி வாடாம இருக்கிறதுக்கு உதவியா இருக்கு. ரோஜா, மல்லிகை போன்ற பூச்செடிகளுக்கும் நாம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய காய்கறி செடிகளுக்கும் கற்றாழை உரம் ஒரு அருமருந்துன்னு சொல்லலாம். ஏன்னா பூச்செடிகளுக்கு தேவையான வண்ண பொலிவையும் காய்கறி செடிகளுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு திறனையும் கொடுக்கக்கூடிய ஆற்றல் கற்றாழைக்கு இருக்கு. என்னங்க, சாதாரணமா வளரக்கூடிய ஒரு கற்றாழை தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசால்ட்டா இல்லாம இந்த கற்றாழையில இருக்கக்கூடிய சிறப்புகளையும் நன்மைகளையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பாதுகாப்பு வழிமுறைகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோனா எஃப்எம் சார்பாகவும் கேட்டுக்கிறோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: வணக்கம், என்னுடைய பேர் பிரியங்கா. ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாய்மையில்
1: வழங்கப்படும்.
2: இதில் சிறப்பு விருந்தினராக பத்மஸ்ரீ ராஜஸ்தபதி காளியப்ப கவுண்டர் அவர்கள் கலந்து கொள்கிறார்.
1: நடைபெறும் நாள் August 16 ஞாயிற்றுக்கிழமை.
2: நடைபெறும் இடம் செயின்ட் பால் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சேலம்.
1: For contact 6380649701.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின ஒரு அற்புதமான ஒரு கதை, இரண்டு கிழவர்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். ஒரு கிராமத்தில் எஃபிம் எலிஷா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வயசான நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தாங்க, எப்படியாவது ஜெருசலேம் நகருக்கு வந்து புனித பயணம் வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு. ரொம்ப வருஷம் காசு பணம் எல்லாம் சேர்த்து ஒரு நாள் ரெண்டு பேரும் கையில் ஒரு தடியை பிடிச்சிக்கிட்டு அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. நடந்து நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் வழியில் ஒரு சின்ன கிராமத்தை கடக்கிறாங்க. அந்த கிராமமே வறட்சியால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு இருக்குங்க. பசியும் பட்டினியும் தான் அங்கே வந்து தாண்டவம் ஆடுது. பசியோடையும் பட்டினியோடையும் அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. எலிசா அவருக்கு வந்து தாகம் எடுக்குதுங்க. தண்ணி கேட்கறதுக்காக அங்கிருந்த ஒரு சின்ன குளிலுக்குள்ளார போறார். அங்க உள்ளார போய் பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. அந்த குடும்பமே பசியால மயங்கி கிடக்குதுங்க. அவங்களால எந்திரிக்க கூட முடியல. இதை பார்த்த எலிஷாவால அவங்களை அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரலைங்க. இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும், அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. தான் கையில் இருந்த காசை வச்சு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தராரு. அதே மாதிரி அவர்கிட்ட சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்த உணவுப் பொருட்களை அவங்களுக்கு வந்து கொடுக்குறாரு. அவங்களுடைய நிலத்தை மீட்கிறதுக்கு உதவுறாரு. இப்படியே அவங்க கூடவே சில வாரங்கள் அவர் தங்கிடுறாருங்க. ஆனால் அவர் கூட வந்த நண்பர் இன்னொருத்தர் வந்தார் இல்லையா, அவர் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறார். எப்படியாவது ஜெருசலேம் வந்து போயிடணும், அங்கே போகிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எலிஷாவை விட்டுட்டு அவர் வந்து போயிடுறாருங்க. அவர் வந்து தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்கிறார். கடைசியாக எஃபிம் ஜெருசலேம் போய் சேர்ந்துடுறாரு. அங்கே இருக்கிற பிரம்மாண்டமான ஆலயத்துக்குள்ளார நுழையிறாரு. ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் நின்று கடவுளை வேண்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு ஆச்சரியம் இருக்குங்க. அந்த கூட்டத்தோட முன்னாடி சாமி சிலைக்கு பக்கத்தில் அவரோட நண்பர் எலிஷா நின்றுட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து ரொம்ப பிரகாசமாக தெரிகிறாரு. எஃபிமால நம்பவே முடியலைங்க. நம்மளை விட்டுட்டு அங்கேயே தங்கின எலிஷா இப்படி நமக்கு முன்னாடி இங்கே வந்தார் அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கட்டாயமாக உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின இரண்டு கிழவர்கள் புத்தகத்தை கண்டிப்பாக வாங்கி படிங்க. நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டி எல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டிதான் இந்த இடத்துக்கே வந்திருக்கிறாரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லியிருக்காரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: அடுத்ததா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சேலம் மாவட்டம் சந்தியூர்ல வேளாண் அறிவியல் நிலையத்துல திட்ட ஒருங்கிணைப்பாளரா இருக்கக்கூடிய முனைவர் விஜயன் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப நிலக்கடலை சாகுபடிக்கு நம்ம எந்த ரகத்தை சாகுபடி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டோம், அதே போல குறுகிய காலத்துல அறுவடைக்கு அது எந்த மாதிரி வரும் அப்படின்றதையும் சார் வந்து நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இத நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
5: அடுத்ததாக நம்ம அதிகமாக இந்த சமயத்துல பயிரிடக்கூடிய பயிரான நிலக்கடலை. நிலக்கடலையில நம்ம வந்து விதைக்கும் போது என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கிறதுலே 95-100 நாள் கூட வரக்கூடிய VRI 10 என்ற ரகத்தை நம்ம உபயோகப்படுத்தலாம். ஸோ அது வந்து ஷார்ட் டூரேஷனுங்கிறதுனால நமக்கு சீக்கிரமாக அறுவடைக்கு வந்துவிடும். அது மட்டும் இல்லாமல் விதைப்பதற்கு முன்னாக வந்து சீடை வந்து 2% பொட்டாசியம் டைஹைட்ரஜன் பாஸ்பேட் கரைசலில் ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம விதைக்கலாம். வைட் ஸ்பேசிங், அதாவது அகலமாக வந்து 45x10 cm என்ற அளவில் விதைக்கலாம். இதற்கும் 5% பொட்டாசியம் குளோரைடு, இதை வந்து நம்ம வந்து தெளிப்பதன் மூலமாக வறட்சியை தாங்கி வளர முடியும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வழக்கமாக வந்து 2% DAP கரைசல் தெளிப்போம், அது கூட 1% பொட்டாசியம் குளோரைடும் கலப்பதன் மூலமாக பூக்கக்கூடிய தருணத்திலையும் காய்க்கக்கூடிய தருணத்திலையும் தெளிப்பதன் மூலமாக நம்ம வந்து சிறப்பான மகசூலை பெற முடியும். முக்கியமான தருணங்களை மானாவரியாக வச்சிருந்தாலும் சரி, இந்த மாதிரி இதில் வச்சிருந்தாலும் சரி, சொட்டு நீர் பாசனங்கள் மூலமாக விதைக்கலாம். அதனால் தண்ணி தேவையை குறைக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஸ்பிரிங்லர், ரெயின் ஹோஸ் போன்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நம்ம வந்து வாய்க்கால்களில் பாய்ச்சுவதனால அதிக தண்ணீர் தேவைப்படும். இந்த மாதிரி முறைகள் பயன்படுத்துவதன் மூலமாக நம்ம தண்ணீர் தேவைகளை குறைத்து அதிக மகசூலை இட முடியும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதனால் நீங்கள் இந்த மாறி வரும் சூழலுக்கு தகுந்த மாதிரி, அடுத்ததான் வந்து நம்ம கேழ்வரகு யாராவது விதைச்சிருந்தீங்க அப்படின்னா, ATL 1, 2 போன்ற குறுகிய கால ரகங்கள், பையூர் 1 போன்ற குறுகிய கால ரகங்களை நம்ம வந்து உபயோகப்படுத்தலாம். இதுலேயும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒருவேளை நாற்று விட்டு நடுறீங்க அப்படின்னா, எல்லாரும் தனித்தனியாக நாற்று விடாமல் ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒரு வில்லேஜில் நீங்கள் ஒட்டுக்காக விதைப்ப நாற்று விடுவதன் மூலமாக நம்ம தேவைகளை வந்து குறைச்சி கொள்ளலாம்.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப சொட்டு நீர் பாசனம் மூலமா விதைக்கிறதன் மூலமா தண்ணீர் தேவைகளை எந்த மாதிரி குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பயிர் சாகுபடி செஞ்சோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம மகசூல் பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான், கரெக்டா 10 மணிக்குலாம் ஆபீஸ் போயிடணும் அப்படின்னு பாக்குறேன், முடியலடா.
2: ஏன் மச்சான், டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டியா?
1: அதெல்லாம் இல்லடா, இது வரைக்கும் யாருமே எனக்கு வேலை தரல, அதனாலதான்.

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப் ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும் சாமே.
0: அப்ப அந்த குப்பையை என்னதான் பண்றது
1: சாமே? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்டா தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: உடல் ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் முக்கியம். குப்பையில்லா தூய்மையான இந்தியாவை உருவாக்குவோம், சுகாதாரமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: அடுத்ததா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, விழுப்புரம் மாவட்டம் நீல்மலையனூர் வட்டம் கோட்டைப்பூண்டி கிராமத்துல இருந்து சதீஷ்குமார் அண்ணா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப பாரம்பரிய விவசாயத்தை எந்த மாதிரி நாங்க கடைபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை சார் வந்து நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.
4: எந்த ஒரு இயற்கை எரிபொருள் இல்லாம, செயற்கையான இடுபொருள் இல்லாம நம்ம வந்து இப்படிதான் நம்ம பாரம்பரிய விவசாயத்தை கடைபிடிச்சிட்டு இருக்கோம். மாடு வளர்ப்புலயும் பாத்தீங்கன்னா பாரம்பரிய முறைகள் மட்டும் தான் பயன்படுத்துறோம். பாரம்பரியமா நம்ம தவிடு, புண்ணாக்கு இந்த மாதிரி தீவனங்கள் மட்டும் தான் போடுறோம். செயற்கையான தீவனங்கள் எதுவும் வாங்கினது நம்ம போடுறது கிடையாது. மாடுகளுக்கு நம்ம தோட்டத்திலேயே விளையிற வைக்கோல் பில்லு இதுதான் அதுக்கு தீவனமா கொடுக்குறோம். இது மட்டுமே கொண்டு நம்ம பால் கறந்து நம்ம சொசைட்டி தான் கொடுக்குறோம். பால்ல என்னால மதிப்பு கூட்ட முடியல. எதனாலனா அதோட வேலிடிட்டி வந்து ரொம்ப நாட்கள் கம்மி. அதனால அதை நான் மதிப்பு கூட்டாம நான் நேரடியா சொசைட்டிக்கு வந்து நான் வந்து கொடுத்துடுறேன். இப்ப இதன் மூலயமா பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு 2-3 லட்சம் ரூபாய் வரையும் எனக்கு லாபமா வரும். இது இல்லாம நம்ம மரச்சக்கு வச்சிருக்கோம். மரச்சக்கு பாத்தீங்கன்னா நம்ம கடலை நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் மூணுமே எடுத்து சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். நம்மளே எண்ணெய் ஆடி சப்ளை பண்றோம். 80 தோட்டத்துல விளையிற பயிரும் ஓட்டுவோம். நம்ம வெளியில இருந்து கொள்முதல் பண்ணி நம்ம வந்து எண்ணெய் ஆட்டி கொடுக்குறோம். வெளியில இருந்து கொள்முதல் பண்றது பாத்தீங்கன்னா மானாவரி விவசாயங்களை தேடி பிடிச்சி நம்ம வாங்கிட்டு இருக்கோம். மானாவரி விவசாயத்துல விளைஞ்ச கடலை, எள்ளு, தேங்காய் இது மட்டும் தான் நம்ம போட்டு நம்ம எண்ணெய் ஆட்டி மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். என்னோட கம்பெனி பேர் பாத்தீங்கன்னா அரள். அரள்ன்ற பேர்ல வந்து நான் கடலை நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கொடுக்குறோம். அரள்ன்ற பேர்ல தான் இயற்கை வேளாண்மையில வச்சு எல்லா பொருட்களுமே நம்ம வந்து விற்பனை செய்யறோம். விவசாயி தன்னை எப்ப ஒரு பிராண்டா உருவாக்குறானோ அப்பதான் விவசாயம் வந்து காப்பாற்றப்படும். விவசாய பொருட்கள் வந்து நல்ல விலைக்கு விலை போகும். இதுதான் என்னோட நோக்கமும். இதுதான் சொல்லியிருக்காரு நம்மாழ்வாரும். அந்த வழியை தான் நான் பின்பற்றி இப்ப நடந்துகிட்டு இருக்காங்க. நம்ம காட்டுல பாத்தீங்கன்னா நெல், கரும்பு, அதன் பிறகு பயிர் வகை தாவரங்கள் தான் விளைவிக்க முடியும். ஏன்னா இது களிமண் பூமின்றதுனால வேற எந்த தாவரங்களும் விளைவிக்க முடியாதுங்க. இல்ல ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், பூ போட்டிருக்கோம், காய்கறி எல்லாம் போட்டிருக்கோம். ஆனா அதோட மகசூல் வந்து ரொம்ப கம்மியா வரும். நீண்ட கால பயிர்கள் வந்து நல்லாவே நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும். பட் குறுகிய கால காய்கறி பயிர்கள், கீரை வகைகள் நம்ம தோட்டத்துக்கு செட் ஆகாது. அதனால நான் வந்து நீண்ட கால பயிர்கள் மட்டும் தான் நான் போறேன்.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப எங்களோட மண் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா களிமண் பூமியா இருக்கு. அதனால நீண்ட கால பயிர் மட்டும்தாங்க நல்லாவே வரும். இப்ப குறுகிய கால பயிர்களான ஏதாவது ஒரு காய்கறிகள் போடுறது, அதே மாதிரி சின்ன சின்ன செடிகள் வந்து வைக்கிறது அப்படின்னு பார்க்கும் போது அது ஓரளவுக்கு தான் நல்லா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு. வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: அடுத்ததா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல விதை அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையில் உதவி பேராசிரியராக இருக்கக்கூடிய முனைவர் விக்னேஸ்வரி அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப பருத்திய என்ன மாதிரி அறுவடை செய்யணும், அதே போல விதைகளின் முளை

0: கேட்பு திறன் எதனால பாதிக்கப்படுது அப்படின்றதையும் நம்ம கூட மேடம் வந்து பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இத நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.
1: அடுத்ததாக அறுவடை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை காண்போம். பருத்தி மகரந்த சேர்க்கை நடைபெற்று 45 முதல் 55 நாட்களில் முதிர்ச்சி அடைந்துவிடும். பருத்தி காய்களை சரியான முதிர்ச்சியில் பறிக்க வேண்டும். தக்க தருணத்திற்கு முன்பே பறித்துவிட்டால் விதைகள் சுருங்கி சிரித்து முளைப்பு திறனில் பாதிப்பு ஏற்படும். கால தாமதமாகி அதாவது நன்கு வெடித்தவுடன் பறித்தால் சுற்றுப்புற சூழ்நிலையால் விதைகளின் முளைப்பு திறன் பாதிக்கப்படுகிறது. செயற்கை முறையில் மகரந்த சேர்க்கை செய்யப்பட்ட காய்களை புள்ளி வட்டம் நீக்கப்பட்டிருப்பதை கொண்டு எளிதில் அடையாளம் காண முடியும். அத்தகைய காய்களில் நன்கு வெடித்த பருத்தி காய்களை ஒவ்வொரு வாட இடைவெளியில் 4 அல்லது 5 முறைகள் பறிக்க வேண்டும். குளிர்கால பயிரில் முதல் 5 பறிப்புகள் மற்றும் கோடைகால பயிரில் முதல் 4 பறிப்புகளை மட்டுமே விதைப்பிற்காக உபயோகித்தல் வேண்டும். ஏனெனில் அதற்கு பின் பறித்த காய்களில் விதையின் தரம் குறைந்து காணப்படும். பறித்த பருத்தி காய்களை உடனே நிழலில் 2 முதல் 3 நாட்கள் உலர்த்த வேண்டும். வெயிலில் உலர்த்தக்கூடாது. பருத்தி காய்களை அதிகாலை வேளையில் பறித்தல் நல்லது. ஏனெனில் இலைச்சருகுகள், தூசி, துப்பு முதலியவை ஒட்டாமல் இருக்கும். பறிக்கும் போது பருத்தியை மட்டுமே பறிக்க வேண்டும். இவ்வாறு பறிக்கப்பட்ட பருத்தியில் விதைத்தரத்தை பராமரிக்க வேண்டும். அதற்கான சில வழிமுறைகளை காண்போம். நிறம் மாறிய கொட்டை பருத்தி, நன்றாக விரியாத பருத்தி, நோய் மற்றும் பூந்தான தாக்கிய காய்களை நீக்கிவிட வேண்டும். இவ்வாறு பிரித்தெடுத்த பின் நிழலில் உலர்த்த வேண்டும். இவ்வாறு பிரித்தெடுத்த பஞ்சுகளை விதை காயமின்றி விதைகளை பிரித்தெடுக்க வேண்டும். பருத்தி காய்களிலிருந்து விதைகளை பிரிக்கும் போது விதையின் ஈரப்பதம் 15 முதல் 18% இருத்தல் வேண்டும். ஈரப்பதம் மேற்கூறிய அளவிற்கு அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருந்தால் விதைகளில் காயம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. இந்த விதை காயங்களினால் விதையின் தரம் விரைவில் குறைவதோடு பூச்சி பூஞ்சானங்களின் தாக்குதலுக்கும் ஏதுவாகிறது. பருத்தி காய்களிலிருந்து விதைகளை பிரித்தெடுத்து அதன் தரத்தினை மேம்படுத்துதல் அவசியம். விதைகளை காயப்படாமல் சரியான முறையில் காய வைத்தும் பாதுகாக்க வேண்டும். விதையின் சரியான ஈரப்பதம் ஒவ்வொரு செயலின் போதும் மிக முக்கியமானது. பஞ்சு நீக்கம் செய்யும் இயந்திரத்தை உபயோகிக்கும் போதும் உருளையின் வேகம், உருளைக்கும் கட்டுக்கும் உள்ள இடைவெளி ஆகியவற்றை தக்க முறையில் சரி செய்து உபயோகிக்க வேண்டும். அப்பொழுதுதான் விதைகளை காயங்கள் ஏற்படாமல் தடுக்க முடியும். பஞ்சு நீக்கும் இயந்திரத்தில் 21 உருளைகளுக்கு மேல் இருக்கக்கூடாது. இயந்திரம் வெப்பமடைவதை முடிந்தவரை தவிர்க்க வேண்டும். எனவே தொடர்ந்து இயந்திரத்தை உபயோகிப்பதை தவிர்த்து சிறிது இடைவெளி விட்டு பஞ்சு நீக்கம் செய்ய வேண்டும்.
0: இப்ப விதையோட தரம் எதனால குறையுது, பருத்தி சாகுபடி எந்த மாதிரி செய்யணும், அதே மாதிரியே அறுவடை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா கற்றாழை பத்தி ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப ஒவ்வொரு வகை செடிக்கும் கற்றாழைய எந்த மாதிரி துல்லியமா நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோஜா செடிகளுக்கு அப்படின்னு சொல்லும் போது, இலைகள்ல கரும்புள்ளிகள் விளறது, மொட்டுகள் கருகி பூக்காம போறது, அதோட வேரழுகள், இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ரோஜா செடிகளை பொதுவான பிரச்சனையா இருக்கும். சரி, இதுக்கு பயன்படுத்தக்கூடிய முறைன்னு சொல்லும் போது கற்றாழையோட உட்பகுதியை மட்டும் எடுத்து தண்ணீர்ல நல்லா நம்ம அடிச்சுக்கணும். இதோட கழுவிய அரிசி வடிச்ச தண்ணீர் கலந்து ரோஜா செடியோட வேர் பகுதியில நம்ம ஊத்தணும். இப்படி ஊத்தும் பொழுது கற்றாழையில இருக்கக்கூடிய பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் சத்துக்கள் சேர்ந்து ரோஜா செடிகளோட பெரிய அளவிலான பூக்களை பூக்க வைக்கும். அரிசி தண்ணீரோட சேர்றப்ப வேர்கள் பலமடைந்து புதிய துளிர்கள் வேகமா வரும். இலைகளோட கரும்புள்ளிகள் இருந்துச்சு அப்படின்னா கற்றாழை திரவத்தை வாரம் ஒரு தடவை இலைகளின் மேல தெளிச்சு வரலாம். மல்லிகை செடிகளுக்கு கிளைகள் அடர்த்தியா வளர்ந்து அதிக நறுமணம் இருக்கக்கூடிய முட்டுகள் வைக்க ஊட்டம் தேவையா இருக்கு. கற்றாழை சாறு தயாரிக்கிறப்ப அதோட 2 தேக்கரண்டி பயன்படுத்திய டீ தூளு அல்லது காஞ்ச வெங்காயத்தோல் சேர்த்து நல்லா நொதிக்க வைக்கணும். இந்த தண்ணீரை வடிகட்டி 1:5 அப்படின்ற விகிதத்துல நீர் கலந்து மல்லிகை செடிகளுக்கு ஊத்தணும். டீ தூள் மண்ணை அமிலத்தன்மை கொண்டதா மாத்தும். மல்லிகைக்கு அமில மண் ரொம்பவே பிடிக்கும். கற்றாழையின் சத்துக்களும் சேர்றப்ப செடி ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா மறையக்கூடிய அளவுக்கு மொட்டுகள் வைக்கும். காய்கறி செடிகள்ல பூக்கள் உதிர்வது அதோட பூச்சி தாக்குதல் பெரும் சவாலா இருக்குது. பூக்கள் உதிர்றத தடுக்க பூ வைக்கக்கூடிய பருவத்துல நாம முன்னாடியே பார்த்த கற்றாழை வெள்ள கரைசல 1 லிட்டர் தண்ணீருக்கு 10 மில்லி கலந்து தெளிச்சு வரணும். இது பூக்கள் உதிராம பிஞ்சுகளா மாறத்துக்கு உதவியா இருக்கும். இயற்கை பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரேன்னு பார்க்கும் போது 1 கப்பு கற்றாழை சாற்றோட 2 பற்கள் இடிச்ச பூண்டு அதோட 1 டீஸ்பூன் வேப்ப எண்ணெய் கலந்து 2 லிட்டர் தண்ணீர்ல நீர்த்து போக செய்யணும். இத இலைகளின் அடிப்பகுதியில படும்படி தெளிக்கணும். இந்த மாதிரி செய்யறதுனால பூண்டின் காரமும் கற்றாழையின் கசப்பும் பூச்சிகளை செடியை நெருங்க விடாது. காய்கறிகள் நச்சுத்தன்மை இல்லாம ஆரோக்கியமா வளரும். பொதுவா சொல்லணும்னா கற்றாழை உரங்களை தெளிக்கிறப்ப எப்பவுமே அதிகாலை அல்லது மாலை வேளையில தெளிக்கிறது தான் சிறந்தது. வெயில் உச்சிக்கு வரப்ப தெளிச்சோம் அப்படின்னா இலைகள் வந்து கருகி போயிடும். கற்றாழையோட தோலை வீணாக்காம அதை சின்ன துண்டுகளா வெட்டி கம்போஸ்ட் தொட்டியில போடலாம். இல்லனா செடியோட மண்ணை கிளறி உள்ள வந்து நம்ம புதைச்சிடலாம். அது மெதுவா மக்கி நல்ல உரமா மாறும். இதே மாதிரி வீட்லயே கற்றாழை செடியை வளர்த்து அதை காய்கறி மற்றும் பூச்செடிகளுக்கு உரமாக்கி சத்தான முறையில வளர வச்சு நன்மை அடையலாம். என்னங்க, கண்டிப்பா இந்த டிப்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உதவியா இருக்கும். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பரா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நானுமே நம்புறேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேச வந்துட்டேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூடவே ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் தான் இருக்காங்க. அவரோட பேர் வந்து டாக்டர் சரவணன். அவர் வந்து ஸ்மார்ட் கவுன்சிலிங் ஃபோரமோட நிறுவனத்தை வந்து ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா தொடங்கி பணியாற்றிட்டு இருக்காரு. அவரோட பயணத்துல என்னென்ன மாதிரி விஷயங்கள் அவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு, அது யாருக்கெல்லாம் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கு அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார்.
2: வணக்கம். என்னோட பேர் டாக்டர் எஸ் சரவணன். என்னோட பவுண்டர் ஆஃப் ஸ்மார்ட் கவுன்சிலிங் ஃபோரம், ஒன் ஆஃப் தி ட்ரைனர் ஃபார் இன் அவர் கன்சர்ன். ஸோ கடந்த பல வருடங்களாக, கிட்டத்தட்ட ஒரு 8 வருடங்களாக, ஒரு மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் ப்ளஸ் ஆஃப்டர் த ப்ளஸ் டூ அந்த கரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்கோம். இது மூலிமா நிறைய மாணவர்கள் பயணிஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் வந்து ஒரு சில சூழ்நிலைகளில் வந்து பணி கொடுத்துட்டு இருக்கோம்.
1: சூப்பர் சூப்பர் சார். அடுத்தது, இந்த துறையை நீங்க தேர்ந்தெடுக்க என்ன காரணம் சார்?
2: கண்டிப்பா, கல்வி வந்து எப்பயுமே அழியா செல்வம். கல்வி எந்த சூழ்நிலையிலும் அந்த கல்வி வந்து நம்மளை காப்பாற்றும். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறப்ப நான் நிறைய படிச்சுட்டு ஒரு கல்லூரியில் பேராசிரியர் இருந்து கொண்டு இதை செஞ்சுட்டு இருக்கிறப்போ ஏன் இதை நம்ம சொந்தமாக செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு ஆரம்பித்துக்கிறப்ப அரசு பள்ளி மாணவர்களுக்கு, கிராம பகுதி மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 800 ஸ்கூலுக்கு மேலே பண்ணியிருக்கேன். வருஷம் 200 ஸ்கூல் பண்ணுவேன். கவர்மெண்டோட, அதாவது மாவட்ட முதன்மை கல்வி அனுமதியோட நிறைய ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கேன். அப்போது ஒரு ஈர்ப்பு ஆயிடுச்சு. ஸோ கல்வி மட்டுமே ஒரு வாழ்க்கைக்கு தேவைங்கிற இந்த சூழ்நிலையில் இதை கடந்த பல வருடங்களாக செய்து கொண்டு இருக்கிறேன்.
1: சூப்பர் சார். அதாவது கல்வி நம்மளுக்கு ரொம்பவே முக்கியம், அதனால தான் இதை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத நீங்க சொல்லும் போது கேட்கவே ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு சார். அடுத்தது, 25 ஆண்டுகளா உங்களோட இந்த

0: கவுன்சிலிங் ஃபோரமில் என்ன முக்கியமான சேவைகள்லாம் பண்ணியிருக்கீங்க சார்?
1: கண்டிப்பாக, நான் ஒரு கல்லூரி பேராசிரியர் இருக்கிற போதே இதை நான் ஆரம்பிச்சது. கடந்த பல வருடங்களாக செய்து வந்தாலும் கடந்த கிட்டத்தட்ட இந்த 25 ஆண்டுகளில் கல்லூரி மேலே ஒரு ஆக்கத்தையும் ஒரு ஊக்கத்தையும் எனக்கு கொடுத்துட்ருக்குது. அதே மாதிரி அந்த மாணவர்களுக்கு கிடைக்கணும் அந்த கல்வி, ஏன்னா அது நம்ம படித்த ஒரு படிப்பு வந்து மற்றவர்களுக்கு கொடுக்கணுறதுக்காக ஃபுல் டைமாக முழு நேர பணியாக 8 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ஸ்மார்ட் கவுன்சிலிங் மூலமாக ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் சென்று ப்ளஸ் டூக்கு அப்புறம் என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது, இந்த கல்வி நம்மளுக்கு எப்படி எப்படி யூஸ் ஆகுது, பயன்பாடு எப்படி இருக்குது, வாழ்க்கையில் எப்படி முன்னேறணும், நம்ம உடலும் மனலும் சார்ந்த பகுதிகள் வந்து கல்வி மட்டுமே ஒரு சமநிலைப்படுத்துங்கிற சூழ்நிலை உருவாக்கி நிறைய கிராமப்பகுதி மாணவர்களுக்கு உருவாக்கி ப்ளஸ் டூக்கு அப்புறம் என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னு சொல்லி இது நிறைய பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம கவுன்சிலிங் ப்ராசஸில் வந்து எல்லாமே 1-to-1 கவுன்சிலிங், என்ன கோர்ஸ் எடுக்கலாம், எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம்.
0: சூப்பர் சார், அதாவது கேட்கவே ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான டாக்டர் சரவணன் சார், அவரோட ஸ்மார்ட் கவுன்சிலிங் ஃபோரமில் மாணவர்களுக்கு தேவையான முக்கியமான விஷயங்களோட தொடங்கின பயணத்தை ரொம்பவே சூப்பராக பேசினாரு. இன்னும் சில விஷயங்களை பேச போறாரு. அது வரைக்கும் ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: பண்றதுல பயங்கர இன்ட்ரஸ்டடா இருக்கீங்களா?
1: அப்போ உங்களுக்காக ஒரு மேடை காத்துட்டு இருக்கு.
0: நம்ம சேலத்துல முதல் முறையா உலக அமைதிக்காக எஸ்ஜே ஈவென்ட்ஸ் நடத்தும் நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட் நடக்க போகுது.
2: 4 வயதிலிருந்து அனைவரும் பங்கேற்கலாம். பங்கேற்கும் அனைவருக்கும் உலக சாதனைக்கான சர்டிபிகேட், மெடல், கலரிங் கிட் மற்றும் ஸ்நாக்ஸ் லஞ்ச் வழங்கப்படும்.
0: இதில் சிறப்பு விருந்தினராக பத்மஸ்ரீ ராஜஸ்தபதி காளியப்ப கவுண்டர் அவர்கள் கலந்து கொள்கிறார்.
2: நடைபெறும் நாள் August 16 ஞாயிற்றுக்கிழமை.
0: நடைபெறும் இடம் செயின்ட் பால் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சேலம்.
2: For contact 6380649701.
3: வயசுலேருந்தே அவனா எனக்கு உசுறு.

வணக்கம், நான் ராஜீவ். டால்மியா போர்டிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8.

0: நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி வளமே வாழ்வு வாழ்க வளமுடன்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். சேலம் திருமணி முத்தாறு. சேலம் உருவாகிறதுக்கு ஒரு அடிப்படையான காரணமாக இந்த ஆறு இருந்திருக்கிறது. ஏன்னா பல்வேறு நாகரிகங்களும் ஆற்றங்கரையை தான் உருவாகி இருக்கு. அதனால ஆற்றங்கரை நாகரிகம் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். சேலத்தினுடைய அந்த உருவாக்கத்துல இந்த நதிக்கு ஒரு முக்கியமான பங்கு இருந்தது. அது ஒரு சின்ன கிராமமாக இருந்து அது ஒரு டவுனாக மாறி ஒரு சிட்டியாக மாறி இன்னைக்கு ஒரு பெரிய மாநகரமாக உருவெடுத்திருக்கிறது அப்படின்னு சொன்னா, அதனுடைய கடந்து வந்த பாதையில இந்த நதி தான் அதுக்கு வந்து முக்கியமான, அதாவது இந்த நதியை நம்பிதான் இந்த நதியினுடைய கரையில மக்கள் குடியேறினாங்க, விவசாயம் பண்ணாங்க, இந்த தண்ணி எடுத்து அவங்க பயன்படுத்தினாங்க, அதனால சுகமாக வாழ்ந்தாங்க, அதனால அந்த ஊர் பெருகியது. இந்த ஊர் பெருக பெருக வளர்ச்சிகள் வளர வளர இவர்களுடைய இந்த முன்னேற்றத்துக்கு இந்த நதி வந்து ஒரு பலி ஆயிடுச்சு. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலிருந்து தொடர்ந்து வரும்போது பல்வேறு விதமான கழிவுகளையும் அந்த நதியில நம்ம திருப்பி விட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அந்த தொழிற்சாலை கழிவுகள், வீட்டு கழிவுகள், பல்வேறு விதமான கழிவுகளையும் இந்த நதியில நம்ம கலக்க விடுறதுனால இந்த நதி வந்து தன்னுடைய புனிதத்தை எடுத்து இன்னைக்கு வந்து அது ஒரு சாக்கடையா போயிட்டு இருக்கு. இது வந்து மணிமுத்தா நதி, வீரமணி முத்தாறு, சேலம் ஆறு, பாபநாச நதி, பஞ்சாட்சர நதி அப்படின்னு இதுக்கெல்லாம் பல பேர்கள் இருந்தது. இது வந்து பாபநாச நதினு சொல்றது என்னன்னு சொன்னா, இதுல வந்து பஞ்சாட்சர நதி அப்படின்னு இந்த ரெண்டு பேர்களையும் நம்ம வந்து இப்ப நம்ம எடுத்துக்கணும். பஞ்சாட்சரம் அப்படின்னு சொன்னா ஐந்து திருத்தலங்கள் அப்படின்ற ஒரு கோயில். இதனுடைய இந்த நதியினுடைய தீரத்துல ஐந்து கோயில்கள் இருந்தது அப்படின்றதும், இந்த ஐந்து கோயில்களில் நீங்கள் இறைவனை வழிபட்டு இந்த நதியில குளிச்சு இறைவனை வழிபடும் பொழுது உங்களுடைய பாவங்கள் நீங்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் மக்கள் மத்தியில இருந்தது. அதனால இந்த நதிக்கு பாபநாச நதினு பேரு. இப்படி இந்த நதியின் ஓரத்திலேயே பயணித்து ஐந்து கோயில்களையும் ஒரு நாள் அவர் வந்து தரிசித்தால் அவர் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி அவருக்கு வந்து மோட்சம் கிடைக்கும், நித்திய இன்பம் கிடைக்கும், பேரின்பம் கிடைக்கும், அவருடைய பாவங்கள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில இருந்திருக்கிறது. நன்றி, வணக்கம்.
1: FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே டாக்டர் சரவணன் சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவர் வந்து மாணவர்களுக்காக கல்வியை வச்சு என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாரு அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், உங்களோட ஸ்மார்ட் கவுன்சிலிங் போரமோட முதல் நாள் அனுபவம் எப்படி இருந்துச்சு சார்?
3: முதல் நாளே வந்து ஒரு அரசு பள்ளிக்கு செல்லும்போது கொடுத்த ஒரு ஒரு மோட்டிவேஷன் ப்ரோக்ராம், ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு வேலைவாய்ப்பு உயர்கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சி ஒரு கிராமத்தில் கொடுக்குறப்ப, வெளியே வரப்போ அங்கே இருக்க டீச்சர்ஸ்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி ஒரு மனிதர்கள்லாம் வந்து கிராமப்பகுதி இருக்கிற மாணவ மாணவிகளுக்கு தேவைங்கிற ஒரு வார்த்தை சொல்கிறப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து இது இன்னும் நல்லா பண்ணணுங்காக எல்லா

0: பகுதி ஒவ்வொரு மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 4-5 மாவட்டங்களில் எல்லா பள்ளிகளுக்கும் சென்ற ஒரு நம்பிக்கை கொடுத்துச்சு எனக்கு. ஸோ அதனால் இது மூலிமா நிறைய மாணவர்கள் முன்னேறிட்டு இருக்காங்க. இன்றைக்கி எங்கே போனாலும் என்னோடய மாணவர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. கடந்த வாரம் ஒரு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிருந்தேன். கோயம்புத்தூரில் வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் போயிருந்தேன். அங்கே இருக்க ஒரு மாணவன் என்னை பார்த்தோன்னு வந்து நின்றுட்டான். அப்போ தான் நான் ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பு எங்கள் பள்ளிக்கு வந்தீங்க, நான் நல்லா பண்ணேன், இன்றைக்கி நல்ல ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன், இன்றைக்கி அரசு வேளாண்மை கல்லூரியில் நான் படிச்சிட்ருக்கேன், ரொம்ப நன்றி சார்னு சொல்லி என்னோட ஃபோட்டோ எடுத்துட்டேன். ஸோ இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தாலும் பட் எனக்கு ஊக்கத்தை கொடுத்தது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இதை நான் பண்ணிகிட்ருக்கேன் கடந்த சில வருடங்களாக. ரொம்ப மிகச்சிறப்பாக செய்யணும் என்ற என்ன ஊக்கமும் ஆக்கமும் இருக்கிறது.
1: சூப்பர் சார். அதாவது உங்களோட முதல் நாள் அனுபவமே ரொம்பவே சுவாரஸ்யமாகவே இருந்திருக்கு. அடுத்தது வந்து இன்றைய மாணவர்கள் அதிகமாக சந்திக்கிற கல்வி மற்றும் மனநல பிரச்சனைகள்லாம் என்னென்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
0: கண்டிப்பாக இது நல்ல ஒரு கேள்வி. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற மாணவர்கள் வந்து எனக்கு எல்லாமே தெரியும் எண்ணத்தில் இருக்கிறப்ப கண்டிப்பாக அந்த மன அழுத்தம் இருக்குது. ஸோ எனக்கு எல்லாம் தெரியுங்கிறப்ப பல ஆசிரியர்கள்ட்டையோ இல்லை எங்களை மோட கல்வியாளர்கிட்ட மன வச்சுட்டு பேசுகிறதுக்கே பயப்படுறாங்க. நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், நீங்கள் ஏதாவது சொல்லி தவறாக சொல்லிடுவீங்களோ சொன்னால் அந்த மன அழுத்தம் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி அந்த தேர்வு பயம், அந்த எக்ஸாமினேஷன் ஃபியர் எப்படி வருதுன்னா நாளைக்கு படிச்சுக்கலாம் நாளைக்கு படிச்சுக்கலாங்கிறப்ப அதுக்கு முதல் நாள் எக்ஸாம் முதல் நாள் வரப்போ பயந்துக்கிறாங்க. ஸோ அந்த தேர்வு பயங்கிறது முதல் நாள் தான் வருது, எக்ஸாமுக்கு முதல் நாள் முன்னாடி தான் வருது. அது வரைக்கும் ரிலாக்ஸாக பார்க்கலாம் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அந்த எண்ணங்கள் தள்ளி தள்ளி போடுவாங்க. ஸோ முடியாதுங்கிற வார்த்தையை அவங்க அதிகமாக யூஸ் பண்ணலாம். முடியும் நம்பிக்கை இருக்குது, பட் அதை எப்போ செய்யணும்னு எங்களுக்கு தெரியல. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து இன்னும் நிறைய இருக்கு, ஒரு நம்பிக்கை தன்னம்பிக்கை இருக்குது. ஏன்னா உலகத்திலேயே மிக உயர்ந்த பரிசு நம்பிக்கை, அது ஸ்கூல்ஸ்லேயோ இல்லை ஒரு நண்பர்கள்ட்டே நல்ல நண்பர்கள்டே கிடைக்கும். பட் அந்த கான்ஃபிடென்ட் வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி அவங்க மனநிலையில் என்னென்னா ஸோ நம்ம கண்டிப்பாக பண்ணிடுவோம் நம்பிக்கை இருக்கும். மாணவர்களோடு பேசுகிறப்ப தனியாக இருக்கிறப்ப ஒரு குழப்பாகுது, இங்கே போகலாமா அங்கே போகலாமா, இந்த கோர்ஸ் படிக்கலாமா அந்த கோர்ஸ் போகலாம், வாழ்க்கையில் எப்படி இருக்கும் தொழில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறப்ப இருக்கும். பட் இருந்தாலும் வார்த்தைகள் வெளிவரப்ப நாங்கள் முடியுங்கிறாங்க. பட் அதை மனத்துக்குள்ளே இருக்கிறப்ப பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அதை எல்லாமே உடை தெரியறதுக்காக தான் ஸ்மார்ட் கவுன்சிலிங் போகிறது மூலிமா தனியாக நாங்கள் நிறையா பண்ணிகிட்ருக்கோம்.
1: சூப்பர் சார். அதாவது இப்போ இருக்க மாணவர்கள் என்னென்ன மாதிரியான சவால்களை சந்திக்கிறாங்க அப்படின்றத ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான டாக்டர் சரவணன் சார் அவரோட ஸ்மார்ட் கவுன்சிலிங் ஃபோரம்ல என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்றாங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பரா பேசினாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் ரொம்பவே சூப்பரான இனிவேன் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான், கரெக்டா 10 மணிக்குலாம் ஆபீஸ் போயிடணும் அப்படின்னு பாக்குறேன், முடியலடா.
2: ஏன் மச்சான், டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டியா?
1: அதெல்லாம் இல்லடா, இது வரைக்கும் யாருமே எனக்கு வேலை தரல, அதனாலதான்.
3: இஸ் இட்

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப் ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும் சாமி.
0: அப்ப அந்த குப்பையை என்னதான் பண்றது
1: சாமி? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்டா தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: பாதையில் மற்றும் பேருந்தில் பயணிக்கும் போது பொது இடங்களில் எச்சில் துப்பாமல் இருப்போம். சுகாதாரமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே டாக்டர் சரவணன் சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவரோட ஸ்மார்ட் கவுன்சிலிங் ஃபோரம்ல என்ன முக்கியமான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், உங்களோட ஸ்மார்ட் கவுன்சிலிங் ஃபோரம்ல என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத மக்களுக்கு புரியற மாதிரி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்?
4: கண்டிப்பா, இது நல்ல ஒரு கேள்வி. ஏன்னா சேலத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு கல்வி சேவை இருக்கிறது வந்து ஸ்மார்ட் கவுன்சிலிங் போல இருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய துணைவியாரும் நானும் தான் இதை பார்த்துட்ருக்கோம். கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கிற, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸு, தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்கிற காம்படிட்டிவ் ஆஃப்டர் த ப்ளஸ் டூ என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 63 எக்ஸாம்ஸ் மூலிமா நாங்கள் அப்ளை பண்ணி கொடுத்துருக்கோம். அப்ளிகேஷன் டு கைடன்ஸ் இதை ப்ராப்பர் வேலை பண்ணிட்டுருக்கோம். விஆர் அப்ரோ, ஏன்னா நம்ம படித்த மாணவர்களாக இருந்தாலும் எங்களுக்கு கரெக்டாக கொடுக்கறதுக்காக நம்ம பண்ணிட்டுருக்கோம். ஸோ அந்த ஸ்மார்ட் கவுன்சிலிங் போகிறதுல அக்டோபர்லேருந்து ஸ்டார்ட் ஆகிடும் எல்லா எக்ஸாம்ஸும். அதாவது நாட் ஒன்லி நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் வந்து 2 எக்ஸாம்ஸ் தான் சொல்லிட்டுருக்காங்க, நீட்டு ஜேஇங்கிற. அதை தாண்டி ஒரு 86 எக்ஸாம்ஸ் இருக்குது. அவர் அதை எல்லாமே எப்படி அப்ளை பண்ணுறது?

0: நாங்கள் அப்ளை பண்ணி கொடுக்குறோம், அதை கெய்ட் பண்ணுவோம், அதை ஃபாலோ பண்ணுவோம், வேறு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? அதே மாதிரி நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா அதை கவுன்சிலிங் ப்ராசஸ் இருக்குது, அதை எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாத ஸ்மார்ட் கவுன்சிலிங் மூலிமா ஒரு மாணவனுடைய ஒரு மனநிலை எப்படின்னு சொல்லி சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் ஒன்று இருக்குது. அது ஒரு ஒரு மேடத்தோட டைப் பண்ணி நாங்கள் நம்ம ஆஃபீஸில் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதனால் என்னென்னா, அந்த மாணவர்கள் வந்து நம்ம என்ன தான் பெற்றோர்களோ இருக்கும்போது சூழ்நிலை இருந்தாலும் அந்த மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நம்ம எழுதுற வச்சு நம்ம எப்படி இருக்கலாம், அந்த மனநிலை பொறுத்து அறிவியல் சார்ந்த படிப்பு இருக்குது இல்லை ஒரு தொழில் கல்வி இருக்குன்னு சொல்லி அவர் மனநிலையே புரிஞ்சுக்கிற மாதிரி சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் கொடுத்துட்டுருக்கோம். நம்ம ஆஃபீஸில் வந்து எல்லா விதமான உயர்கல்வி தேவை அனைத்து விதங்கள் ஆலோசனைகளையும் நல்லா சிறப்பாக நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். கடந்த 3 வருடம் நல்ல நல்ல மாணவர்களோட நல்லா படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, குறைவாக படிக்கின்ற ஒரு சராசரி மாணவர்களாக இருந்தாலும் அவங்களை வழிகாட்டுவதற்கு மிகச்சிறந்த இடமாக ஸ்மார்ட் கவுன்சிலிங் போகிறோம். எப்பவுமே நாங்கள் எங்களோட இருப்போம்.
1: சூப்பர் சார். அதாவது மாணவர்களுக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது நீங்கள் சொல்ற பதிலேருந்தே நல்லாவே புரியுது சார். அடுத்தது 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு முடித்ததுக்கு அப்புறம் மாணவர்கள் என்ன மாதிரி படிப்பை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
0: ஒரு மாணவர்களுக்கு எப்பயுமே ஒரு மனிதனுக்கு ஒரு ஆர்வம் திறமை இருக்கணும், ஆர்வம் இருந்தால் மட்டும் போதும், திறமை இருக்கணும். எல்லாருமே சொல்லுவாங்க இந்த ஸ்கூல் லைஃப்பில் வந்து நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கலாம், இதை படிக்கலாம்னு நினைக்கிறேன், 10th படிக்கிற போய் இப்படி படிக்கலாம், +2 வரப்போ வாய்ப்பு மாறிட்டே இருக்கும். ஏன்னா மனிதர்கள் மனமே பலவிதமாக இருக்கும். ஸோ அந்த மனத்தை வந்து மனதை வந்து ஒருநிலைப்படுத்துறதுக்கு எண்ணங்களும் செயல்படும் ஒன்றா இருந்தால் மட்டும் தான் மனநிலைப்படுத்துறது. ஸோ அந்த இருக்கிற சூழ்நிலையில் வந்து கண்டிப்பாக வந்து ஆர்வம் வந்து உண்மையாக இருக்கணும். ஒவ்வொரு வயதிலையும் மனநிலை மாறிக்கொண்டு தான் இருக்கும். அப்போ அந்த ஆர்வத்தை உருவாக்குறது திறமை ஆளுமை வேணும். ஸோ நான் இந்த இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன் பட் டேலண்டடாக இருக்கேன், எனக்கு என்ன ஸ்கில்ஸ் இருக்குது, அதுக்குண்டான ஆளுமை திறன் என்கிட்ட இருக்கா? கண்டிப்பாக வந்து ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் நம்ம என்ன படித்தா லீடர்ஷிப் போவோம், தலைமை பண்புகள் போவோம். ஒரு 15 வருஷம் நான் வேலை செஞ்சுட்டேன், ஒரு 15 வருஷம் ஒரு தொழிலை செஞ்சுட்டு நம்மளுக்கு கீழே வர தொழிலாக இருக்கு நான் பார்த்துக்கணும். ஸோ அந்த மாதிரி இடத்துல கண்டிப்பாக வந்து ஒரு ஆளுமை திறன் இருக்கணும். அதே மாதிரி வேலைவாய்ப்பு வாய்ப்புகள், நம்ம ஏதோ ஒரு கோர்ஸ் எடுத்துட்டோம், இன்றைக்கி நான் ஒரு ஆராய்ச்சியாளராக போகணுன்னா அதுக்கு ஒரு கோர்ஸஸ் இருக்குது, இப்படி தான் நம்ம முடிப்போம். ஒரு அரசு பணிக்கு நான் செலவேணும்னா எப்படி செலவேணும்னா அப்படின்னு சொல்லி நான் ஒரு தொழில் முனைவராக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறப்ப இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நம்மளுக்கு. ஸோ இதெல்லாமே நான் பார்க்கணும். அப்போ என்ன தான் எதிர்கால வளர்ச்சியும் பார்க்கணும், ஆளுமை திறமை எல்லாத்தையும் நம்ம பார்த்து அது ஒரு திறமையாக கொண்டு போகணும்னு எப்பயுமே நாங்கள் ஆசைப்படுறோம்.
1: சூப்பர் சார். அதாவது 12ஆம் வகுப்பு முடிச்சதுக்கப்புறம் என்ன மாதிரி விஷயங்களை நம்ம யோசிக்கணும் அப்படின்றத ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க சார். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான டாக்டர் சரவணன் சார் மாணவர்களுக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ரேஞ்ச கிரேசி. நேயர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே டாக்டர் சரவணன் சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவரோட ஸ்மார்ட் கவுன்சிலிங் போரம்ல என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்றாரு, அது மூலியமா என்னென்ன மாணவர்கள் வந்து எந்தெந்த இடத்துக்கு போயிருக்காங்க அப்படின்ற சுவாரஸ்யமான விஷயங்களை தான் நம்ம கிட்ட பேச போறாரு. சார், உங்களோட ஸ்மார்ட் கவுன்சிலிங் போரம் மூலமா எந்தெந்த மாணவர் எவ்வளவு மாணவர்கள் வந்து என்ன மாதிரியான இடத்துக்குலாம் போயிருக்காங்க சார்?
2: கண்டிப்பா இது நல்ல ஒரு சிறப்பான கேள்வி. இந்த கேள்வி நான் அதிகமாக நான் வெளியே யாரும் நான் கொடுத்ததில்லை. கண்டிப்பாக ஒரு 1000 மேற்பட்ட பள்ளிகளை சென்றிருக்கேன். அதில் கிட்டத்தட்ட ஒரு 500-600 கவர்மெண்ட் ஸ்கூலில் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாணவர்கள்லாம் ஈவினிங் கூப்பிட்டு ஃபீட்பேக் கொடுத்துட்டு, சார் நல்லா பண்ணிங்கன்னா நல்லா பண்ணுவேன், நல்லா மார்க் எடுப்பேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவேன், அந்த நம்பிக்கையை கொடுத்துருக்கேன். ஸோ எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க, நல்ல மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறப்ப, இல்லை இல்லை நம்ம பொறுமையாக நிதானமாக கவனமாக மார்க் எடுக்கணும், கவலைப்படாத உன்னால் முடிஞ்ச வரைக்கும் எடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதில் நிறைய மாணவர்கள் முன்னேறேன். ஒரு தடவை திடீர்னு ஒரு மாணவர் கூப்பிட்டு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் திருப்பத்தூர் மாவட்டத்தில், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, சார் இது மாதிரி நான் நீங்கள் வந்து போனீங்க, 1 மணி நேரம் வந்துட்டு போனீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, நான் ஃபெயில் ஆகிட்டு இருந்தேன், இன்றைக்கி நான் 35 மார்க் எடுக்கிறதுக்கு தகுதி ஆகிட்டேன்னு சொன்னாங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆச்சு. அதே ஸ்கூலில் ஒரு திடீர்னு ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருந்தார், அந்த ஒரு தம்பி வச்சுருந்தேன், அந்த நம்பரை ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். அவருக்கு என்றைக்கு ஒரு மாணவன் என்னை கூப்பிட்டாரோ அவர் நம்பர் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஸோ நாம் கூப்பிட்டு நான் கேட்பேன், என்ன தம்பி எப்படி இருக்குன்னு சொல்கிறது எங்களோட ஆசிரியர்களோட பணியில் அது ஒரு பணின்னு நான் சொல்லுவேன், மகத்தான பணி அது. ஸோ அப்போ அந்த மாணவனுக்கு சொல்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக கேட்டேன், அவர் டாக்டர் எம்பிபிஎஸ் எக்ஸாம் எழுதி கிடச்சிச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷம், அந்த மாதிரி எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ண சார், ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு. அப்புறம் அவ்வளோ விருப்பப்படுவேன், உடனே மெசேஜ் போட்டார் அவர், சார் நான் இது மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், எங்களோட ஊக்கமும் தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூலில். இன்றைக்கி அந்த திருப்பத்தூர் மாவட்டத்திலே 7.5 அரசு ஒதுக்கிட்டு இருக்கு இல்லைங்களா, கவர்மெண்ட்டோட 7.5 கோட்டாவில் நான் சென்னையில் ஒரு காலேஜில் மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்ருக்கேன், கவர்மெண்ட் காலேஜில். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது மாதிரி எத்தனையோ மாணவர்கள் பஸ் ஸ்டாண்டில் பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அவங்கள வந்து ஊக்கப்படுத்துறது தான் நம்மளோட ஸ்மார்ட் கவுன்சிலிங் போர். ஸோ அதனால தான் இதை விடாத ஒரு தொடரும் ஒரு கல்வி சேவை பணியாக செஞ்சிட்ருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க.
1: சூப்பர் சார். அதாவது எவ்வளோ மாணவர்கள் வந்து நல்ல நிலமையில் இருக்காங்க அப்படின்றத கேட்கவே ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. அடுத்தது வந்து நீட்டு அப்புறம் ஜேஇஇ இது போன்ற போட்டித் தேர்வுக்கு மாணவர்கள் வந்து எப்படி தயாராக நினைக்கிறீங்க?
2: கண்டிப்பாக இது ஒரு நல்ல கேள்வி, நம்ம மாவட்டத்துக்கு தேவை. ஏன்னா நம்ம மாவட்டத்தில் மார்க் வந்துட்டாவே நம்ம டிசைட் பண்ணிடுறோம், இந்த காலேஜ் போகலாம் அந்த காலேஜ், பட் அந்த மார்க்கை பேஸ் பண்ணி நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் நம்ம எழுத முடியுமா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து கிட்டத்தட்ட 63 எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே தெரிஞ்சது வந்து ஜேஇ நீட்டு இது ரெண்டு தான் தெரியும். பட் அதை தாண்டி அவங்களுக்கு ஒரு பயம், எங்கே இருக்குது எப்படி அப்ளை பண்ணணும்லாம் இல்லை. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து தெளிவான ஒரு திட்டமிடல் வேணும். இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், ஸ்கூலில் படித்தது வேறு, கல்லூரி வாழ்க்கைக்கு தேவை. அப்போ அந்த உயர்கல்வி செல்கிறப்ப நுழைவு தேர்வுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த நுழைவு தேர்வு பயமாக இருக்குது, அது எல்லாம் எழுத முடியாது, அது ஒரு வேறு சூழ்நிலை இருக்கும் அப்படின்லாம் இல்லை. நம்ம ஸ்கூல் லைஃப்பில் என்ன படித்தோமோ அதுதான் அங்கே இருக்க போகுது. எப்படி சார் சொல்கிறீங்க? ஏன்னா ஸ்கூல் லைஃப்பில் என்னென்னா அந்த ஏ ப்ளஸ் ஹோல் ஸ்கொயர் வெலாசிட்டி டிஸ்பிளேஸ் சின்ன சின்ன விஷயங்கள் சொல்ல, இது எல்லாமே கல்லூரி வாழ்க்கைக்கு வரப்ப அப்ளிகேஷன் ரியல் டைம் அப்ளிகேஷனை தான் அப்ளை பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாருமே சொல்கிறது நீட் ஜேயா இந்த எக்ஸாம் போகிறேன், என்ஐடி போகிறேன், என்ஐடி போகிறேன், இல்லை கிளாட் எக்ஸாம் போகிறேன்னா ஒன்று அப்பா ஒரு புக்கு வாங்கிட்டு வாங்க தான் சொல்கிறோம். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு எக்ஸாம் வந்துருச்சுனாவே கண்டிப்பாக வந்து பொறுமையாக நிதானமாக சிலபஸை டவுன்லோட் பண்ணி பார்த்தாவே பாதி பயம் தெளிஞ்சிடும். ஸோ அதுதான் தெளிவான திட்டமிடல். அதே மாதிரி டெய்லியும் எவ்வளோ சூழ்நிலைகள் இருந்தாலும் 1-2 hours உட்காந்து நம்ம படிக்கிற என்ன இருக்கணும், அதே மாதிரி மார்க் டெஸ்ட், அதாவது அந்த இப்போ நம்மளோட படிப்பை வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறோம், திருப்பி திருப்பி எழுதி பார்க்குறோம், எக்ஸாம் போகிறோம், ட்ரிபிள் R கான்செப்ட். ஸோ அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து தினசரி படிப்பு மார்க் டெஸ்ட்டு இருக்கணும். அதே மாதிரி ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் கண்டிப்பாக வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் எழுத்துக்களால் மாறலாம், பட் ஃபண்டமெண்டல் யாராலையும் மாற்ற முடியாது. அப்ளிகேஷன்ஸ் வந்து ஒரு இடத்த ட்ரெயின் மூவ் ஆகுது, இல்லை ஒரு பிளட்டு வந்து மூவ் ஆகுது, அந்த மாதிரி இடத்துல இருக்கிறத பார்க்கணும். அதே மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட், நான் எப்பயுமே என் மாணவர்களுக்கு எந்த ஒரு ஈவெண்ட்டு போனாலும் நான் சொல்கிறது டைம் மேனேஜ்மெண்ட் சொல்லாது, செல்ஃப் மேனேஜ்மெண்ட், சுய மேலாண்மை, அந்த ஒவ்வொரு நொடியும் நம்மளுதே முடியும் வரைக்கும் முடிச்சு செய்யுன்னு சொல்லுவேன். அதே மாதிரி விடாமுயற்சி கண்டிப்பாக வந்து ரொம்ப விடாமல் கொஞ்சம் மூச்சு விடுவதன் மனிதன்ல முயற்சி செய்வனே மனிதன் என்ற ஒரு வார்த்தைக்கு ஏற்ப நீ விடாமூச்சியோட பா, உன்னால முடியும், ட்ரை பண்ணி பாரு, அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் சார். அதே மாதிரி இந்த உடல்நலம் கண்டிப்பாக இப்போ இருக்க ஜென்ரேஷன் வேணும். ஏன்னா நைட்டு என்ன நினைக்கிறாங்க, மொபைல்லே ஒரு 2 மணி நேரம் இருந்துட்டு 3 மணி நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் 4 மணி நேரம் கழிச்சு கூட நம்ம படிக்கலாம் அப்படிங்கிறப்ப அந்த கவனம் வந்து மாறுது. ஸோ அந்த இடத்துல உடல்நலமும் மனநலமும் ஒன்றா இருக்கணும்னா கண்டிப்பாக வந்து எதையும் சூழ்நிலை தாங்கக்கூடிய நிலைமை கவனம் இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ஸோ இது மாதிரி எல்லா எக்ஸாம்ஸும் நம்ம ட்ராவல் பண்ணலாம். நம்பிக்கைங்கிறது உலகத்திலே மிக உயர்ந்த பரிசு நான் சொல்லுவேன்.
1: சூப்பர் சார். அதாவது போட்டி தேர்வுக்கு மாணவர்கள் எப்படிலாம் தயாராகலாம் அப்படின்றத ரொம்பவே தெளிவா சொன்னீங்க. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான டாக்டர் சரவணன் சார் அவரோட பயணத்துல இருக்க முக்கியமான விஷயங்கள் நம்ம கிட்ட சொன்னாரு. அது மட்டும் இல்லாம போட்டி தேர்வுக்கு மாணவர்கள் எப்படி தயாராகணும் அப்படின்ற முக்கியமான விஷயத்தையும் நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. இதே போல இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே டாக்டர் சரவணன் சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவர் வந்து அவரோட ஸ்மார்ட் கவுன்சிலிங் போரம் மூலியமா மாணவர்களுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாரு அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், உங்களோட ஜேர்னி வந்து ரொம்பவே பெருசு. இந்த ஜேர்னில வந்து யாரெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்தாங்க சார்?
2: கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஃபேமிலி சொல்லணும். ட்ராவல் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா, ட்ராவல் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்போ வந்து 2 மணி 1 மணி இயர்லி மார்னிங்கோட மிட் நைட்டில் தான் வீட்டுக்கு வரும். அப்போ வந்து மனசு கோணாத வீட்டில் தான் என்னை வந்து இன்றைக்கும் ட்ராவல் பண்ணால் 2 மணிக்கு வந்தாலும், ஏன்னா எல்லாருக்கும் ஒரு மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வேணும். அந்த ஆழ்ந்த உறக்கம் வந்து நம்மளுக்கு கிடைக்கல, இன்னொருத்தருக்கு கிடைக்கும். ஸோ அந்த படத்தில் இடத்துல துணைவியாக இருக்குது எப்பயுமே எனக்கு முதல் கொடுப்பேன். ரெண்டாவது, எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவான பர்சன் வந்து முன்னாள் பள்ளி கல்வி துணை ஆய்வாளர் டண்டா சார்னு ஒருத்தர். அவரும் வந்து இன்றைக்கும் எனக்கு வந்து ஒரு டாக்டரேட் முடிச்சிருக்கேன், எம்இபிஎஸ்சி முடிச்சிருக்கேன், ஏசரம் நான் இப்படி ஓடிட்டுருக்கேன். ஒரே வார்த்தை சொன்னேன் சார், கிராம பகுதி கொடுக்கணும்னு. இப்போ கூட உங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட அரை மணி நேரம் பேசிட்டு தான் வந்தேன். ஸோ அந்த நம்பிக்கை வந்து அவர் இன்றைக்கி எனக்கு கொடுத்துட்ருக்காரு. எந்த பள்ளியில் சொன்னாலும் அவர் எம்இபிஎஸ்சி வந்திருக்காரு, அவருக்கு எதாவது செய்யணும், அவர் நல்லா பண்ணிட்டுருக்காருன்னு சொல்லி இன்றைக்கி எனக்கு ஒரு ஊக்கம் கொடுத்துட்ருக்கேன். அதே மாதிரி மாவட்ட முதன்மை கல்லூரிகளுக்கு இன்றைக்கி எனக்கு எத்தனை பேர் கொடுத்துட்ருக்காங்க, ஜெயக்குமார் சார், மார் சார் ப்ராப்பராக கொடுப்பாங்க. அதே மாதிரி குணசேகரன் சார் இப்போ ரிட்டையர் ஆகிட்டார், இன்றைக்கி எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி என்னோடய நண்பர்கள், நான் எப்பயுமே காலையில் 8 மணிக்கு ஒரு ட்ராவல் பண்ணுறப்ப லாங்கில் இருக்கிறப்ப என்னோடய நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எல்லாமே எனக்கு ஒரு ஊக்கம் கொடுத்துட்ருக்காங்க. நிறைய பேர் கண்ணுக்கு தெரியாத மனிதர்கள் எத்தனையோ பேர் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அவங்கள் எல்லாத்துக்குமே இந்த டைமில் வந்து ரொம்ப ஒரு என்னோட பணிக்கு நான் செல்லும்போது எந்த சூழ்நிலையும் எனக்கு செய்கிற மனிதர்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அந்த அழியாத செல்வம் கல்வியை கொடுக்கறதுக்கு எண்ணற்ற மனிதர்கள் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு இன்னும் பயணத்தை தொடர்ந்து இருந்தால் இருக்கேன்.
1: சூப்பர் சூப்பர் சார். அடுத்தது வந்து கண்டிப்பாக ஃபேமிலி அப்படின்னு ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்கும். ஃபேமிலியும் பார்த்துட்டு மாணவர்களுக்காக இவ்வளோ விஷயங்களும் பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படி சார் ரெண்டுத்தையுமே மெயின்டைன் பண்ணுறீங்க?
2: கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து நல்ல ஒரு குவஷ்சன்ஸு. ஃபேமிலியை அதிகமாக பார்த்துக்குவாங்க, ஏன்னா இப்போ எங்கேயாவது நான் லாங் ட்ராவல் போகிறப்ப வீட்டில் ஒரு குடும்பத்தில் எப்படியோ ஒரு யாரோ ஒரு நிகழ்வு நடந்துடும். ஸோ அந்த மாதிரி இடத்துல எங்கள் வீட்டில் தான் முன்னாடி போவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்துட்டு திருப்பி நான் என்னோடய பயணத்தை தொடருவேன். ஸோ அது ஒன்று. ரெண்டாவது, ஃபேமிலி ரெண்டுமே ஈக்குவலாக தான் பார்க்கணும். இப்போ காலையில் இருந்துச்சுன்னா ஃபேமிலி போனால் அவங்களும் பார்க்குறாங்க, நானும் பார்க்குறேன். ஸோ எந்த எல்லாத்துக்குமே அந்த சோகம், மனித நிலை எல்லாமே மாறும். மனிதர்களே பலவிதம் மனங்கள். ஸோ அந்த இடத்துல வந்து அந்த மனத்தை உடல்நிலைப்படுத்தி நம்ம பண்ணுறது சூழ்நிலை தான். எல்லாத்தையும் அனுசரித்து போகணும்னா கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா பணிகளையும் கவனமாக செய்யணும்னு சொல்லி நம்பிக்கையோடு நான் இருக்கேன்.
1: சூப்பர் சார். அதாவது ரெண்டுத்தையுமே நீங்கள் ரொம்பவே ஈக்குவலாக தான் பார்க்குறீங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க. அடுத்தது உங்களோட அனுபவத்துல இருந்து இப்போ ரேடியோ கேட்டுட்டு இருக்க மக்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு விரும்புறீங்க சார்?
2: கண்டிப்பா இது நல்ல ஒரு குவெஸ்டின்ஸ். நம்ம மாவட்ட மக்களுக்கு அதிகமா தேவை, எல்லா மாவட்டங்களுக்கும் சென்றுட்டு இருக்கேன். பட் நம்ம மாவட்டத்தில் என்ன பண்ணிடுறேன், நவம்பர் வந்தவொடனே மார்க் இவ்வளவு வந்ததா, பிளஸ் டூக்கு அப்புறம் என்ன வாய்ப்பு இருக்குன்னு இது பண்ணாதே. ஏதோ ஒரு இவ்வளவு மார்க் வந்ததுனா எங்க காலேஜ் செலக்ட் பண்ணும், எப்படி கோர்ஸ் செலக்ட் பண்ணும், இல்ல வேற ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருக்கா, இதெல்லாமே டிஸ்கஸ் பண்ணும். ஒன்னு. ரெண்டாவது, நிறைய பெற்றோர்கள் என்ன நினைக்கிறேன், நல்லா ஸ்கோர் பண்ணிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க என்கிட்ட. ஆக்சுவலா வந்து பிளஸ் ஒன் வரைக்கும் விட்டுட்டு பிளஸ் டூ வந்தவொடனே இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம், ஏன்னா எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா பிளஸ் டூக்கு அப்புறம் இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லா எக்ஸாம்ஸும் ஆகஸ்ட்டு ஓப்பன் ஆயிரும். இப்போ கிளாட் எக்ஸாமே ஓப்பன் ஆக போகுது. ஸோ இது மாதிரி நிறைய எக்ஸாம் முன்னாடியே ஓப்பன் ஆகும், எங்களுக்கு ஒரு அவர்னஸ் கிடையாது. திடீர்னு என்னோட ஆஃபீஸ்க்கு வந்து ஐயோ நான் போர்டு எழுதிச்சிருப்பேன், அந்த போர்டு பார்க்குறப்ப ஃபீல் பண்ணுவாங்க, 5 நிமிஷம் இருக்குது, 5 நிமிஷத்தில் வந்து இவ்வளோ எக்ஸாம்ஸ் சொல்கிறீங்களே என்னென்ன எக்ஸாம். ஸோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அப்போ என்ன அர்த்தம், கண்டிப்பாக வந்து நீங்கள் மார்க் எடுக்கிறதுக்கு ஒரு தெளிவான பார்வையை மாணவர்கள் கொண்டு போகிற, மாணவர்கள் புரியலன்னு நினைக்கிறேன். நம்ம தெளிவாக இருந்தோம்னா என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு அங்கே அப்ளை பண்ணி கண்டிப்பாக உலகம் வந்து கண்டிப்பாக ஒரு போட்டி நிறந்த சவால்கள் உறந்து உலகமாக இருக்கிறப்ப போட்டிகள் குறைந்த ஒரு எக்ஸாம் சொல்லுதுன்னு ஆசைப்பட்றேன்.
1: சூப்பர் சார். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன விஷயம் வந்து எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதாகவே இருக்கும். இந்த 1 மணி நேரமாக நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே ரொம்பவே பொறுமையாக தெளிவாக பதில் சொன்னீங்க, நன்றி சார்.
2: தேங்க்யூ. கண்டிப்பாக சோனா எஃப்எம்க்கு எப்பயுமே என்னோட இருக்கும், ஏன்னா நானும் ஒரு காலத்தில் ரொம்ப சந்தோஷமாக இங்கே இருந்த காலங்கள்லாம் இருக்குது. ஸோ அதனால் சோனா எஃப்எம் எப்பயுமே சேலம் மாவட்ட மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கணும்னு நம்பிக்கையோடு இருக்கேன்.
1: ஓகே சார். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான டாக்டர் சரவணன் சார் அவரோட ஸ்மார்ட் கவுன்சிலிங் போரம் பத்தி ரொம்பவே சூப்பரா நம்ம கிட்ட பேசினாரு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு தேவையான முக்கியமான விஷயங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாரு. இதே போல மற்றும் ஒரு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெற நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. பாய் நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
1: நேயர்கள் எல்லாருக்குமே ஒரு உற்சாகமான மதிய வணக்கம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான், உங்க ஸ்ரீஹரிணி. ஸோ இன்னைக்கு வந்து என்ன சுவாரஸ்யமான தலைப்புல நான் உங்க கூட பேச வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, போதைப்பொருள் ஒழிப்பால சமூகத்துல நிகழ்வது மாற்றமா இல்ல நாட்டின் அமைதியா, இந்த தலைப்பின் கீழே தான் இன்னைக்கு நம்ம ஒரு மணி நேரம் பேச போறோம். நல்லா சுவாரஸ்யமா நிறைய விஷயங்களை நீங்களும் சொல்லுங்க, நானும் சொல்றேன், ரெண்டு பேரும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த தலைப்பின் கீழே நீங்க பேசணும் நினைச்சீங்கன்னா உடனே போனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்க. நம்ம சோனா எஃப்எம்ஓட நம்பர் 9787701078. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க என் கூட உங்களோட கருத்துக்களை இந்த தலைப்பின் கீழே பகிர்ந்துக்கலாம். இப்போ பொதுவாகவே போதைப்பொருள் ஒழிப்பு அப்படின்னா வெறும் போதைப் பொருட்களை தடை செய்யறது மட்டும் கிடையாது, அது ஒரு சமூகத்தோட எதிர்காலத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு முதல் கட்ட முயற்சியா இருக்கும். அது ஒரு பக்கம். இப்போ ஒரு பக்கம் வந்து போதைப்பொருள் ஒழிப்பு சமூகத்துல மாற்றம் ஏற்படுது அப்படின்றத நம்ம கண்கூடாவே பார்க்கிறோம். இளைஞர்கள் கல்வி, வேலைவாய்ப்பு, விளையாட்டு மாதிரியான பல துறைகளில் அவங்களோட கவனத்தை செலுத்துகிறாங்க. அது மட்டுமே இல்லாமல் குடும்பங்களுக்கு இடையில் நிறைய சந்தோஷம் ஏற்படுது அப்படின்றது இது வந்து ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்ம பார்த்தோம்னா விளையாட்டு அமைதி வந்து ஏற்படுது. ஸோ குடும்பங்களுக்கு இடையில் சண்டைகள் குறையுது, தெருக்கள்லாம் நம்ம பாதுகாப்பாக நடக்க முடியுது, குழந்தைகள் வந்து அச்சமில்லாத ஒரு சூழலில் விளையாடுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. இப்போது நம்மளே யோசிப்போம் இல்லையா, 6 மணி ஆயிடுச்சுன்னா குழந்தைங்களாம் வெளியில் விளையாடிட்டு இருந்தாங்க அப்படின்னாலே வேண்டாம் வெளியில் விளையாடாதவா உள்ளே வந்து என்ன விளையாடுறியோ விளையாடு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லுவோம். வெளியில் போனால் சேஃப் இல்லை அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அப்போ இருந்துச்சு. ஆனால் இப்போது இந்த போதைப்பொருள் ஒழிப்புக்கு அப்புறமா நம்மளோட மைண்ட் செட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற தொடங்கிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படின்னா முக்கியமானது எது?

மாத்திரமா அமைதியா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஸோ இதோட முக்கியமான அதாவது உண்மையான கருத்து என்ன அப்படின்னா, மாற்றமே அமைதிக்கான முதல் படி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ சின்ன சின்ன விஷயங்கள் மூலியமாக தான் நம்மளால் பெரிய விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியும். அதனால் மாற்றத்தை நம்ம நோக்கி போகும்போது நாட்டின் அமைதி ஆட்டோமேட்டிக்காக வருது அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். அதனால் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் என்கிட்ட கால் பண்ணி சொல்லலாம். இப்போது ஒரு மனிதன் மாறுனா அவனோட குடும்பம் மாறும், அவனோட குடும்பம் மாறுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சமூகமும் மாறும். ஸோ சமூக மாற்றத்துக்கு தேவை ஒரு குடும்பத்தோட மாற்றம். ஒரு குடும்பமே இல்லை, மற்ற அதாவது நிறைய குடும்பங்களோட மாற்றத்தினால நிகழக்கூடியது தான் சமூகத்தின் மாற்றம். சமூகமே மாறிடுச்சு அப்படின்னா நாட்டின் அமைதி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இதுதான் என்னோட கருத்தாக இருக்குது. ஸோ உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி நிகழ்ச்சியில் என் கூட கால் பண்ணி பகிர்ந்துக்கோங்க. நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 9787701078. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களோட கருத்துக்களை என்கிட்ட பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீயர் நீ என் கூட தொடர்ச்சியாக இப்போ சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடலை கேட்டுட்டு வந்துடுங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் ஸ்ரீயர்னி இப்போ பாட்டை கேட்டு வந்துடுங்க.

0: விக்கி, எங்க சித்தப்பாக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்ல.
1: பிரீத்தி, நம்ம ஆத்தூர் செல்லியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படின்ற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆன்ரோட் ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட், டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ஈசி இஎம்ஐ வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் ஃபெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் ஃபெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட்டை புக் பண்ணிக்கலாம். இந்த ஆன்ரோட் ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.

0: பண்றதுல பயங்கர இன்ட்ரஸ்டடா இருக்கீங்களா?
1: அப்போ உங்களுக்காக ஒரு மேடை காத்துட்டு இருக்கு.
0: நம்ம சேலத்துல முதல் முறையா உலக அமைதிக்காக எஸ்ஜே ஈவென்ட்ஸ் நடத்தும் நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட் நடக்க போகுது.
2: 4 வயதிலிருந்து அனைவரும் பங்கேற்கலாம். பங்கேற்கும் அனைவருக்கும் உலக சாதனைக்கான சர்டிபிகேட், மெடல், கலரிங் கிட் மற்றும் ஸ்நாக்ஸ் லஞ்ச் வழங்கப்படும்.
0: இதில் சிறப்பு விருந்தினராக பத்மஸ்ரீ ராஜஸ்தபதி காளியப்ப கவுண்டர் அவர்கள் கலந்து கொள்கிறார்.
2: நடைபெறும் நாள் August 16 ஞாயிற்றுக்கிழமை.
0: நடைபெறும் இடம் செயின்ட் பால் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சேலம்.
2: For contact 6380649701.

0: வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி, 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய அணுலி. நன்றி.
1: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
2: மச்சான், கரெக்டா 10 மணிக்குலாம் ஆபீஸ் போயிடணும் அப்படின்னு பாக்குறேன், முடியலடா.
3: ஏன் மச்சான், டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டியா?
2: அதெல்லாம் இல்லடா, இது வரைக்கும் யாருமே எனக்கு வேலை தரல, அதனாலதான்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின ஒரு அற்புதமான ஒரு கதை, இரண்டு கிழவர்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். ஒரு கிராமத்தில் எஃபிம் எலிஷா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வயசான நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தாங்க, எப்படியாவது ஜெருசலேம் நகருக்கு வந்து புனித பயணம் வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு. ரொம்ப வருஷம் காசு பணம் எல்லாம் சேர்த்து ஒரு நாள் ரெண்டு பேரும் கையில் ஒரு தடியை பிடிச்சிக்கிட்டு அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. நடந்து நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் வழியில் ஒரு சின்ன கிராமத்தை கடக்கிறாங்க. அந்த கிராமமே வறட்சியால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு இருக்குங்க. பசியும் பட்டினியும் தான் அங்கே வந்து தாண்டவம் ஆடுது. பசியோடையும் பட்டினியோடையும் அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. எலிசா அவருக்கு வந்து தாகம் எடுக்குதுங்க. தண்ணி கேட்கறதுக்காக அங்கிருந்த ஒரு சின்ன குளிலுக்குள்ளார போறாரு. அங்க உள்ளார போய் பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. அந்த குடும்பமே பசியால மயங்கி கிடக்குதுங்க. அவங்களால எந்திரிக்க கூட முடியல. இதை பார்த்த எலிஷாவால் அவங்களை அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரலைங்க. இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும், அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. தன் கையில் இருந்த காசை வச்சு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தராரு. அதே மாதிரி அவர்கிட்ட சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்த உணவுப் பொருட்களை அவங்களுக்கு வந்து கொடுக்குறாரு. அவங்களுடைய நிலத்தை மீட்கிறதுக்கு உதவுறாரு. இப்படி அவங்க கூடவே சில வாரங்கள் அவர் தங்கிடுறாருங்க. ஆனால் அவர் கூட வந்த நண்பர் இன்னொருத்தர் வந்தார் இல்லையா, அவர் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறார். எப்படியாவது ஜெருசலேம் வந்து போயிடணும், அங்கே போகிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எலிஷாவை விட்டுட்டு அவர் வந்து போயிடுறாருங்க. அவர் வந்து தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்கிறார். கடைசியாக எஃபிம் ஜெருசலேம் போய் சேர்ந்துடுறாரு. அங்கே இருக்கிற பிரம்மாண்டமான ஆலயத்துக்குள்ளார நுழைகிறாரு. ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் நின்று கடவுளை வேண்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு ஆச்சரியம் இருக்குங்க. அந்த கூட்டத்தோட முன்னாடி சாமி சிலைக்கு பக்கத்தில் அவரோட நண்பர் எலிஷா நின்றுட்டுருக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து ரொம்ப பிரகாசமாக தெரிகிறாரு. எஃபிமால நம்பவே முடியலைங்க. நம்மளை விட்டுட்டு அங்கேயே தங்கின எலிஷா இப்படி நமக்கு முன்னாடி இங்கே வந்தார் அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கட்டாயமாக உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின இரண்டு கிழவர்கள் புத்தகத்தை கண்டிப்பாக வாங்கி படிங்க. நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அப்பா சாமி, கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்கே.
3: என்ன பாட்டி, ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க?
2: வாமா கண்ணு, உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
3: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால பூண்டு மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால்ல எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
2: என்னடி அம்மா இது அதிசயம், அந்த காலத்து பெரிய மனுஷி எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
4: தகவல்களையும் தெரிந்து கொள்ள என்றும் நலமுடன் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
5: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் ஸ்ரீஹரிணி. ஸோ இன்றைக்கி என்ன தலைப்பின் கீழே நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போதைப் பொருள் ஒழிப்பால் சமூகத்தில் நிகழ்வது மாற்றமா இல்லையா நாட்டின் அமைதியா, இந்த தலைப்பின் கீழே தான் இன்றைக்கி நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த தலைப்பின் கீழே ஒரு நேயர் இணைஞ்சு அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரெடியாக இருக்காரு, அவர் கூட பேசிடலாம். ஹலோ வணக்கம்.
6: ஹலோ வணக்கம்மா,
5: கஸ்தூரியனா எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கீங்க, நீங்க நல்லா இருக்கீங்களா?
5: நானும் சூப்பரா இருக்கேன்.
6: சரிங்கம்மா, அதாவது இன்னைக்கு டைலக்ட் எப்படிங்க அப்படின்னா வந்து போதை பொருள் ஒழிக்கப்படுவதனால அமைதி ஏற்படுதா அல்லது சமூக முன்னேற்றம் ஏற்படுதான்னு கேக்குறீங்க?
5: சமூக மாற்றம் ஏற்படுதா?
6: மாற்றம் அதாவதுங்க போதை பொருள் ஒழிக்கும் போது மறுபடியும் முதல்ல வந்து அமைதி தான் வருதுங்க. முதல்ல வந்து போலை இல்லை அப்படிங்கும் போது அமைதி, போலை தனி ஓட்டையா உலகிக்கு தெரியுவாங்க, இல்லை அப்படின்னா அமைதியா இருப்பாங்க. அப்படி ஒரு தனி மனிதன்ல இருந்து ஒரு கிராமம், ஒரு வட்டாரம், இப்படி எல்லா நிலையிலும் ஒவ்வொரு தனி மனிதனமும் போலை ஒழிச்சுக்கே வரும்போது நாட்டு ஊரா அமைதி வரும். அமைதின்னு இருக்கும்போது கண்டிப்பா நாட்டுல ஒரு மாற்றம் கண்டிப்பா வருங்க.
5: கண்டிப்பானா? சோ நீங்க சொல்ல வருது வந்து
6: ஆமாங்க, அமைதி முதல்ல வரும், அப்புறம் தான் மறுபடியும் மாற்றம் வருங்க. அமைதி இல்லைன்னா மாற்றமே வராது.
5: கண்டிப்பா கண்டிப்பாண்ணா.
6: போதை பொருள் ஒழிக்கும் போது முதல்ல அமைதி, அமைதிக்கு அப்புறம் மாற்றம் கண்டிப்பா நிகழுங்க.
5: கண்டிப்பாண்ணா. ஓகே, நன்றி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு.
6: நன்றிங்கம்மா.
5: ஓகே, திருப்பூர்ல இருந்து கஸ்தூரி அண்ணா என்ன சொல்றாரு அப்படின்னா, நாட்டின் முன்னேற்றம் மற்றும் அமைதி இது ரெண்டுமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. முதல்ல வந்து அமைதி ஏற்பட்டுச்சு அப்படின்னாதான் மாற்றம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏற்படும் அப்படிங்கிறத வந்து திருப்பூர்ல இருந்து கஸ்தூரி அண்ணா அவரோட கருத்தாக பகிர்ந்துகிட்டாரு. ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கணும்னு நினைச்சிங்கன்னா உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்க. நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787701078. இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை நீங்க என்கிட்ட பகிர்ந்துக்கலாம். எந்த தலைப்பின் கீழே அப்படின்னு கேட்டீங்கன்னா, போதை பொருள் ஒழிப்பால நாட்டில் ஏற்படுவது மாற்றமா இல்ல அமைதியா அப்படின்ற இந்த தலைப்பின் கீழே நீங்க உங்களோட கருத்துக்களை என்கிட்ட பகிர்ந்துக்கலாம். இப்போ ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, பாடலை கேட்டுட்டு வந்துருங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில சுவாரஸ்யமா இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப்பு ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும் சாமே.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமே? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்டா தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்தை நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: மலம் கழிப்பதை தவிர்த்து கழிப்பறைகளை பயன்படுத்துவோம். சுற்றுப்புறத்தை தூய்மையாக பாதுகாப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
3: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டுத்துக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் ஸ்ரீஹரணி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பின் கீழே பேசிகிட்ருக்கோம் அப்படின்னா, போதைப்பொருள் ஒழிப்பால் சமூகத்தில் நிகழ்வது மாற்றமா இல்லை நாட்டில் அமைதியா, இந்த தலைப்பின் கீழே தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். ஸோ தொடர்ச்சியாக இன்னொரு நேயர் வந்து அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம கூட தயாராக இருக்காங்க, அவங்க கூட பேசிடலாம். வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம்.

0: நான் ருக்மணிம்பா, தாதக்கப்பட்டியில இருந்து பேசுறேன்ப்பா.
1: ருக்மணி பாட்டி எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சாமி.
1: ஓகே பாட்டி.
0: இன்னைக்கு என்ன தலைப்பு சாமி?
1: பாட்டி, இன்னைக்கு போதை பொருள் ஒழிப்பால சமூகத்துல நிகழ்வது மாற்றமா இல்ல நாட்டின் அமைதியா?
0: சரி பேசலாமா?
1: பேசுங்க பாட்டி.
0: போதை பொருள் முற்றிலும் ஒழிச்சாதான் ஒரு அமைதி தெரியும், ஒரு முன்னேற்றம் தெரியும். ஆனா அங்க முழுவதும் மாற்ற முடியாது. முழுசுமே அவ்வளவு திருந்தர மனிதர்கள் கிடையாது யாருமே. யாரா ஒருத்தர் அங்கங்க அந்த போதை பொருள் இருந்துட்டுதான் இருக்கும். ஆனா முற்றிலும் மாறிடுச்சுன்னா அமைதி இருக்கும், நாட்டுல அமைதி இருக்கும், அமைதி இருக்கும். ஆனாலும் ஒரு சிலர் வந்து போதை போட்டாத்தான் இந்த வேலையை செய்ய முடியும் அப்படிங்கிறவங்களும் இருக்காங்க. அந்த வேலைக்கு தான் இப்ப பாரம் தூக்குற வேலைகள்லாம் செய்யறவங்க அதாவது போதை பொருள்ல தான் போட்டுட்டு தான் செய்யறாங்க. அப்பதான் அந்த வெயிட் எல்லாம் தூக்க முடியுது. அதாவது பாரம் தூக்கி வேலைகள்லாம் இருக்குதுல்ல, அந்த வேலைக்கெல்லாம் போதை பொருள் போட்டாதான் செய்யறாங்க. இருந்தாலும் போதை பொருள் முற்றிலும் நிறுத்திட்டா நாட்டுல அமைதி நிலவுங்கிறது என்னோட கருத்து சாமி.
1: கண்டிப்பா பாட்டி, நன்றி பாட்டி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு.
0: நன்றி சாமி, நன்றி சாமி.
1: ஓகே, தாதகப்பட்டியிலிருந்து ருக்மணி பாட்டி என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நாட்டின் அமைதி நிலவரத்துக்கு முதல்ல போதைப் பொருளை முற்றிலும் ஒழிக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அமைதிக்கான முதல் படியே மாற்றம் தான். மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அமைதி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏற்படும். இந்த ஒரு விஷயத்த பாட்டி வந்து ரொம்ப அழகாக சொன்னாங்க. ஸோ தொடர்ச்சியாக இன்னும் நிறைய நேயர்கள் அவங்களோட கருத்துக்களையும் பகிர்ந்துக்க தயாராக இருக்காங்க. நம்ம அப்படியே ஒன்று ஒன்றும் கேட்டுடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி தொடர்ச்சியாக ரெண்டு பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடலை கேட்டுட்டு வந்துடுங்க. தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் ஸ்ரீயர்னி. இப்போ பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: அலைவரிசையில சோனா சமுதாய வானொலி கேட்டுட்டு இருக்கீங்க. எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன் நான் ஸ்ரீஹரணி. சோ இன்னைக்கு என்ன தலைப்பின் கீழே நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, போதைப் பொருள் ஒழிப்பால சமூகத்துல நிகழ்வது மாற்றமா இல்ல நாட்டின் அமைதியா, இந்த தலைப்பின் கீழே தான் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். தொடர்ச்சியா இன்னொரு நேயர் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம். வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர்.
1: சந்திரசேகரனா, வணக்கம், எப்படி இருக்கீங்க?
2: மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் போதைப் பொருள் அப்படிங்கறது வர்றதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குப்பா. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த போதைப் பொருள் அந்த மாற்றம் அப்படிங்கறது ஒரு மனிதனா, தனி மனிதனா ஒருத்தனுக்கு சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப போதை ஒழிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணோம் அப்படின்னா அவனுடைய மனசுல ஒரு மாற்றம் வரும். அவனால சூப்பரா சிந்திக்க முடியும், அவனால சூப்பரா வேலை செய்ய முடியும், அவன் வந்து அடுத்த படிநிலைக்கு போக முடியும். எல்லாத்தோட அவனுடைய அந்த எண்ணம் இருக்கு பார்த்தீங்களா, அது நேர்மறை எண்ணமாக இருக்கும். உதாரணத்துக்கு நல்ல பொட்டன்சியலா வேலை செய்யக்கூடிய திறன் இருக்கும். ஆனா இந்த தவறான என்ன சொல்றது, கெட்ட பழக்கத்தினால அவனால அந்த ஃபோர் கம்மிங் டேஸ்ல அவனால ஃபுல் எஃபோர்ட்டோ போட்டு அந்த உழைக்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகும். அதனால என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஒரு பெரிய மாற்றம் தான் இந்த போதைப் பொருள்ல தடுத்தோம் அப்படின்னா உருவாகும். அந்த மாதிரியான விஷயங்கள் ஒருத்தருடைய வாழ்க்கையில நடந்ததுன்னா அதுதான் ஒரு மிகப்பெரிய என்ன சொல்றது, வெற்றி அப்படின்னு நான் சொல்லுவேன்.
1: கண்டிப்பா கண்டிப்பா. நான் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிண்ணா.
2: தேங்க்யூப்பா.
1: ஓகே, தொடர்ச்சியா சந்திரசேகரன்னா இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மாற்றம் அப்படின்றது ஒரு தனி மனிதன்ல இருந்து ஆரம்பிக்கும். அந்த ஒரு மாற்றம் வந்து ஒரு குடும்பத்தோட மாற்றமா முன்னேறும், அடுத்து வந்து அந்த குடும்பத்தோட மாற்றம் சமூகத்தோட மாற்றமா ஆகி அது வந்து லாஸ்டா அமைதியில முடியும் அப்படிங்கிறத ரொம்ப அருமையா அவரோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டாரு. ஸோ உண்மையிலேயே மாற்றம் அப்படின்றது தான் அமைதியோட முதல் படி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த ஒரு தலைப்பின் கீழே இன்னும் தொடர்ச்சியாக நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம். இப்போ பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்கு, பாடலை கேட்டுட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட, பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க.
3: சின்ன வயசுலேருந்தே அவனா எனக்கு உசுறு. எனக்கு உசுறு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சமூகத்தில் நிகழ்வது மாற்றமா இல்ல நாட்டின் அமைதியா அப்படிங்கிற இந்த ஒரு தலைப்பின் கீழே இன்னைக்கு நம்ம கூட நிறைய நேயர்கள் அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டாங்க. தாதகாப்பட்டியிலிருந்து ருக்மணி பாட்டி, திருப்பூர்ல இருந்து கஸ்தூரி அண்ணா மற்றும் சந்திரசேகர் அண்ணா காட்பாடியில இருந்து அவங்களோட கருத்துக்களை ரொம்பவே அருமையா பகிர்ந்துகிட்டாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி கருத்துக்களை பகிர்ந்துகிட்டவங்களுக்கு. ஓகே, தொடர்ச்சியா நான் சில விஷயங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாற்றத்தோட முதல்ல மாற்றத்துக்கான மீனிங் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு விஷயம் நம்ம ரெகுலரா செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அதுல இருந்து வேற ஒரு விஷயத்துக்கு பழகிறது, அதாவது அது மட்டுமே இல்லாம வேற ஒரு விஷயத்த நம்ம செய்யறது, அதுக்கு பேர் தான் மாற்றம். அதோட அமைதி அப்படிங்கிறது நம்ம ஒரு விஷயத்த செய்யும் போது நமக்கு டென்ஷன் இல்லாம டார்ச்சர் இல்லாம இருக்கிறது பேர் தான் அமைதி. ஸோ இந்த ரெண்டுக்கும், போதை பொருள் ஒழிப்புக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறது தான் நான் இப்போ சொல்ல வரேன். என்ன அப்படின்னா, இப்போ போதைப் பொருள் பயன்பாடுனால நாட்டில் நிறைய குடும்பங்கள் நிம்மதி இல்லாமல் ரொம்ப அலைச்சலோட நிறைய கஷ்டங்கள் எல்லாம் பட்டுட்ருப்பாங்க. அதோ அதுக்கான முதல் படியாக நம்ம மாற்றத்தை பார்க்குறோம். ஸோ போதைப் பொருள் தடுப்பால் மாற்றங்கள் நிறைய இடங்களில் நிகழுது. மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நேரம், அதாவது மாற்றம் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வேறு ஏதாவது ஒரு விஷயத்த கண்டிப்பாக செஞ்சு தானே ஆகணும். அதுக்காக நம்ம வந்து இந்த நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் நம்மளோட நேரத்தை செலவிடுறோம். மறுபடியும் அதை பற்றி எதிர்காலத்தை பற்றின யோசனைகள் நமக்கு வருது, அதனால் நம்ம வாழ்க்கையில் வளர்ச்சி அடைகிறோம். ஸோ சந்திரசேகரன் தான் சொன்னார் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு தனி மனித மாற்றம் தான் முதல் படி, அதுக்கப்புறமேட்டு தான் குடும்ப மாற்றம், அதுக்கப்புறமேட்டு தான் சமூகத்தில் மாற்றம் ஏற்படும் அப்படின்னாரு. ஸோ அந்த விஷயம் 100க்கு 100 உண்மை. ஃபஸ்ட்டு நம்மளோட இடத்துலேருந்து அதை ஸ்டார்ட் பண்ணணும், அப்படின்னா தான் அந்த ஒரு மாற்றம் வந்து நமக்கு முழுமையாக பெருசாக கிடைக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்த நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்டு இப்போது இது முக்கியமா அது முக்கியமானு கேட்டால், இது தான் முக்கியம் அது தான் முக்கியம் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. இப்போ அமைதி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், அண்டு மாற்றம் வந்து ஏற்படுறதுனால அமைதி வந்து நிலவுது. இதுதான் நான் சொல்லக்கூடிய கருத்து அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ இங்கே நிகழ்ச்சியில் இருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. மறுபடியும் இன்னொரு சூப்பரான அருமையான தலைப்போட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஸ்ரீஹரணி. பாய் மக்களே, நன்றி.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க. என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமான பல விஷயங்களை தினமுமே அதிகமான விஷயங்களை வந்து நம்ம பேசிகிட்டே இருக்கிறோம் ஆரோக்கியம் பற்றி. அப்படி இன்றைக்கும் நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து பேச போகிறோங்க. அப்படி முதல் விஷயமா என்ன அப்படின்னா, உயர் இரத்த அழுத்தம். இந்த ஹை பிபி அப்படின்னு சொல்லக்கூடிய உயர் இரத்த அழுத்தம் எந்த ரீசன்னால் அதிகமாக வருது? ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகப்படியான மன அழுத்தம். இப்போ இந்த மன அழுத்தம் ஒருத்தருக்கு வந்து இருக்குது, அது வந்து இருக்குது அப்படின்னு கூட அவருக்கு வந்து தெரியாது. ஆனால் ஸ்டார்டிங்லேயே கண்டுபிடிச்சிட்டா அதற்கான ட்ரீட்மெண்ட்லாம் வந்து எடுக்கிறப்ப, இல்லை நம்ம வந்து ஏதாவது ப்ராக்டிஸ்லாம் வந்து பண்ணுறப்ப, மெடிடேஷன் யோகா இதெல்லாம் பண்ணுறப்ப அந்த மன அழுத்தம் வந்து கம்மியாயிருங்க. ஆனால் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது, அதிகப்படியான மன அழுத்தம் இருக்குது அப்படின்னா அது தற்காலிக இரத்த அழுத்த உயர்வுக்கு ஒரு காரணமாக இருக்கும். மன அழுத்தத்தினால் ஏற்படக்கூடிய மூச்சு திணறல் இரத்த அழுத்தத்தோட அபாயத்தை வந்து இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பக்கவாதம், மாரடைப்பு, சிறுநீரக செயலிழப்பு போன்ற கடுமையான சிக்கல்களுக்கு உயர் இரத்த அழுத்தம் வந்து ஒரு முக்கியமான காரணமாக வந்து இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதிக எடை, அதுக்கப்புறம் உடல் பருமனாக இருக்கவங்களுக்கு இரத்த அழுத்தம் ஒரு பொதுவான ஒரு பிரச்சனையாக வந்து இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா சோம்பல் இருக்கு இல்லைங்களா, சோம்பல் காரணமாக உடல் வந்து செயலற்ற நிலையில் இருக்கவங்களுக்கு இதய துடிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து இந்த இதய துடிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இரத்த அழுத்தமும் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி புகைப்பிடித்தல் நம்மளுடைய இரத்த அழுத்தத்தை வந்து தற்காலிகமாக வந்து உயர்த்தும். அது மட்டுமே இல்லாமல் தமனிகளை வந்து சுருங்க செஞ்சு இதய நோய் அபாயத்தை வந்து அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி உணவில் நம்ம அதிகமாக சேர்த்து கொள்ளக்கூடிய அதிகப்படியான உப்பு இரத்த அழுத்தத்தை வந்து அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தொடர்ச்சியாக வந்து பொட்டாசியம் நம்ம உடல் செல்களில் இருக்கக்கூடிய சோடியத்தோட அளவை வந்து சமநிலைப்படுத்த வந்து உதவுதுங்க. நம்ம சாப்பிட்ற உணவில் போதுமான அளவு பொட்டாசியம் கிடைக்கல அப்படின்னா இரத்த அழுத்த பிரச்சனைகள் வந்து ஏற்படும். அதே மாதிரி நம்ம எடுத்துக்கிற அதிகப்படியான ஆல்கஹால் நம்ம இதய செயல்பாடுகளை வந்து கட்டுப்படுத்தும். இதனால் அதிகப்படியான மதுவை வந்து நம்ம தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதை முற்றிலுமாக தவிர்க்கும்போது நம்மளுடைய ஆரோக்கியம் இன்னும் மேம்படுங்க. சில ஆய்வுகள் படி ஆண்களுக்கு 64 வயது வரைக்கும்

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். சேலம் திருமணி முத்தாறு. சேலம் உருவாகிறதுக்கு ஒரு அடிப்படையான காரணமாக இந்த ஆறு இருந்திருக்கிறது. ஏன்னா பல்வேறு நாகரிகங்களும் ஆற்றங்கரையை தான் உருவாகி இருக்கு. அதனால ஆற்றங்கரை நாகரிகம் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். சேலத்தினுடைய அந்த உருவாக்கத்துல இந்த நதிக்கு ஒரு முக்கியமான பங்கு இருந்தது. அது ஒரு சின்ன கிராமமாக இருந்து அது ஒரு டவுனாக மாறி ஒரு சிட்டியாக மாறி இன்னைக்கு ஒரு பெரிய மாநகரமாக உருவெடுத்திருக்கிறது அப்படின்னு சொன்னா, அதனுடைய கடந்து வந்த பாதையில இந்த நதி தான் அதுக்கு வந்து முக்கியமான, அதாவது இந்த நதியை நம்பிதான் அந்த நதியினுடைய கரையில மக்கள் குடியேறினாங்க, விவசாயம் பண்ணாங்க, இந்த தண்ணி எடுத்து அவங்க பயன்படுத்தினாங்க, அதனால சுகமாக வாழ்ந்தாங்க, அதனால அந்த ஊர் பெருகியது. இந்த ஊர் பெருக பெருக வளர்ச்சிகள் வளர வளர இவர்களுடைய இந்த முன்னேற்றத்துக்கு இந்த நதி வந்து ஒரு பலி ஆயிடுச்சு. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலிருந்து தொடர்ந்து வரும்போது பல்வேறு விதமான கழிவுகளையும் அந்த நதியில நம்ம திருப்பி விட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அந்த தொழிற்சாலை கழிவுகள், வீட்டு கழிவுகள், பல்வேறு விதமான கழிவுகளையும் இந்த நதியில நம்ம கலக்க விடுறதுனால இந்த நதி வந்து தன்னுடைய புனிதத்தை கெடுத்து இன்னைக்கு வந்து அது ஒரு சாக்கடையா போயிட்டு இருக்கு. இது வந்து மணிமுத்தா நதி, வீரமணி முத்தாறு, சேலம் ஆறு, பாபநாச நதி, பஞ்சாட்சர நதி அப்படின்னு இதுக்கெல்லாம் பல பேர்கள் இருந்தது. இது வந்து பாபநாச நதினு சொல்றது என்னன்னு சொன்னா, இதுல வந்து பஞ்சாட்சர நதி அப்படின்னு இந்த ரெண்டு பேர்களையும் நம்ம வந்து இப்ப நம்ம எடுத்துக்கணும். பஞ்சாட்சரம் அப்படின்னு சொன்னா ஐந்து திருத்தலங்கள் அப்படின்ற ஒரு கோயில். இதனுடைய இந்த நதியினுடைய தீரத்துல ஐந்து கோயில்கள் இருந்தது அப்படின்றதும், இந்த ஐந்து கோயில்களில் நீங்கள் இறைவனை வழிபட்டு இந்த நதியில குளிச்சு இறைவனை வழிபடும் பொழுது உங்களுடைய பாவங்கள் நீங்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் மக்கள் மத்தியில இருந்தது. அதனால இந்த நதிக்கு பாபநாச நதினு பேரு. இப்படி இந்த நதியின் ஓரத்திலேயே பயணித்து ஐந்து கோயில்களையும் ஒரு நாள் அவர் வந்து தரிசித்தால் அவர் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி அவருக்கு வந்து மோட்சம் கிடைக்கும், நித்திய இன்பம் கிடைக்கும், பேர் இன்பம் கிடைக்கும், அவருடைய பாவங்கள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில இருந்திருக்கிறது. நன்றி, வணக்கம்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னோட பேர் சாந்தி. நான் இங்கே ஜாகிர் பெரிய மோட்டோரில் இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி.
3: என்ன கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
4: அது என் போன பார்த்தாலே டென்ஷன் ஆகுதா? அதான்.
3: என்னாச்சு, போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
4: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
3: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
4: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
3: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறேனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
5: திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை டெக் குரு நிகழ்ச்சி.
6: டெக் குரு நிகழ்ச்சி
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிட்டே இருக்கிறேங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை தொடர்ந்து ஹோமியோபதி மருத்துவர் திவ்யா மேம் நம்ம கூட என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் இணைஞ்சி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அப்படி இன்றைக்கும் இணைஞ்சிருக்கிறாங்க மேம். வணக்கம் மேம். மேம், அதாவது ஒருத்தருக்கு உடல்நல பிரச்சனைகள் வரதுக்கு காரணமாக வந்து உணர்ச்சி கொந்தளிப்புகள் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க மேம். இந்த உணர்ச்சி கொந்தளிப்புகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒருத்தர் என்ன பண்ணலாங்க மேம்? யோகா, மெடிடேஷன் அந்த மாதிரி அவங்க வந்து என்ன இயல்பு வாழ்க்கையில் கொண்டு வரலாங்க மேம்?
2: கண்டிப்பாக நம்ம இப்போ வந்து யோகா பண்ணலாம், மெடிடேஷன் பண்ணலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம், மார்னிங் வாக் போகலாம், டூர் போகலாம். இது எல்லாமே வந்து ஒரு டெம்பரவரி ரிலீஃப் கொடுக்கும், அப்போதைக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். ஆனால் வந்து பர்மனெண்ட் ரிலீஃப் அப்படின்னா நமக்கு என்ன பிரச்சனையோ அது பிரச்சனை இருக்கிற நபர்கிட்ட பேசி தீர்த்தா மட்டும்தான் அது முடியும். ஸோ பேசுகிறப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வெறும் நமக்கு என்ன விருப்பமோ நமக்கு என்ன பாதிக்குதோ அதை மட்டும் பேசாமல் ஓப்பன் மைண்டடோட கேட்கணும் அவங்களுக்கும் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றது. ஸோ அப்படி கேட்குறப்ப என்னாகும்னா அந்த ரெண்டு நபருக்குள்ளே இருக்கிற அந்த கருத்து வேறுபாடுகள் கம்மியாகி ஒரு அந்யோன்யம் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி வந்து ஷேர் பண்ணிக்கணும் மற்றவங்க கூட, ஃப்ரெண்ட்ஸ் கூட, ரிலேட்டிவ்ஸ் கூட. இப்போ நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போது தாத்தா பாட்டிலாம் வெளியில் உட்காந்து அரட்டை அடிப்பாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் என்னது ஒரு ரீசன், அரட்டை அடிக்கும் போது என்ன ஆகுது, அவங்க மனசுக்குள்ளே இருக்கிற இதெல்லாம் ரிலாக்ஸ் ஆகுது, மன அழுத்தம் வெளியில் போகுது. ஸோ நம்ம ஹியூமன் பீங்ஸாக இருக்கும்போது நமக்குள்ளே இருக்கிற இதை வந்து யார்கிட்டையாவது சொல்லணும். ஸோ அந்த மாதிரி இன்கேஸ் சொல்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னா, சொன்னாவே பிரச்சனை வருது அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரி எழுதலாம். நமக்கு என்ன தோணுதோ அன்றைக்கி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்னென்ன உணர்வுகள் இருக்கோ, என்னென்ன எமோஷன்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் எழுதி, இன்கேஸ் அது யாராவது படித்தா பிரச்சனை வந்துடும் நினச்சிங்கன்னா ஈவன் கிழிச்சு குப்பை தொட்டியில் கூட போட்டுடலாம். ஆனால் மொத்தத்தில்
1: வெளிப்படுத்திடணும்.
2: ஆமாம், நமக்குள்ளே இருக்கிறத வெளிப்படுத்தணும் கண்டிப்பாக.
1: நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க மேம், ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேம். தொடர்ந்து இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்கு, பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையனுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நம்ம நிலையன் 9787070178. இப்போ பாட்டு தாங்க வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துடுங்க.

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப் ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும் சாமே.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமே? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்டா தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது நம் பெருமை. நம் நாட்டை தூய்மையாக வைத்திருப்பது நம் கடமை.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
3: கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. இந்த நேரத்தில் நம்மளுடைய மன ஆரோக்கியம் சார்ந்து, மன ஆரோக்கியம் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பேசுவாங்க. அதாவது நம்மளுடைய மனசு அனுப்பக்கூடிய சிக்னல்கள், அதாவது நம்ம எல்லாரையும் சுற்றி இருந்தாலும், நமக்கு பிடிச்ச இடத்துல நம்ம வந்து இருந்தாலும் ஏதோ தனியாக இருக்கிற மாதிரி வந்து இருக்கும், ஏதோ வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். முன்னாடி மாதிரி வந்து நம்ம இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு தோணும், ஒரு உணர்வு வரும். இது வந்து நம்ம மனசு அனுப்பக்கூடிய ஒரு சிக்னல், நம்மளுடைய மன ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றதுக்கான சிக்னல். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பிடிச்ச விஷயங்கள்லாம் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாட்டு கேட்குறது, அதுக்கப்புறம் காஃபி குடிக்கிறது, ஃப்ரெண்ட்ஸோடு பேசிகிட்டு இருக்கிறது, இதெல்லாம் ரொம்ப பிடிச்ச மாதிரி வந்து இருக்கும். நமக்கு வந்து ஒரு உயிர் மாதிரி இந்த விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனால் திடீர்னு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவாய்ட் பண்ணுவோம். ஸோ இதுவுமே மன ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டதற்கான அறிகுறிகள். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சில பேருக்கு தூக்கமே வராது, சில பேர் நல்லா நாள் முழுக்க தூங்கிட்டே இருப்பாங்க. இது ரெண்டுமே நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான சிக்னலுங்க, நம்ம மனசு அனுப்பக்கூடிய ஒரு சிக்னல். அதே மாதிரி பசியும் அப்படி தான், ஒன்று நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தவங்க திடீர்னு சாப்பிடவே மாட்டாங்க, நல்லா சாப்பிடாதவங்க திடீர்னு ரொம்ப அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவாங்க. இதுவுமே நம்மளுடைய மன ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டதுக்கான ஒரு அறிகுறி. அதே மாதிரி சின்ன விஷயங்களுக்கு கூட, அதாவது நாம்மளே கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு ரொம்ப உணர்ச்சி கொந்தளிப்புனால பாதிக்கப்படுறோம் அப்படின்னா, இதே மாதிரி விஷயம் ஃப்யூச்சரில் இல்லை பாஸ்ட்டில் நடந்திருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணோம், இப்போ எப்படி ரியாக்ட் பண்ணுறோம், இல்லை ரொம்ப ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய மனசு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கலாங்க. ஸோ இந்த ஒரு விஷயங்கள்லாம் இருந்தால் என்ன நாகராஜ் பண்ணணும் அப்படின்னா, அதாவது இந்த அறிகுறிகள்லாம் இருக்குது, நான் வந்து முன்ன மாதிரி இல்லை, முன்னெல்லாம் சாதாரண விஷயத்துக்கு இப்படி உணர்ச்சி வசப்பட மாட்டேன், இப்போ ரொம்ப உணர்ச்சி வசப்படுறேன், அதே மாதிரி தூக்கம் வந்து ரொம்ப அதிகமாக வருது, தூக்கமே வரதில்லை, அப்படி இல்லாம் இந்த ஒரு அறிகுறிகள்லாம் இருந்தால் உடனடியாக ஒரு மனநல ஆலோசகரை அணுகி நம்ம வந்து ஆலோசனைகள் பெறும்போது இந்த ஒரு விஷயங்கள்லேருந்து நம்ம வந்து வெளியே வர முடியும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. கண்டிப்பாக இந்த விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு, தொடர்ந்து இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு அனுப்புங்க.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவுகள் லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
4: கனவுகள் மெய்ப்பட ஞாயிறுதோறும் பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
6: நலமுடன் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கங்க. உங்க கூட ஆரோக்கியமான பல விஷயங்களை இந்த நேரத்தில் மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள்ல நம்ம தாத்தா பாட்டி ஃபாலோ பண்ணிட்டு இருந்த வைத்திய முறைகள், உணவு முறைகள், அதுக்கப்புறம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்ன ஒரு முறைகளை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து பேசுவோம். அப்படி நம்ம கூட வந்து பணமருத்தப்பட்டியிலிருந்து சுமதி அக்கா இணைஞ்சிருக்கிறாங்க. அக்கா, இன்றைக்கி வந்து அந்த ஃபுட் கல்ச்சர், உணவு முறை வந்து ரொம்ப மாறிடுச்சு அப்படின்னு வந்து எல்லாம் சொல்லுவாங்க. குறிப்பாக ரொம்ப பெரியவங்க அப்பா அம்மா, அதுக்கப்புறம் தாத்தா பாட்டி இன்றைக்கெல்லாம் என்ன சாப்பிட்றாங்க, இதெல்லாம் வந்து ஆரோக்கியத்துக்கு கெடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி என்னென்ன மாதிரியான உணவு முறைகள்லாம் இன்றைக்கி வந்து ரொம்ப மாறிடுச்சுங்கக்கா, அதை பற்றி சில விஷயங்கள் சொல்லுங்கக்கா.
7: இன்னைக்கு என்ன உணவு முறையெல்லாம் மறந்துட்டாங்கன்னா, இப்பெல்லாம் பீஸா, பர்கரு, நூடுல்ஸு, எக் ரை, இது சிக்கன் ரைஸு, இந்த மாதிரி நிறைய வாங்கி சாப்பிட்றாங்கண்ணா. வேலைக்கு போகிற இடத்துல நிறைய அதை தான் வாங்கி சாப்பிட்றாங்க. வீட்டில் இருந்து சமைச்சு யாரும் கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. அட போப்பா கடையில் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துடுறாங்க. கேட்டால் என்னால் முடியலங்கிறாங்க. இந்த நல்ல சத்தான ஆகாரம் சாப்பிட்டா தானே நம்மளால வேலை செய்ய முடியும். இப்படி கடையில் வாங்கி சாப்பிட்டா அவங்க போடுற அந்த இதுக்கெல்லாம் நம்ம உடம்பு ஒத்து வராது இல்லைங்களா. வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப பெஸ்ட்டு.
6: சுமதி அக்கா நம்ம கூட வந்து இணைஞ்சிருந்தாங்க, பணமருத்தப்பட்டியிலிருந்து இணைஞ்சு அவங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க அக்கா. அதாவது இன்றைக்கி வந்து ஃபுட் கல்ச்சர் ரொம்ப மாறிடுச்சு. அதாவது யாரை கேட்டாலும் பீஸா, பர்கர், சிக்கன் ரைஸ் அந்த மாதிரி தான் வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு, அப்புறம் ஜங்க் ஃபுட் இதெல்லாம் தான் வந்து சாப்பிட்றாங்க. வீட்டிலேருந்து யாருமே உணவு கொண்டு போயிட்டு கூட வந்து சாப்பிட்றதில்ல. எனக்கு தெரிஞ்சவங்களே வந்து அந்த மாதிரிலாம் வந்து

வீட்டிலேருந்து சாப்பாடெலாம் கொண்டு வரதில்லை, முடிஞ்ச வரைக்கும் வீட்டிலேயே வந்து செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப ஆரோக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வந்து சொல்லியிருந்தாங்க. ஆரோக்கியமான உணவுகள் அப்படின்னா இப்போ நம்ம வீட்டிலலாம் வந்து உணவு முறைகள் ஏதோ ஒன்று செஞ்சோம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ஒரு இட்லி தோசை அதுக்கப்புறம் சாப்பாடு பருப்பு சாம்பார் இந்த மாதிரி தான் வந்து செஞ்சு சாப்பிடுவோம். ஆனால் ஹோட்டலில் போகும்போது இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு அதுக்கப்புறம் ஜங்க் ஃபுட்டு அந்த மாதிரி சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடுங்க. இது உடல்நிலைக்கு எந்த அளவுக்கு வந்து பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மருத்துவர்களும் வந்து அறிவுறுத்துகிறாங்க, டயட்டிஷியன்ஸ் அதுக்கப்புறம் உணவு முறை வல்லுநர்கள் எல்லாருமே வந்து இதை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துட்டுருக்காங்க எந்த அளவுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து நம்ம வீட்டிலையே வந்து உணவு முறைகளை சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனாயப்பம் 107.8 என் ரூம் நலமுட நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு அனுப்புங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டே இருக்கிறேங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை இந்த மாதம் முழுவதுமே உடற்பயிற்சியோட முக்கியத்துவம் பற்றி நிறைய விஷயங்கள் இந்த நேரத்தில் பேசிகிட்டே இருக்கிறோம். உடற்பயிற்சி அப்படின்னு வந்தால் நம்ம ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணுறது மட்டுமே உடற்பயிற்சி இல்லைங்க. நார்மலாக நடக்கிறது கூட நடைப்பயிற்சி கூட ஒரு உடற்பயிற்சி தான் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜப்பானீஸ் வாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக் இருக்குது. அது என்ன வாக் என்ன நாகராஜ், ஜப்பானீஸ் வாக்கா? ஒன்றும் புரியலையே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஜப்பானீஸ் வாக் அப்படின்னா அதாவது அது வந்து ஒரு முறை. அது என்ன முறை அப்படின்னா, இப்போ நார்மலாக நம்ம வந்து ஒரு 2 மணி நேரம் நடைப்பயிற்சி செய்கிறோம் அப்படின்னா அதில் கிடைக்கிற பெனிஃபிட்ஸை விட இந்த ஜப்பானீஸ் வாக்கிங்கில் அதிகமான பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ ஒரு நாளைக்கு 10,000 அடிகள் நடக்கிறதுக்கு வந்து குறைஞ்சது 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் தேவைப்படும். ஆனால் ஜப்பானிய இன்டர்வல் வாக்கிங்கை வந்து ரொம்ப கம்மியான நேரத்திலே வந்து முடிச்சிடலாம். ஆனால் இந்த பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்குங்க. அதாவது இடைவெளி நடைப்பயிற்சி அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்த நடைப்பயிற்சியில் 3 நிமிஷம் ரொம்ப வேகமாக நடக்கணும், அடுத்த 3 நிமிஷம் ரொம்ப மெதுவாக நடக்கணும். இப்படி மாற்றி மாற்றி 5 முறை நம்ம நடந்தோம் அப்படின்னா, அதாவது ஒரு முறைக்கு முதல் 3 நிமிஷம் வேகமாகவும் அடுத்த 3 நிமிஷம் சாதாரணமாகவும் இதே மாதிரி 5 முறை நம்ம வந்து ஒரு நாளைக்கு நடக்கணும். இது செய்கிறதுக்கு டோட்டலாகவே 30 நிமிஷம் தான் ஆகும். ஒரு வாரத்தில் 5 இல்லாட்டி 6 நாட்கள் இதை தொடர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, முதல் முதல்ல ஆரம்பிக்கும் போது 2 முறை நம்ம வந்து ஆரம்பிக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 5 முறைக்கு நம்ம வந்து மாறிடலாம். இதனால் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா, உடல் எடை குறையும், ரத்த சர்க்கரை அளவு வந்து கட்டுப்படும், அதுக்கப்புறம் தசை வலிமை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், வளர்ச்சிதை மாற்றத்தோட வேகம் வந்து அதிகரிக்கும், இதய ஆரோக்கியம் மேம்படும், நினைவாற்றல் அதிகரிக்கும், அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கவனிக்கும் திறன் வந்து அதிகரிக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும், நல்ல மனநலம் நல்ல தூக்கம் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, தொடர்ச்சியாக பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜப்பானிய இடைவெளி நடைப்பயிற்சி ஜப்பானீஸ் வாக்கிங் யாருக்கெல்லாம் ஏற்றது அப்படின்னா, இளைஞர்களுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி நடுத்தர வயதில் இருக்கவங்களுக்கு, முதியவர்களுக்கு ஒரு நாளைக்கு 2 இல்லாட்டி 3 முறை வந்து செய்யலாம். வேகமாக 3 நிமிஷம், அதுக்கப்புறம் மெதுவாக 3 நிமிஷம், இந்த மாதிரி 5 முறை நார்மலாக இளைஞர்கள் செய்யலாம். ஆனால் முதியவர்களாக இருந்தால் ஒரு 2 முறை செஞ்சால் போதும். சர்க்கரை நோயாளிகளுக்கு இது வந்து அதிகமான பயன் தரக்கூடிய ஒரு விஷயம்ங்க. இருந்தாலும் சர்க்கரை நோயாளிகள் ரொம்ப பயனுள்ள நடைப்பயிற்சி இருந்தாலுமே லோ சுகர் பிரச்சனை இருக்கிறவங்க இதை தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. கர்ப்பிணி பெண்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மூட்டு வலி இருக்கிறவங்க, மருத்துவருடைய ஆலோசனைப்படி அவங்க வந்து இந்த ஒரு நடைப்பயிற்சி செய்கிறது ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பாடல் வந்துக்கிட்டே இருக்குது, பாடலை கேட்டுருங்க.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அது வந்து நம்ம முன்னாடியே கிளியர் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் நிகழ்ச்சிக்குள்ள ஸ்டார்டிங்ல சூப்பரா போகலாம். இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சி இல்லைன்னு இல்லை, எப்பயுமே டெக் குரு நிகழ்ச்சியில் என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவையான ஸ்மார்ட் போன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்ல போகிறேன். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருப்பீங்க, அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த விஷயம்லாம் இருக்கான்னு உங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி வந்து உங்கள் காதாவரம் சேர்த்துறது என்னோட வேலை. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க ட்ரெண்டில் என்னென்ன ஏஐ வெப்சைட்டு புதுசு புதுசாக வந்திருக்கு, எதுக்கெல்லாம் ஏஐ வெப்சைட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏஐ வெப்சைட்டோட அப்டேட்டும் கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் இருக்கிற பெஸ்ட்டு ஸ்மார்ட் கேஜெட்ஸை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். என்னென்ன மாதிரியான ஸ்மார்ட் கேஜெட்ஸ் இருக்குது, அதில் எது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்ப இருக்க ஜெனரேஷன்ல டிஜிட்டல் வேர்ல்டுல நாம் எப்படி சேஃபா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் தொழில்நுட்ப வல்லுநர் சொல்ற விஷயத்தையும் நம்ம கேட்க போறோம். இது மட்டும் இல்லாம உங்களோட ஸ்மார்ட் கேஜெட்ஸை நீங்க எப்படி ஸ்மார்ட்டா மெயின்டைன் பண்றது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக டெக் குரு நிகழ்ச்சியில காத்துக்கிட்டே இருக்கு மக்களே. அதனால கேளுங்க, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில திவாக்கிறேன் கூட. இதனைத் தொடர்ந்து இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியில் திவாக்கரன் கூட ஆரம்பத்தில் என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்கள்கிட்ட சொல்றதுக்காக ஒரு சூப்பரான செமையான ஒரு விஷயம் தான் கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் யாராவது உங்களோட ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஏஐ வெப்சைட் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, இப்போ நான் சொல்கிற வெப்சைட் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஆப்புமே இன்ஸ்டால் பண்ணாமல் ஒரே ஒரு வெப்சைட்டில் உங்களால் உங்களோட ஃபோட்டோவை அடுத்த லெவலுக்கு கொண்டு போய்க்க முடியும். அந்த வெப்சைட்டோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, photor.com FOTOR.COM அப்படிங்கிறது தான் இந்த வெப்சைட். இந்த வெப்சைட்டில் ஃபோட்டோ எடிட்டிங் மட்டும் இல்லாமல் நிறைய டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் கேளுங்க. இந்த வெப்சைட்டில் உங்களால் ஒரு ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுறது மூலயமா உங்களோட ஃபோட்டோவை நல்லா என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் வச்சுருக்க இமேஜை நல்லா என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியும், அந்த ஃபோட்டோ எடிட் பண்ணிக்க முடியும். ரொம்ப பிளர்ராக இருக்குது, எனக்கு என் ஃபோட்டோ எடுத்தது சரியாக எடுக்கலை, எடுத்து கொடுத்தவங்க சரியாக எடுத்து கொடுக்கல, அந்த பிளர் இமேஜை வந்து நான் ரிமூவ் பண்ணி ஒரு தெளிவான ஒரு இமேஜ் கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அன்பிளரும் பண்ணிக்க முடியும். ஃபோட்டோ ரொம்ப குவாலிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த ஃபோட்டோட குவாலிட்டியை ஹெச்டி இமேஜ் குவாலிட்டியாக உங்களால் மாற்றிக்க முடியும், அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சில டூல்ஸ்லாம் என்ன இருக்குன்னா, ஃபோட்டோ ரிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது என்னென்னா, பழைய ஃபோட்டோவை புது ஃபோட்டோ மாதிரி மாற்றி கொடுக்கும். இமேஜ் அப்ஸ்கேலர் இருக்குது, பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னா கூட அதை கலர் பண்ணிக்க முடியும், ரீடச் பண்ணிக்க முடியும், உங்களோட ஃபோட்டோவை ரீடச்லாம் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த ஒரு வெப்சைட்டில் பண்ணிக்க முடியும். ஃபோட்டோ மட்டும் தான் பண்ண முடியும் அது பார்க்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதில் வந்து வீடியோ எடிட்டிங்க்கும் டூல்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏஐ வீடியோ ஜென்ரேட்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு இமேஜ் வச்சு அந்த இமேஜையே வீடியோவாக மாற்றிக்க முடியும், வீடியோவை என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியும், வீடியோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஃபோட்டோட பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு நிறைய வெப்சைட் இருந்தாலும் வீடியோட பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப குறிப்பிட்ட வெப்சைட் தான் இருக்குது. இந்த வெப்சைட்டில் உங்களால் வீடியோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட வீடியோ

ரொம்ப கம்மியான குவாலிட்டி இருக்குன்னா அதை 4K ரெசல்யூஷனுக்கும் மாற்றிக்க முடியும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த ஒரு வெப்சைட்டில் பண்ணிக்க முடியும். வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு கூகுள் மற்றும் கிளிங் இந்த மாதிரியான மாடல்ஸ் வச்சு உங்களால் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். இந்த வெப்சைட்டோட பெயர் photo.com. நீங்கள் யாராவது ஒரு நல்ல ஏஐ வெப்சைட் வீடியோ எடிட்டிங் அதுவும் இல்லாமல் ஃபோட்டோ எடிட்டிங் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரனுடன் உங்களுக்கு அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு. பாட்டை கேட்டு வாங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின ஒரு அற்புதமான ஒரு கதை, இரண்டு கிழவர்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். ஒரு கிராமத்தில் எஃபிம் எலிஷா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வயசான நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தாங்க, எப்படியாவது ஜெருசலேம் நகருக்கு வந்து புனித பயணம் வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு. ரொம்ப வருஷம் காசு பணம் எல்லாம் சேர்த்து ஒரு நாள் ரெண்டு பேரும் கையில் ஒரு தடியை பிடிச்சிக்கிட்டு அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. நடந்து நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் வழியில் ஒரு சின்ன கிராமத்தை கடக்கிறாங்க. அந்த கிராமமே வறட்சியால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு இருக்குங்க. பசியும் பட்டினியும் தான் அங்கே வந்து தாண்டவம் ஆடுது. பசியோடையும் பட்டினியோடையும் அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. எலிசா அவருக்கு வந்து தாகம் எடுக்குதுங்க. தண்ணி கேட்கறதுக்காக அங்கிருந்த ஒரு சின்ன குடிலுக்குள்ளார போறாரு. அங்கே உள்ளார போய் பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. அந்த குடும்பமே பசியால மயங்கி கிடக்குதுங்க. அவங்களால எந்திரிக்க கூட முடியல. இதை பார்த்த எலிசாவால் அவங்கள அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரலைங்க. இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும், அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. தன் கையில் இருந்த காசை வச்சு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தராரு. அதே மாதிரி அவர்கிட்ட சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்த உணவுப் பொருட்களை அவங்களுக்கு வந்து கொடுக்குறாரு. அவங்களுடைய நிலத்தை மீட்கிறதுக்கு உதவுறாரு. இப்படியே அவங்க கூடவே சில வாரங்கள் அவர் தங்கிடுறாருங்க. ஆனால் அவர் கூட வந்த நண்பர் இன்னொருத்தர் வந்தார் இல்லையா, அவர் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறார். எப்படியாவது ஜெருசலேம் வந்து போயிடணும், அங்கே போகிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எலிஷாவை விட்டுட்டு அவர் வந்து போயிடுறாருங்க. அவர் வந்து தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்கிறார். கடைசியாக எஃபிம் ஜெருசலேம் போய் சேர்ந்துடுறாரு. அங்கே இருக்கிற பிரம்மாண்டமான ஆலயத்துக்குள்ளார நுழைகிறாரு. ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் நின்று கடவுளை வேண்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு ஆச்சரியம் இருக்குங்க. அந்த கூட்டத்தோட முன்னாடி சாமி சிலைக்கு பக்கத்தில் அவரோட நண்பர் எலிஷா நின்றுட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து ரொம்ப பிரகாசமாக தெரிகிறாரு. எஃபிமால நம்பவே முடியலைங்க. நம்மளை விட்டுட்டு அங்கேயே தங்கின எலிஷா இப்படி நமக்கு முன்னாடி இங்கே வந்தார் அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கட்டாயமாக உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின இரண்டு கிழவர்கள் புத்தகத்தை கண்டிப்பாக வாங்கி படிங்க. நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 6 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. மக்களே, திவாகரும் கூட பேசிகிட்டே நிறைய தொழில்நுட்பம் விஷயம் பற்றி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ தான் ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருப்பீங்க. கண்டிப்பாக அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்பர் மக்களே. இந்த மாதிரியான டெக் குரு நிகழ்ச்சியில் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா, உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். எப்படி அனுப்புறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்கள் அனுப்புங்க. இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் உங்களோட கருத்துக்கள் அனுப்பணும். நீங்கள் கருத்துக்கள் அனுப்புகிறப்ப பேர் ஊர் பேர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க மக்களே. அப்புறம் கருத்துக்களை கொஞ்சம் தெளிவாக அனுப்புங்க. இதனை தொடர்ந்து இப்போ நீங்கள் சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க. இந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒலிபரப்புற அந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம். அனுப்புகிறப்ப இன்கேஸ் நீங்கள் மெசேஜாக அனுப்புறீங்க இல்லை வாட்ஸ்அப்பில் அனுப்புறீங்க அப்படின்னா, பேர் பேர் ஊர் பேர் பாடல் பேர் போட்டு அனுப்புங்க. இல்லை எனக்கு மெசேஜ்லாம் அனுப்ப தெரியாது வகர், நான் கால் பண்ணி சொல்லலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். உங்களுக்கு என்ன பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சதான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் எந்த பாட்டு எங்கே இடம்பெறும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல முடியும். அதனால் கருத்துக்கள் ஏதாவது தான் மறக்காமல் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பரான நான் சொன்ன நம்பருக்கு அனுப்புங்க. இதனைத் தொடர்ந்து டெக் குரு நிகழ்ச்சியில் எடுத்து இது பார்க்குறேன் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான செம்மையான ஸ்மார்ட் கேஜெட் தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். நீங்கள் யாராவது ஒரு நல்ல ப்ளூடூத் நெக் பேண்ட் வாங்கணும், கால் பேசுறதுக்கும் நல்லா இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் பாட்டு கேட்குறதுக்கும் சூப்பராக இருக்கணும், அது கூடிய கேமிங்க்கு வந்து ஒரு நல்ல சூப்பரான எஃபெக்ட்ஸோடு இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்போ நான் சொல்கிறேன் இந்த ஹெட்ஃபோனை நீங்கள் ட்ரை பண்ணலாம். 1600 ரூபாய்க்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நல்ல ப்ளூடூத் நெக் பேண்டு தான் அது. போட் அப்படிங்கிற நிறுவனத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ராக்கஸ் 301 ANC அப்படிங்கிறது தான் இதோட பேர். இந்த ஏஎன்சி அப்படிங்கிறத பேர்லேயே கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏஎன்சினா ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 30 dB வரைக்குமே அந்த வந்து நாய்ஸ் கேன்சலே பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அது மட்டும் இல்லாமல் ENX அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. அந்த டெக்னாலஜி என்ன பண்ணுன்னா, நீங்கள் இந்த ப்ளூடூத் நெக் பேண்ட் போட்டுட்டு ஃபோன் பேசுகிறீங்க அப்படின்னா அந்த என்விரான்மெண்ட் நாய்ஸ் வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த சத்தங்கள்லாம் வந்து கம்மி பண்ணி நீங்கள் பேசுகிற கால ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு தெளிவாக கேட்குற மாதிரி பண்ணி கொடுக்கும். அதுக்கும் வந்து இந்த மாதிரி பல டெக்னாலஜியெல்லாம் பயன்படுத்தி இந்த ஒரு ஹெட்ஃபோனை செஞ்சுருக்காங்க. இந்த போட் ராக்கர்ஸ் 301 அப்படிங்கிற இந்த ஹெட்ஃபோனில் வேறு என்னென்ன சிறப்பம்சங்கள் அப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இதில் 13 mm டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 13 mm டிரைவர் கொடுத்துருக்கிறதுனால போட்டோட சிக்னேச்சர் சவுண்டு உங்களால் ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பாட்டு கேட்குறதுக்கு இல்லை படம் பார்க்குறப்ப அந்த ஒரு சவுண்ட் குவாலிட்டியை உங்களால் நல்லா ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் பீஸ்ட் மோட் அப்படின்னு ஒரு மோடு கொடுத்துருக்காங்க. இந்த மோடு எதுக்காக அப்படின்னா, நீங்கள் கேம்லாம் விளையாடுறீங்க அப்படிங்கிறப்ப அந்த கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை நல்லா பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் வந்து மேக்னெட்டிக் இயர்பட்ஸ் மூலமா ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த மேக்னெட்டிக் இயர்பட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் ஒட்ட வச்சிங்கன்னா ஆஃப் ஆகிடும், எடுத்தீங்கன்னா ஆன் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்திருக்காங்க. ஒரு டைம் ஃபுல்லாக சார்ஜ் போட்டிங்க அப்படின்னாலே 40 மணி நேரம் வரைக்கும் இந்த ஹெட்ஃபோனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாட்டு கேட்டுக்கலாம், நீங்கள் கேம் விளையாடலாம், படம் பார்த்துக்கலாம், அந்த மாதிரி 40 மணி நேரம் வரைக்கும் உங்களால் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதிலேயே வந்து இன்டிகிரேட்டட் பட்டன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் ஏஎன்சிக்குன்னே டெடிக்கேட்டட் பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க, அந்த தனி பட்டன் கொடுத்துருக்காங்க. அதை அழுத்தினீங்கன்னா ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படிங்கிற அந்த மோட் வந்து ஆக்டிவ் ஆகிடும். இதில் வால்யூம் அப் அண்ட் டவுனுக்கு, அதுக்கப்புறம் கால் பேசுறதுக்கு ப்ளே அண்ட் பாஸ் பட்டன்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் போட்டோட ஆப்பில் கனெக்ட் பண்ணியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ப்ளூடூத் வெர்ஷன் 5.4 அந்த வெர்ஷனில் வந்திருக்கிறதுனால கனெக்டிவிட்டி ஸ்பீட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் யாராவது ஒரு 1600 ஒரு நல்ல நெக் பேண்ட் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா போட் ட்ராக்கர்ஸ் 301 ANC ட்ரை பண்ணலாம். இதோட தற்போதைய விலை 1599 ரூபாயாக இருக்குது. ஆன்லைனில் இருக்கும் என்ன வாங்கிக்கோங்க மக்களே. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான், கரெக்டா 10 மணிக்குலாம் ஆபீஸ் போயிடணும் அப்படின்னு பாக்குறேன், முடியலடா.
2: ஏன் மச்சான், டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டியா?
1: அதெல்லாம் இல்லடா,

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப்பு ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும் சாமே.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமே? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்ட் தான் தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்தை நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே நிறைய சுவாரஸ்யமான தொழில்நுட்பம் விஷயங்கள் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரு சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க நம்ம டெக் குரு நிகழ்ச்சியில். நம்ம டெக் குரு நிகழ்ச்சியில் கேட்குற இந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த பாடல்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு. இன்னொரு முறை நம்பர் சொல்கிறேன், 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு தான் உங்களோட ஃபீட்பேக்ஸை நீங்கள் அனுப்பணும். நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் அனுப்பலாம், இல்லை நார்மல் மெசேஜ்லையும் அனுப்பலாம், இல்லைனா கால் பண்ணி கூட சொல்லலாம் அதே நம்பருக்கு. இதனைத் தொடர்ந்து இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பு விருந்தினர் இருக்காரு. யார் அவருன்னு கேட்டிங்கன்னா, திங்க் இன்ஃபோ எக்ஸ்பர்ட் சொல்யூஷன்ஸோட சிஇஓ மற்றும் ஃபவுண்டர் மற்றும் சைபர் செக்யூரிட்டி கன்சல்டன்ட் கோகுல் கிருஷ்ணா இன்றைக்கி நம்ம கூட நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காரு. இப்போ இருக்க டிஜிட்டல் வேர்ல்டில் நாம் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும், பண்ணக்கூடாது, நாம் எப்படி சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறதுக்காக நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா கோகுல்? இப்போ இருக்க டிஜிட்டல் வேர்ல்டில் நிறைய வகையான ஸ்கேம்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு, போயிட்டு இருக்கு. அதில் அதிகபட்சமாக நடக்கக்கூடிய காமனான ஸ்கேம்ஸ் மோசடிகள்னால் என்னென்ன?
1: ஸோ மேக்ஸிமம் ஸ்கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏபிகே அப்ளிகேஷன்ஸ் வந்து அன்வான்டட் அப்ளிகேஷன்ஸ் தான். நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதான். ஸோ அந்த அப்ளிகேஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது தான் இவ்வளோ இஷ்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் லாஸஸ் வந்து அதிகமாக எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு வே. ஸோ இது இல்லை அப்படின்னா இந்த மணி டபுள் பண்ணுறது. ஸோ நிறைய பேர் இப்போது நம்மளுக்கு ரீசன்ட் பேசஸில் தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்ஸ்டாவில் சில பேர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் டபுள் பண்ணி வாங்கி தரேன்ட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, ஸோ அது என்டையர்லாம் ஃபேக். எப்படி அவங்களுக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லுவாங்க, ஸோ அது எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்களும் பண்ணியிருக்கோம்.
2: நானும் அதில்
1: பண்ணியிருக்கேன். நாங்கள் எப்படி பண்ணோம் அப்படின்னா, நாங்கள் ஜஸ்ட் அதை என்ன தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக நான் அவங்க வந்து பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு டாஸ்க் என்ன கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஹாவ் எ செட் ஆஃப் லிஸ்ட். ஸோ அந்த இந்த டாஸ்க் 1, டாஸ்க் 2, டாஸ்க் 3 அப்படின்னு வந்து செட் ஆஃப் டாஸ்க் வச்சுருக்காங்க. டாஸ்க் 1 போட்டோடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யூ வின், யூ ஆர் கங்க்ராட்ஸ், யூ கேன் ஜஸ்ட் ஷேர் யுவர் யூபிஐடி அப்படின்னு வந்து சொன்னாங்க. யூபிஐடி அண்ட் டேட் ஆஃப் பர்த், நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து எங்கே ப்ரீச் ஆகுதுன்னா, நம்மளே போய் ஒரு ஸ்கேமர்ட்ட நம்மளே ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொண்டு போய்
2: ஸ்கேம் பண்ணாங்க
1: வச்சுக்கோங்க, எங்களோட டேட்டாஸ் காசு மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்ட்டு நம்ம கொடுக்கறது தான் வந்து இது நடக்குது. ஸோ அவங்க நம்மளோட டேட்டாஸ் வாங்கிக்கிறாங்க, டேட் ஆஃப் பர்த், ஃபோன் நம்பர்ஸ், ஸோ யூபிஐடி, இந்த மாதிரியான பேன் கார்டு டீட்டெயில்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்க ஒரு செட் ஆஃப் யூடியூப் சேனல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறாங்க, கமெண்ட் பண்ண சொல்லுவாங்க, ரிவ்யூ கொடுக்க சொல்லுவாங்க, ஏதாச்சும் ஹோட்டல்ஸ்க்கு ரிவ்யூஸ் கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டபுள் சைட் ப்ராஃபிட் தான். ஸோ அந்த சைட்க்கு ரிவ்யூவும் கொடுத்த மாதிரியாச்சு, இந்த சைட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ரிவ்யூக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வாங்கியிருப்பாங்க. இந்த சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவ்யூவும் கொடுத்துட்றாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு செட் ஆஃப் அமௌண்ட், ஒரு 120-150 அப்படிங்கிறது டே பேஸ், டே ஒன் டாஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. டே ஒன் டாஸ்க்கு நீங்கள் வின் பண்ணீங்க அப்படின்னா 60-90 ருபீஸோ கொடுப்பாங்க. நான் அது மாதிரி வாங்கினேன் அதனால சொல்கிறேன். ஸோ 90 ருபீஸ். ஸோ செகண்ட் ரவுண்டு செகண்ட் டே டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா 120 ருபீஸ் கொடுத்தாங்க. டே டாஸ்க்கு நீங்கள் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணணும். ஸோ இந்த அமௌண்ட் பே பண்ணால் தான் உங்களால் தேர்ட் டாஸ்க்கு வந்து போக முடியும். ஸோ இதை வந்து நாங்கள் டபுள் பண்ணியே தருவோம் அப்படின்னு சொல்லி ஸ்கேம்ஸஸ் வந்து நடக்குது. ஸோ நிறைய பேர்
2: டபுள் பண்ணி தந்தாங்களா?
1: டபுள் பண்ணியெல்லாம் தர மாட்டாங்க, நாங்கள் அதோட ஸ்டாப் பண்ணிட்டோம். எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம். இது என்டையராகவே ஸ்கேமுங்க தெரிஞ்சனால ஓகே வந்த வரையும் லாபம் அப்படின்ட்டு நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம். சரி நாங்கள் ஒரு டீ கடைக்கு போகிறதுக்கு கூட செலவாகுவோம் அப்படின்ட்டு அதுக்கு நாங்கள் அந்த காசை யூஸ் பண்ணிக்கிட்டோம். இருந்தாலும் அந்த டேட்டாஸ் நாங்கள் கொடுக்கக்கூடாது. ஆக்சுவலாக அது நாங்கள் எதுக்காக பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படிலாம் ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்தோம். ஸோ இது மாதிரி நிறையா ஸ்கேம்ஸஸ் வந்து ரீசன்ட் பேஸில் மணி லாண்ட்ரிங்னு சொல்லுவாங்க. ஸோ மணி டபுள் பண்ணி தராங்க. ஸோ உங்களுக்கு 3 hours, 2 hours வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போட்ட அமௌண்ட்டோட அதிகமாக அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது என்டையராக ஃப்ரீக்கு தான். ஸோ இது நிறைய பேர் நம்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அமௌண்ட் லாஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் லாஸ் பண்ணியிருக்காங்க.
2: ஓகே, அதனால் மக்களே இந்த மாதிரி கான்செப்ட்லாம் ஒன்றுமே கிடையாது. இப்படிலாம் யாராச்சும் சொல்லி உங்கள்கிட்ட வராங்கன்னா நல்லா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் முடிவெடுங்க. டக்குன்னு வந்து எதுலேயுமே போய் மாட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில். இது பார்க்குறேன் கூட இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியில் நம்ம கூட திங்கிங்

இன்ஃபோ எக்ஸ்போர்ட் சொல்யூஷனோட சிஇஓ மற்றும் ஃபவுண்டர் மற்றும் சைபர் செக்யூரிட்டி கன்சல்டண்டா இருக்கக்கூடிய கோகுல் கிறிஸ்தா இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட ஒரு சில விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ உங்களுக்காக சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு டெக் குரு நிகழ்ச்சியில. பாட்டு கேட்டு வாங்க. மீண்டும் நிகழ்ச்சியில பாடலுக்கு பிறகு இணையலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில திவாகர் என்னுடன்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. திவாகரும் கூட பேசிட்டு நிறைய தொழில்நுட்ப விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்ப வந்து சூப்பரான ஒரு விஷயம் கேட்டிருப்பீங்க, தொழில்நுட்ப வல்லுநர் சொன்ன இந்த விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நம்பர் மக்களே, நம்ம சோனா எஃப்எம்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றோம், உங்களுக்கும்

அது பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ஆனால் அது எங்களுக்கு எப்படி தெரியும்? அதனால் நீங்கள் என்ன பண்ணும், நான் இப்போ டெக்குரு நிகழ்ச்சியில் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் 7FM வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு. இதனை தொடர்ந்து இப்போ நீங்கள் டெக்குரு நிகழ்ச்சியில் சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க, கண்டிப்பாக அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம 7FM ஒளிபரப்புற இந்த இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் 7FM வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு. கருத்துக்கள் நீங்கள் அனுப்புகிறப்ப மறக்காமல் பேர், ஊர் பேர், பாடல் பேர் இது மூணு போட்டு அனுப்புங்க மக்களே. இதனைத் தொடர்ந்து இன்னைக்கு டெக்குரு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. போகிறதுக்கு முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வச்சுருக்கேன். என்ன அது பார்க்குற அவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போலாம் நம்ம எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால என்னப்பா அப்படின்னு கேட்குறீங்க. அதாவது நம்ம ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறப்ப ஒரு பழைய ஃபோனாக வச்சுருக்கோம், ஒரு 4-5 வருஷம் இல்லை 6-7 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின ஃபோன் வச்சுருக்கோம் அப்படிங்கிறப்ப இப்போ இருக்கிற இந்த டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபோன் கொஞ்சம் அவுட்டேட்டடாக இருக்கும். அதில் முக்கியமாக நம்ம ரொம்ப பெரிய சேலஞ்ச் சவாலாக ஃபேஸ் பண்ணுற என்ன அப்படின்னா அந்த மொபைலில் இருக்கக்கூடிய ஸ்டோரேஜை மெயின்டைன் பண்ணுறது. நீங்கள் இப்போ வந்து ஒரு 128 GB இல்லை 256 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வச்சுருக்கீங்க, ஃபோனில் மெமரி கார்டெலாம் போட முடியுது அப்படின்னா அதை நீங்கள் ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்க முடியும். அதுவே நீங்கள் 64 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ்லாம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். நீங்கள் எவ்வளோ தான் வந்து கிளியர் பண்ணி விட்டாலும் சீக்கிரமாக ஃபில் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வந்து சீக்கிரமாக ஃபில் ஆகிறத ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஆப் இப்போ நான் சொல்ல போகிறேன். இந்த ஆப்போட பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சி கிளீனர் ஃபோன் கிளீனர் அப்படிங்கிற ஆப். இந்த ஆப் ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது. சரி, இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணதுனால என்னது பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய ஜங்க் ஃபைல்ஸ், ஜங்க் ஃபைல்ஸ்னால் தேவையில்லாத ஃபைல்ஸ். இப்போ நீங்கள் ஒரு ஆப் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஆப் யூஸ் பண்ணுறப்ப ஒரு சில ஃபைல்ஸ்லாம் வந்து பேக்ரவுண்டில் சேவ் ஆகிருக்கும். அந்த மாதிரி ஜங்க் ஃபைல்ஸை வந்து இது க்ளீன் பண்ணி கொடுக்கும். இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா வந்து அங்கே ஸ்கேன் பண்ண சொல்லும். ஸ்கேன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணிவிட்டு இதில் எத்தனை ஹிட்டன் கேச்சஸ் இருக்குது, எத்தனை ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது, எத்தனை டெம்பரரி ஃபைல்ஸ் இருக்குது, இந்த மாதிரி வந்து இவ்வளோலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும். அதில் நீங்கள் எதுலாம் வேணும் வேணாம் அப்படிங்கிறத ஒரு டைம் ரிவ்யூ பண்ணிவிட்டு பார்த்துட்டு வேணாங்கிறத நீங்கள் டெலிட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபோன் ஸ்டோரேஜ் வச்சுருக்கீங்க, உங்கள் ஃபோனில் ஸ்டோரேஜ் வந்து எத்தனை ஜிபி இருக்கோ அத்தனை ஜிபியுமே நல்லா ஸ்கேன் பண்ணிவிட்டு இதில் எது எது எவ்வளோ எவ்வளோ ஜிபிக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் இது வந்து டீப் க்ளீன் பண்ணி சொல்லிவிடும். உங்கள் ஃபோனில் நிறையா ஃபோட்டோஸ் தான் நீங்கள் வச்சுருப்பீங்க. நான் நிறையா ஃபோட்டோஸ் எடுப்பேன், இல்லை நிறையா வீடியோஸ் எடுப்பேன், அந்த இதுதான் அதிகமாக இருக்கும் அப்படின்னா அதையுமே இது காட்டும். நீங்கள் வச்சுருக்க ஃபோட்டோஸை வந்து குவாலிட்டியே லாஸ் ஆகாமல் கம்ப்ரஸ் பண்ணி இது வச்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் க்ளீன் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். போய் தேடி போய் போய் டெலிட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா குயிக் க்ளீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் ஒரே பட்டன் தான், நீங்கள் தொட்டிங்கன்னா எல்லாமே டக்குன்னு க்ளீன் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் ரிவ்யூ பண்ணி பார்த்துட்டும் க்ளீன் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஃபோனில் நிறைய ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா ரீசெண்டாக எந்தெந்த ஆப்லாம் யூஸ் பண்ணிங்க, எந்தெந்த ஆப் எவ்வளோ எவ்வளோ ஜிபி வந்து இடத்த பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் காட்டும். உங்களுக்கு தேவைப்பட்ட ஆப்பை வச்சுட்டு தேவையில்லாத ஆப்பை டெலிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த ஒரு ஆப்பில் இருக்குது. சி கிளீனர் ஃபோன் கிளீனர் அப்படிங்கிற ஆப் இந்த ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஒரு டைம் பார்த்துட்டு ரிவ்யூஸ்லாம் படிச்சுட்டு உங்களுக்கு வேணும்னா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ தொடர்ந்து நினைந்திருங்கள் 7FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியில் நினைந்திருக்கீங்க. இது வாக்கரனுடன் இன்னைக்கு டெக்குரு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. நம்ம நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் எதாக இருந்தால் நீங்கள் 7FM வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நான் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டெக்குரு. வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி. நன்றி மக்களே.

சோனா எஃப்எம் கேட்டுட்ருக்க நம்ம மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்பயும் போல் நான் இங்கே சூப்பராக இருக்கேன். ஸோ நம்ம ரெகுலராக இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் பேசுவோம். இன்றைக்கும் உங்ககிட்ட சொல்கிறதுக்காக எக்கச்சக்கமான ட்ரெண்டிங்கான வைரலான விஷயங்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அப்படி இன்றைக்கி என்னென்ன விஷயங்கள்லாம் சமூக வலைத்தளங்களில் செம்ம பேச பொருளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ரெகுலராக இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் பேசுகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி வந்து கேட்பேன். என்ன கேள்வியாக இருக்கும் அப்படின்னா, இன்றைக்கி உங்ககிட்ட கேட்குறதுக்காக என்ன கேள்வி எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா, நம்ம லைஃப்பில் எல்லாருமே வந்துட்டு கண்டிப்பாக ஒரு தடவையாவது பொய் சொல்லியிருப்போம். ஸோ ஒரு சில டைம் சொல்கிற பொய் வந்து நமக்கு அப்படியே வந்து ஆப்போசிட்டாக ரியாக்ட் ஆகும். இன்னும் ஒரு சில டைம் நம்ம சொல்கிற பொய் வந்து நம்மளை காப்பாற்றும், நம்ம வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் என்ன கேள்வி உங்ககிட்ட கேட்குறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா, நீங்கள் சொன்ன ஒரு பொய் உங்கள் வாழ்க்கையே மாற்றிருக்கா? அதாவது உங்கள் வாழ்க்கையை மாற்றின ஒரு பொய், அதாவது நீங்கள் ஒரு பொய் வந்து சொல்லியிருப்பீங்க, அந்த பொய்னால் உங்களுக்கு நல்லதெல்லாம் நடந்திருக்கா அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் எங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, டக்குன்னு ஃபோன் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787-70-107-8 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் சொன்ன ஒரு பொய்னால் உங்கள் வாழ்க்கை அப்படியே வந்து நல்ல விதமாக மாறியிருக்கா? அப்படி மாறியிருந்தது அப்படின்னா, எந்த பொய்யை நீங்கள் சொன்னீங்க, யார்கிட்ட சொன்னீங்க அப்படின்றது தாங்க இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மறையாமல் கால் பண்ணி சொல்லுங்கள். ஸோ நாம் இன்னும் நிறையா ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் பேசலாம். அது மட்டும் இல்லாமல், நேற்று நம்ம சேலமில் ஒரு சில இடங்களில் மழைலாம் வந்து பேஞ்சிச்சு. நைட்டு 6-7-8 மணி பக்கமாக வந்து மழைலாம் பேஞ்சிச்சு. ஸோ இப்போயுமே வானிலை மையம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சேலத்தை தாண்டி தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் மழையெல்லாம் பெய்யறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஈவினிங் டைமில் தான் மழை அதிகமாக வந்து வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஈவினிங் டைமில் நீங்கள் வெளியெல்லாம் போகிறீங்க அப்படின்னா, கொஞ்சம் சேஃப்டிக்காக இந்த கொடை, ஹெல்மெட்டு, ரெயின் கோட்லாம் எடுத்துகிட்டு போயிடுங்க. என்னதான் இருந்தாலும் நம்மளோட சேஃப்டி முக்கியம் இல்லை. ஸோ நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம். உங்ககிட்ட பேசுறதுக்காக நிறைய விஷயங்கள் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான ரெண்டு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு கேட்டு வந்துருங்க. அது மட்டும் இல்லாமல், இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் என்ன கேள்வி உங்ககிட்ட கேட்டிருக்கு அப்படின்றத நான் இன்னொரு டைம் உங்ககிட்ட சொல்லிடுறேன். நீங்கள் சொன்ன ஒரு பொய்னால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள்லாம் நிறையா நடந்திருக்கா? அப்படி நடந்திருந்தது அப்படின்னா, என்ன பொய்யை நீங்கள் சொன்னீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கே. ஸோ நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். இப்போது அடுத்தடுத்து ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ் வந்துட்டுருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: விக்கி, எங்க சித்தப்பாக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்ல.
1: பிரீத்தி, நம்ம ஆத்தூர் செல்லியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படின்ற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆன்ரோட் ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட், டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ஈசி இஎம்ஐ வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் பெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் பெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட்ட புக் பண்ணிக்கலாம். இந்த ஆன்ரோட் ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின ஒரு அற்புதமான ஒரு கதை, இரண்டு கிழவர்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். ஒரு கிராமத்தில் எஃபிம் எலிஷா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வயசான நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தாங்க, எப்படியாவது ஜெருசலேம் நகருக்கு வந்து புனித பயணம் வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு. ரொம்ப வருஷம் காசு பணம் எல்லாம் சேர்த்து ஒரு நாள் ரெண்டு பேரும் கையில் ஒரு தடியை பிடிச்சிக்கிட்டு அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. நடந்து நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் வழியில் ஒரு சின்ன கிராமத்தை கடக்கிறாங்க. அந்த கிராமமே வறட்சியால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு இருக்குங்க. பசியும் பட்டினியும் தான் அங்கே வந்து தாண்டவம் ஆடுது. பசியோடையும் பட்டினியோடையும் அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. எலிசா அவருக்கு வந்து தாகம் எடுக்குதுங்க. தண்ணி கேட்கறதுக்காக அங்கிருந்த ஒரு சின்ன குளிலுக்குள்ளார போறாரு. அங்க உள்ளார போய் பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. அந்த குடும்பமே பசியால மயங்கி கிடக்குதுங்க. அவங்களால எந்திரிக்க கூட முடியல. இதை பார்த்த எலிஷாவால் அவங்களை அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரலைங்க. இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும், அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. தன் கையில் இருந்த காசை வச்சு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தராரு. அதே மாதிரி அவர்கிட்ட சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்த உணவுப் பொருட்களை அவங்களுக்கு வந்து கொடுக்குறாரு. அவங்களுடைய நிலத்தை மீட்கிறதுக்கு உதவுறாரு. இப்படியே அவங்க கூடவே சில வாரங்கள் அவர் தங்கிடுறாருங்க. ஆனால் அவர் கூட வந்த நண்பர் இன்னொருத்தர் வந்தார் இல்லையா, அவர் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறார். எப்படியாவது ஜெருசலேம் வந்து போயிடணும், அங்கே போகிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எலிஷாவை விட்டுட்டு அவர் வந்து போயிடுறாருங்க. அவர் வந்து தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்கிறார். கடைசியாக எஃபிம் ஜெருசலேம் போய் சேர்ந்துடுறாரு. அங்கே இருக்கிற பிரம்மாண்டமான ஆலயத்துக்குள்ளார நுழையிறாரு. ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் நின்று கடவுளை வேண்டிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு ஆச்சரியம் இருக்குங்க. அந்த கூட்டத்தோட முன்னாடி சாமி சிலைக்கு பக்கத்தில் அவரோட நண்பர் எலிஷா நின்றுட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து ரொம்ப பிரகாசமாக தெரிகிறாரு. எஃபிமால நம்பவே முடியலைங்க. நம்மளை விட்டுட்டு அங்கேயே தங்கின எலிஷா

0: இப்படி நமக்கு முன்னாடி இங்கே வந்தார் அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கட்டாயமாக உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின இரண்டு கிழவர்கள் புத்தகத்தை கண்டிப்பாக வாங்கி படிங்க. நன்றி நேயர்களே.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா?
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
2: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
3: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
6: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, அதாவது நம்ம லைஃப்ல நம்ம நிறைய நிறைய பொய்லாம் வந்து சொல்வோம். அப்படி பொய்லாம் சொல்லும் போது ஒரு சில டைம்ல நமக்கு நெகட்டிவா நடக்கும், ஒரு சில டைம்ல நமக்கு பாசிட்டிவா வந்து நடக்கும். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நீங்க சொன்ன ஒரு பொய்னால உங்க லைஃப்ல பயங்கரமான நல்லதெல்லாம் நடந்திருக்குதா? அப்படி நடந்திருந்தது அப்படின்னா அது என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியாவே வந்து இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு போன் எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட 9787-70-107.8 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொல்லுங்க. நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்க பயங்கர ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அடுத்ததா இன்னொரு விஷயம், சமூக வலைத்தளங்கள்ல சம பேசு பொருளா போயிட்டு இருக்கு, அது என்ன அப்படின்றத நம்ம அப்படியே வந்து தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். அதாவது இப்போ நார்மலா நம்ம பர்த்டேலாம் எப்படி செலிப்ரேட் பண்ணுவோம், கேக் வெட்டி இல்லைனா வந்து சாக்லேட் வெட்டி சாக்லேட்லாம் கொடுத்து இல்லைனா ஃப்ரெண்ட்ஸோட வெளியே சேர்ந்து நம்ம பர்த்டேலாம் செலிப்ரேட் பண்ணுவோம். இங்கே ஒரு பொண்ணு வந்து பர்த்டேலாம் வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்கு. ஸோ அதனாலேயே அந்த பொண்ணு சமூக வலைதளங்களில் சோஷியல் மீடியாவில் செம்ம பேசு பொருளாக இருக்குது. ஸோ யார் அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து தெரிஞ்சுக்கலாம். என்னென்னா, நம்ம சேலம் சிந்தாமணியூர் இருக்குல்ல, சேலம் சிந்தாமணியூரில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிற ஒரு பொண்ணு, அது வந்து இந்த தொடக்கப்பள்ளின்னு சொல்லுவாங்கள்ல, இருந்தால் ஒரு 6வது இல்லைனா ஒரு 5வது அந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பொண்ணு தான் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதனாலேயே அவங்க செம்ம வைரல் ஆயிட்டாங்க. இப்போ நார்மலா எல்லாரும் பர்த்டே செலிப்ரேட் பண்றது தான், ஸோ அதனால என்னப்பா வைரல் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இப்போ நார்மலா பர்த்டே எல்லாம் ஸ்கூல்ல செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னா கூட படிக்கிற கிளாஸ்மேட்ஸுக்கு இல்லைன்னா கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு சாக்லேட்டு கேக்லாம் வந்து வாங்கி கொடுப்போம், இதான வழக்கம். ஆனா அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, கூட படிக்கிற கிளாஸ்மேட்ஸுக்கு கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நோட்டு பென்சிலு பேனா இதெல்லாம் வாங்கி கொடுத்து இதெல்லாம் நீங்க வச்சுக்கோங்க, நீங்க வச்சு யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வாங்கி கொடுத்துருக்கு. வா, சின்ன வயசுல இப்படி ஒரு எண்ணமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயம் அப்படின்றது சமூக வலைத்தளங்களில் சம பேசு பொருளாக போயிட்டு இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நாம இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, நீங்கள் சொன்ன ஒரு பொய் உங்கள் லைஃபே வந்து மாற்றிருக்கா, இல்லைனா நீங்கள் சொன்ன ஒரு பொய்னால உங்கள் வாழ்க்கையில் எக்கச்சக்கமான நல்லதெல்லாம் நடந்திருக்குதா அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றியும் நீங்கள் எங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க, நம்ம அப்படியே வந்து பேசலாம். இப்போ ரெண்டு பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப் ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும் சாமே.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமே? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்ட் தான் தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: சுத்தம் வீட்டிலிருந்தே தொடங்க வேண்டும். வீட்டின் தூய்மையே நாட்டின் தூய்மையாக மாறும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்க கூட இணைஞ்சிக்க பிரதீபாவும் வந்தாச்சு.
6: பிரதீபா சர்ப்ரைஸ் விசிட்டா வந்துட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷம் எங்க போனீங்க?

0: என்ன விஷயங்கள் சொல்ல போறாங்க அப்படின்றத நம்ம அப்படி கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், நான் ருக்மணியம்மா தாதுக்காப்பட்டியில இருந்து பேசுறேன்.
0: ருக்மணியம்மா, எப்படி இருக்கீங்க? ஒரு பொய் சொல்லி அந்த பொய்னால உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடந்திருக்கா?
1: பள்ளிக்கூடம் போறவங்களுக்கு பொய் சொன்னாதான் நல்ல விஷயம் நடக்குது.
0: எதனால இப்படி சொல்றீங்க?
1: ஏன்னா அப்பா கிட்ட பார்த்தா கையெழுத்து வாங்க முடியும். மார்க்கல 70 90 பண்ணுவோம்.
0: அப்படி பண்ணிருக்கீங்களா?
1: என்ன பிடிக்குதோ அத வாங்கிட்டு வந்துருவாரு. அது மாதிரி ஆனா கையெழுத்து போட்டுருவாரு, ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு.
0: அதனால
1: மார்க்க மாத்தி போடுவோம். அப்புறம் ஸ்கூல்ல யூனிஃபார்ம் போடாட்டினா
0: மழை வந்துருச்சு காயில சொல்லி.
1: ரொம்ப
0: நன்றி கால் பண்ணி சொன்னதுக்கு.
1: நீங்க என்ன பண்ணீங்க?
0: நீங்க சொன்ன ஃபர்ஸ்ட் இதுதான், ஸ்கூல்ல வந்து மார்க் கம்மியா எடுத்துருவேன், அதுக்கப்புறம் பாருங்க நான் இவ்வளவு மார்க் எடுத்தேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அடுத்து திருத்தி அப்படியே வீட்டுல போய் காட்டிட்டு எங்க அப்பா கிட்ட கையெழுத்து கொடுத்துருவேன். ரொம்ப ரொம்ப நன்றி கால் பண்ணி சொன்னதுக்கு.
1: நன்றி சாமி. நன்றி சாமி.
0: நன்றி நன்றி
1: நன்றி சாமி.
0: நினைக்கிறீங்க?

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்று சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு, சொல்றேன்.
2: ஏ ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்ட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் 10 வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
1: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு மற்றும் பிரதீபா பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு சூப்பரான கேள்வி கேட்டிருக்கோம். என்ன கேள்வி அப்படின்னா, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சொன்ன ஒரு பொய்னால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்குதா அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கே. ஸோ இதை பற்றி நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்கிறாங்க.
0: ஹலோ, வணக்கம்.
6: இதுவரைக்கும் வணக்கம் மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியில்

0: என்னுடைய ரொம்ப முக்கையா சமைச்சிட்டு இருந்தான். எப்படி இருக்கு சந்திரசேகர், நல்லா இருக்கா பிரியாணி அப்படின்னு கேட்டா, சூப்பரா இருக்குடா அப்படின்னு. ஆனா அதுல பார்த்தா கொஞ்சம் உப்பும் காரமும் கூடதான். இருந்தாலும் என்னுடைய ஃப்ரெண்டு வந்து அவன் மனசு நோகாம அவனுக்கு ஒரு ஊக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்தது. அடுத்தடுத்த வாட்டி சூப்பரா சமைக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் தூண்டி அவன் நல்லா சமைக்க ஆரம்பிச்சிட்டான். சோ அந்த சமயத்துல நான் பிராங்கா ஃபீட்பேக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் முக்கையா சமைச்சிருக்கேடா, நல்லாவே இல்லடா பிரியாணி, இதெல்லாம் ஒரு வாயில வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லாம அந்த இடத்துல போய் சொல்லி என்னுடைய ஃப்ரெண்டு மனசும் கோணல. அதே மாதிரி அடுத்த வாட்டி அவனும் சூப்பரா சமைச்சு எங்க எல்லாருக்குமே பரிமாறினா. சோ அந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது உப்பு உரப்பு இதெல்லாம் கொஞ்சம் கூட கம்மியா இருந்ததுன்னா அவங்களே எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு தெரிஞ்சுக்க போறாங்க. நம்ம வேற எதுக்க சொல்லிக்கிட்டு பண்ணிக்கிட்டு, அதனால அமைதியா இருந்து அந்த மாதிரியான விஷயங்கள்ல ஃப்ரெண்டே உணர்த்தி இப்ப பாருங்க சூப்பரா சமைக்க ஆரம்பிச்சுட்டா. அதனால ஒரு சிறந்த கலை, அதாவது சமையல் கலை நிபுணரையே நான் உருவாக்கிருக்கேன் என்னுடைய
1: பொய்யினால.
0: எப்பவுமே நான் பொதுவாக அந்த சமையல் விஷயத்துல நல்லா இருக்கானா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிடுவேன். அதே மாதிரி என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் கிஃப்ட் கொடுத்தான், ஆசையா கிஃப்ட் கொடுக்கறான், கொஞ்சம் மொக்கையாதான் இருந்தது, கலர் எனக்கு அவ்வளவா பிடிக்கல, பட் எப்படி இருக்கு சந்திச்சுக்கு, நான் சூப்பரா இருக்கடா, வேற லெவலுக்கு இருக்குடா ட்ரெஸ் அப்படின்னா, அவனை கூட நான் வேற கலர் கூட எடுத்திருக்கலாம், இருந்தாலும் எனக்காக தானே சொல்றேன் அப்படின்னு லைட்டா அதை பட்ட முடியாதே சிரிச்சேன். அதுலயே புரிஞ்சுக்கிட்டான், பட் ஸ்டில் நான் பிராங்கா போய் சொல்லாம சொல்றேன் அப்படின்னு இல்லாத அந்த இடத்துல கொஞ்சம் போய் சொல்லி சூப்பரா இருக்குடான்னு சமாளிச்சது அவனுக்கே கூடமா புரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி ரிலேஷன்ஸ் எல்லாம் ரொம்பவே பாதுகாக்கிறதுக்கு என்னுடைய பொய் அப்படிங்கறது ஹெல்ப்ஃபுல்லாவே இருந்திருக்குப்பா.
1: சூப்பர் சூப்பர், நான் ரொம்ப அருமையா சொல்லியிருந்தீங்க, ரொம்ப நன்றி. நான் கால் பண்ணி சொன்னதுக்கு
0: தேங்க்யூப்பா, இது வரைக்கும் நன்றி
1: நன்றி
2: நன்றி.
1: காட்பாடியில இருந்து சந்திரசேகர் அண்ணா கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி அவர் வந்து அவரோட லைஃப்ல போய் சொன்னதெல்லாம் நடந்த நல்ல விஷயத்த வந்து சொல்லியிருந்தாரு. அவனு வந்து செம ஃபன்னா இருந்தது. என்ன அப்படின்னா, அவரோட ஃப்ரெண்டு பிரியாணி சமைச்ச மேட்டர் தான் வந்து சொல்லியிருந்தாரு. ஒருவேளை அவர் வந்து உண்மையை சொல்லியிருந்தாரு அப்படின்னா அவர் அன்னைக்கு கூட விட்டுட்டு போயிருப்பாரு. அவர் வந்து போய் சொன்னதுனால இன்னும் நல்லா பிரியாணிலாம் கத்துக்கிட்டு பயங்கரமா வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டாரா. ஸோ இதே மாதிரி நீங்களும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா
2: கால் பண்ணுங்க. 9787070708 நம்பருக்கு கால் பண்ணி மறக்காம எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க.
1: நீங்க என்னென்ன விஷயங்கள் சொல்ல போறீங்க அப்படின்றத கேட்க நாங்க இங்க பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்க கூட பேச வந்தாச்சு பிரதீபா மற்றும்
1: குரு. ஸோ இன்றைக்கி பிரதீபா நம்ம ஒரு சூப்பரான தலைப்பில் பேசிகிட்ருக்கோம். என்ன தலைப்பு அப்படின்னா, நீங்கள் சொன்ன ஒரு பொய்னால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் இன்றைக்கி தலைப்பாக வந்திருக்கு. ஸோ இதை பற்றி நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறாரு, அவர் சொன்ன ஒரு பொய் என்ன அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா?
0: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
2: ஹலோ ஹலோ, வணக்கம் தம்பி. வணக்கம் பாப்பா. நான் இருக்கீங்களா?
1: அருமையாக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
2: அப்புறம் எங்க வீட்டு பாதையில ஒடியாந்து இந்த பொண்ணாண்டா என்ன காப்பாத்துக்கோ காப்பாத்துக்கோன்னு ஒடியாந்து வீட்டுக்குள்ள ஒண்ணு கலவட்டாரு
1: போட்டுக்கிட்டுருவேன்.
2: அவரு பின்னாடியே வந்தவரு எங்க கஸ்தூரி முன்னாடி வந்தா பாத்தியா
1: அப்படின்னா,
2: இல்லைங்க இல்ல வரலையே அப்படின்னா, இல்ல தானே வந்தது இது தவிர எங்க போற கேடம் இல்லையே
1: அப்படின்னா,
2: நான் ஐயா சத்தியம் பண்றேன், சத்தியமா இங்க வரல, நான் இந்த இடத்துல உண்மை சொல்லிருந்தேன் அப்படின்னா நடக்கிறதே வேறையா போயிருக்கும். ஒரு மணி நேரம் போட்டு அந்த பொண்ணு வெளிய போயிடு, அப்புறம் சில நாள் தெரிஞ்சு அப்புறம் வந்தாரு. ஆஹா பரவாயில்ல கஸ்தூரி, இன்னைக்கு ஒரு பொய் சொன்னதானே முண்டாக்கி என்னைக்கு தப்பிச்சா போட்டுனா, உண்மை சொல்லிங்கன்னா கண்டிப்பா அங்கேயும் வெட்டி
1: போட்டிருப்பேன்
2: அப்படின்னாரு. அஞ்சு பேர் சேர்ந்து வச்சுருக்கோம் அந்த மாதிரி பொய் சொல்றவங்க பிறருக்காக பொய் கண்டிப்பா சொல்ல, நமக்காக சொல்லி பரவாயில்ல.
1: ஓகே ஓகே, நான் ஒரு லைஃபே வந்து காப்பாத்திருக்கீங்க. ரொம்ப
2: அன்னைக்கு விட்டுருந்தா அது
1: ஒரு சில பொய் வந்து மத்தவங்களை காப்பாத்தும், அந்த மாதிரியான நிறைய விஷயங்களும் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்களும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா
0: கால் பண்ணுங்க 9

0: 8 7 7 0 107 8 என்ற நம்பருக்கு கால் பண்ணி மறக்காம எங்க கிட்ட சொல்லுங்க.
1: ஸோ இப்போ பாட்டு வந்துட்டு கேட்டு வந்துருங்க. நாம இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம். அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்க கூட நெஞ்சிருக்கிறது பிரதீபா மற்றும் குரு.
1: இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில நம்ம சூப்பரான ஒரு தலைப்புல பேசிட்டு

0: பாண்டிச்சேரியில ஒரு பாரம்பரியன் ஒரு பொண்ணு, கோயம்புத்தூர்ல ஒரு பாரம்பரியன் ஒரு பொண்ணு, பாண்டிச்சேரி கோயம்புத்தூர் இன்னொன்னு கேரளா, மூணு பேர் தனித்தனியா. ஆமா என்னைக்கா என்ன கல்யாணம் பண்ணிக்க மணிக்கு நடிச்சிருக்காரு ட்ரைனிங்லயே சொல்லணும்ல. அப்புறம் என்ன ஆயிடுச்சு, ஒன்னா பானையை ஓடிச்சு மண்பானை ஓடிச்சு மாதிரி அல்ல இல்லைங்க,
1: கல்யாணம் ஆயிடுச்சு
0: போச்சு. அப்புறம் எல்லாம் அடங்கிட்டேன் இல்லைன்னா கல்யாணத்துக்கு அடிப்படை போய் இன்னும் சிக்கல்ல மாட்டிருப்பேன்.
1: நன்றி நன்றி
0: நன்றி
1: ஓகே ஓகேண்ணா. நம்ம லைஃப்ல வந்து ஒரு சில விஷயங்கள் அவசரத்தில் ஏதாவது வாயில் வந்த மாதிரி சொல்லிடுவோம், அப்போ பின்னாடி நம்ம லைஃப்ல ஒரு சில பிரச்சனைகள்லாம் வந்து ஏற்படுத்தும். அதுலேருந்து நம்ம திருப்பூர் ஆதவனங்களை வந்து தப்பிச்சிட்டாரு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி தாங்க, நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பொய் வந்து சொல்லியிருப்பீங்க, அந்த பொய்னால உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடந்திருக்கா அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் தலைப்பாகவே வந்திருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா
2: கால் பண்ணுங்க, 9787701078 நம்பருக்கு கால் பண்ணி மறக்காமல் சொல்லுங்கள்.
1: இப்போது ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துடுங்க.

0: வர்றதுல பயங்கர இன்ட்ரஸ்டடா இருக்கீங்களா?
1: அப்போ உங்களுக்காக ஒரு மேடை காத்துட்டு இருக்கு.
0: நம்ம சேலத்துல முதல் முறையா உலக அமைதிக்காக எஸ்ஜே ஈவென்ட்ஸ் நடத்தும் நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட் நடக்க போகுது.
2: 4 வயதிலிருந்து அனைவரும் பங்கேற்கலாம். பங்கேற்கும் அனைவருக்கும் உலக சாதனைக்கான சர்டிபிகேட், மெடல், கலரிங் கிட் மற்றும் ஸ்நாக்ஸ் லஞ்ச் வழங்கப்படும்.
0: இதில் சிறப்பு விருந்தினராக பத்மஸ்ரீ ராஜஸ்தபதி காளியப்ப கவுண்டர் அவர்கள் கலந்து கொள்கிறார்.
2: நடைபெறும் நாள் August 16 ஞாயிற்றுக்கிழமை.
0: நடைபெறும் இடம் செயின்ட் பால் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சேலம்.
2: For contact 6380649701.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். சேலம் திருமணி முத்தாறு. சேலம் உருவாகிறதுக்கு ஒரு அடிப்படையான காரணமாக இந்த ஆறு இருந்திருக்கிறது. ஏன்னா பல்வேறு நாகரிகங்களும் ஆற்றங்கரையை தான் உருவாகி இருக்கு. அதனால ஆற்றங்கரை நாகரிகம் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். சேலத்தினுடைய அந்த உருவாக்கத்துல இந்த நதிக்கு ஒரு முக்கியமான பங்கு இருந்தது. அது ஒரு சின்ன கிராமமாக இருந்து அது ஒரு டவுனாக மாறி ஒரு சிட்டியாக மாறி இன்னைக்கு ஒரு பெரிய மாநகரமாக உருவெடுத்திருக்கிறது அப்படின்னு சொன்னா, அதனுடைய கடந்து வந்த பாதையில இந்த நதி தான் அதுக்கு வந்து முக்கியமான, அதாவது இந்த நதியை நம்பிதான் அந்த நதியினுடைய கரையில மக்கள் குடியேறினாங்க, விவசாயம் பண்ணாங்க, இந்த தண்ணி எடுத்து அவங்க பயன்படுத்தினாங்க, அதனால சுகமாக வாழ்ந்தாங்க, அதனால ஊர் பெருகியது. இந்த ஊர் பெருக பெருக வளர்ச்சிகள் வளர வளர இவர்களுடைய முன்னேற்றத்துக்கு இந்த நதி வந்து ஒரு பலி ஆயிடுச்சு. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலிருந்து தொடர்ந்து வரும்போது பல்வேறு விதமான கழிவுகளையும் அந்த நதியில நம்ம திருப்பி விட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அந்த தொழிற்சாலை கழிவுகள், வீட்டு கழிவுகள், பல்வேறு விதமான கழிவுகளையும் இந்த நதியில நம்ம கலக்க விடுறதுனால இந்த நதி வந்து தன்னுடைய புனிதத்தை கெடுத்து இன்னைக்கு வந்து அது ஒரு சாக்கடையா போயிட்டு இருக்கு. இது வந்து மணிமுத்தா நதி, வீரமணி முத்தாறு, சேலம் ஆறு, பாபநாச நதி, பஞ்சாட்சர நதி அப்படின்னு இதுக்கெல்லாம் பல பேர்கள் இருந்தது. இது வந்து பாபநாச நதினு சொல்றது என்னன்னு சொன்னா, இதுல வந்து பஞ்சாட்சர நதி அப்படின்னு இந்த ரெண்டு பேர்களையும் நம்ம வந்து இப்ப நம்ம எடுத்துக்கணும். பஞ்சாட்சரம் அப்படின்னு சொன்னா ஐந்து திருத்தலங்கள் அப்படின்ற ஒரு கோயில். இதனுடைய இந்த நதியினுடைய தீரத்துல ஐந்து கோயில்கள் இருந்தது அப்படின்றதும், இந்த ஐந்து கோயில்களில் நீங்கள் இறைவனை வழிபட்டு இந்த நதியில குளிச்சு இறைவனை வழிபடும் பொழுது உங்களுடைய பாவங்கள் நீங்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை மக்கள் மத்தியில இருந்தது. அதனால இந்த நதிக்கு பாபநாச நதினு பேரு. இப்படி இந்த நதியின் ஓரத்திலேயே பயணித்து ஐந்து கோயில்களையும் ஒரு நாள் அவர் வந்து தரிசித்தால் அவர் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி அவருக்கு வந்து மோட்சம் கிடைக்கும், நித்திய இன்பம் கிடைக்கும், பேரின்பம் கிடைக்கும், அவருடைய பாவங்கள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில இருந்திருக்கிறது. நன்றி, வணக்கம்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
2: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
3: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்க கூட இணைஞ்சிருக்கிறது பிரதீபா மற்றும்
7: குரு. பிரதீபா, இப்போ நீங்க ஆபீஸுக்குலாம் கிளம்பி வரீங்கல்ல, கிளம்பி வரதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா?
6: ஒரு விஷயம் கண்டிப்பா. என்னதுன்னா, தலை சீவி ரெடி ஆயிட்டு
7: அந்த மேக்கப் எல்லாம் போடுறீங்கல்ல?
6: மேக்கப்பா? ஓகே,
7: போடுவீங்களா? ஒரு 4 கோட்டிங் போடுவீங்கல்ல? அந்த மாதிரி இப்போ மேக்கப் அப்படின்றது இப்போ காமன் ஆயிடுச்சு. எல்லா கேர்ள்ஸும் மேக்கப் பண்றது ஒரு யூஷுவல் தான். ஆனா இங்க ஒண்ணு என்ன ஆயிருக்கு அப்படின்னா, மேக்கப் போட்டதுனாலயே அவங்க செம்ம வைரல் ஆகி ட்ரெண்ட் ஆகி நம்ம ஷோகே கண்டென்ட்டா வந்துட்டாங்க.
6: அப்படியா? மேக்கப் போட்டது ஒரு குத்தமா?
7: உங்களை மாதிரிதான் நானும் நினைச்சேன். சோ என்ன அப்படின்றத நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில

0: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். அதாவது பிரதீபா, இப்போ நார்மலா நமக்கே வந்து தெரியும் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கல்ல, அதாவது கல்யாணம் வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்காங்கல்ல, அவங்கள ஒரு சில பேருக்கு மட்டும் என்ன ஆயிடும் அப்படின்னா இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம டிவோர்ஸ் வரைக்கும் போகும். அந்த மாதிரிதான் இங்கேயும் ஃபாரின்ல ஒருத்தர் வந்து டிவோர்ஸ்க்கான கேஸ் அப்ளை பண்ணியிருக்காரு. அந்த கேஸை விசாரிச்ச ஜட்ஜ் வந்து பயங்கரமா ஷாக் ஆயிட்டாரு. என்னங்க இப்பெல்லாம் ஒரு ரீசன் ஆங்க, என்னங்க இது, கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமா ஷாக் ஆயிட்டாரு. எதுனாலன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க?
1: எதுனாலனா நீங்க இப்ப கடைசியா மேக்கப் பத்தி பேசுறீங்களே.
0: ஆமா எக்ஸாக்ட்லி, அந்த ஒய்ஃப் இருக்காங்கல்ல அவங்க வந்து நடராத்திரி 2 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு மேக்கப் போடுவாங்களாம். அதனால அந்த ஹஸ்பண்டோட தூக்கம்லாம் வந்து கிட்டு போகுது, என்னால வந்து கரெக்டா தூங்க முடியல, என்னங்க நடராத்திரி 2 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு மேக்கப் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு டென்ஷன் ஆகி கோர்ட்டுக்கு போய் டிவோர்ஸ் அப்ளை பண்ணி வாங்கிட்டாரு.
1: இதை பத்தி
0: நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன கேள்வி உங்க வாழ்க்கையில நீங்க சொன்ன பொய்னால நடந்த நல்ல விஷயம் என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயச நிகழ்ச்சியில கேள்வியாவே வந்து இருக்கு. இதை பத்தி நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க,
1: கால் பண்ணுங்க 9787701008 என்ற நம்பருக்கு கால் பண்ணி மறக்காம எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்க.
0: சோ இப்போ 2 சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: சொல்லிட்டா சார்.
1: மச்சான் கரெக்டா 10 மணிக்கு ஆபீஸ் போயிடணும் அப்படின்னு பாக்குறேன், முடியலடா.
2: ஏன் மச்சான், டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டியா?
1: அதெல்லாம் இல்லடா, இது வரைக்கும் யாருமே எனக்கு வேலை தரல, அதனாலதான்.

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப் ஏன்டா ரோட்டு ஓரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும் சாமே.
0: அப்ப அந்த குப்பையை என்னதான் பண்றது
1: சாமே? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்டா தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: குப்பைகளை தரம் பிரித்து குப்பை தொட்டியில் போட வேண்டும். ஈரக்கழிவுகள், உலர் கழிவுகள், சுகாதார கழிவுகள், சிறப்பு கழிவுகள் என தரம் பிரித்து அகற்றினால் கழிவுகளை கையாள்வது எளிதாக இருக்கும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
2: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு மற்றும் பிரதீபா பேசிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான தலைப்பில் பேசிட்டு இருக்கோம். என்ன தலைப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சொன்ன ஒரு பொய்னால உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏகப்பட்ட நன்மைகள்லாம் நடந்திருக்கா அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா
5: கால் பண்ணுங்க. 9787070108 என்ற நம்பருக்கு கால் பண்ணி மறக்காம எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்க. நீங்கள்
2: என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறீங்க அப்படின்றது கேட்க நாங்க இங்க பயங்கர ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சோ இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. சோ மறக்காம கால் பண்ணுங்க. பிரதீபா, எனக்கு ஒரு டவுட்
5: சொல்லுங்கண்ணா.
2: என்ன அப்படின்னா, இப்போ வாழ்க்கைய நிம்மதியா வாழ்றதுக்கு என்ன தேவை?
5: என்ன தேவை? நல்ல வேலை, நல்ல சாப்பாடு, நல்ல வருமானம், இது மட்டும் இருந்தால் போதும்.
2: மூணாவதா சொன்னீங்களே, அதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கணும். காசு இருந்தாதான் எல்லாமே கிடைக்கும்.
5: அப்படியா? என்ன கிடைக்கும் சொல்லுங்க.
2: இப்போ நீங்க வெளியே போறீங்க, ஏதாவது வாங்கணும் அப்படின்னா காசு தான் வேணும். இப்போ நீங்க டிராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா நீங்க நினைக்கலாம், நான் பஸ்ல போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ல போறதுக்குமே காசு தான் வேணும். அதாவது இப்போ மனுஷன் நிம்மதியா சந்தோஷமா வாழணும் அப்படின்னா இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு காசு தான் வந்து தேவைப்படும். ஆனா எலான் மஸ்க் தெரியும் தானே உங்களுக்கு, மிகப்பெரிய உலகத்தோட மிகப்பெரிய நம்பர் ஒன் பணக்காரர். அவர் வந்து ஒரு விஷயத்த சொன்னாரு பாருங்க, என்னங்க சொல்றீங்க அதுங்காட்டியுமா அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து பயங்கர ஷாக் ஆயிடுச்சு.
5: அப்படியா? என்ன விஷயம்?
2: அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, 2036க்கு மேல அந்த பணத்தோட தேவையே இருக்காது, அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எதனால அப்படி சொன்னாரு அப்படின்னா, அந்த மாதிரி இப்போதான் நமக்கே தெரியும்ல, ஏஐ டெக்னாலஜி அப்படின்றது ரொம்ப ரொம்ப பூம்ல போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ரோபோட்டிக்ஸும் பயங்கர வேகமா வளர்ந்துட்டு இருக்குல்ல. சோ இந்த ஏஐ அதுக்கப்புறம் இந்த ரோபோக்கள் எல்லாமே சேர்ந்து நிறைய சர்வீஸ வந்து கொடுக்க போறாங்க, மனுஷங்க செய்யற எல்லா வேலையும் செய்ய போறாங்க, அதனால பணத்தோட தேவையே இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்கிறாரு. பணத்தோட தேவையே இருக்காதுன்றாங்க, அப்ப என்ன பண்றது? அதனால இப்போ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நாம இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில நிறைய பேசலாம். ஆனா அதுக்கு முன்னாடி சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்கேன், கேட்டு வந்துருங்க.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் டாக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஏ ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹேய், எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் 10 வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
6: இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் நிறைய டென்னிங்கான விஷயங்கள்லாம் பேசணும். அதெல்லாம் தாண்டி நம்மளோட நேயர்களும் அவங்களோட கருத்துக்களை ரொம்பவே சூப்பராக அழகாக ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இப்போது நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லணும், எனக்கு தான் ஆசை தான். ஆனால் நேயர் இல்லை, நம்ம கூட சோஷியல் மீடியா கிரியேட்டர் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கிறாரு. யார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, தாமு மிராக்கல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பேஜை ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டுருக்கு நம்ம தாமோதரன் ப்ரோ தான். அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்க போகிறாரு. என்னென்ன அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? தாமு ப்ரோ, நம்ம தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு வந்துட்டுருக்கோம். நீங்கள் முன்னாடி வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்கன்னா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மந்த் ரெவன்யூலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது, அதெல்லாம் வந்து அவ்வளோ ஃபீல் நல்லா இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்போது மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்முக்கும் யூடியூபுக்கும் வந்து அந்த ரெவன்யூ ஷேரிங் அப்படின்றது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். யூடியூப்பில் ரெவன்யூலாம் வருது அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, அது என்ன ப்ராசஸ் ப்ரோ?
7: ஸோ ஃபஸ்ட் மந்த் ரெவன்யூ எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி போஸ்ட் கார்டில் பின்கோட்லாம் வந்துச்சு, அந்த பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து ஃபஸ்ட் மந்த் ரெவன்யூ வரும்போது நல்லா இருந்தது.
6: சூப்பர் சூப்பர் ப்ரோ. வீட்டெல்லாம் சொன்னீங்களா? வீட்டில் எப்படி பார்த்தாங்க?
7: நல்லா சொன்னாங்க, அப்ரிஷியேட் பண்ணாங்க. சேனி உண்டாக்கணும்னு திங்ஸ்லாம் வாங்கி கொடுத்து நல்லா இருந்தது.
6: ஓகே ஓகே ப்ரோ. அதே மாதிரி முன்னாடி சொல்லியிருந்தீங்களா, இந்த மாதிரி எனக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டைமில் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த ஒரு நெகட்டிவிட்டி கமெண்ட்ஸை நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தீங்க?
7: நெகட்டிவ் கமெண்ட்ஸ்னால் அதான் சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீங்கள் பேசும்போது நல்லா இல்லை, எச்சி விழுங்கிட்டு பேசுகிற, என்ன நரேட் பண்ணுற, பஸ்ஸில் உட்காந்துட்டு போயிட்டு இருக்கிறது சொன்னாங்க. நான் அது பெருசாக அதுவும் அதுக்கு ஆன்சர் பண்ணணும்னு தான் நினைப்பேன். பட் ஆன்சர் பண்ணாலும் அவங்களுக்கு அது புரிஞ்சக்கூடிய தன்மை அவருங்களுக்கு இருக்குமா, இல்லை நம்ம சரியாக அவங்களுக்கு புரிஞ்சு வைக்கிறோமான்னு எனக்கு தெரியல. ஸோ போக போக அதான் அந்த என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி பேசுறது சரியில்லைன்னு சொன்னாங்க. அந்த வீடியோ பார்த்து பேசுறதுக்கு போல நானா வந்து எழுதி டைம்க்கு ஏற்ற மாதிரி எழுதி பார்த்து படிக்க ஆரம்பித்தேன். படிக்கும்போது தமிழ் கோர்வையாக படிக்கிறேன்னு சொன்னாங்க, அது கொஞ்சம் மாற்றினேன். அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் எனக்கு லாஸ்ட்டு 4 அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அவ்வளோ வரதில்லை
6: ப்ரோ. கண்டிப்பாக கேட்கும் போது எனக்கு பர்சனலாக இன்ஸ்பைரிங்காக இருக்குது. இப்போ ஒரு சில சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு நெகட்டிவிட்டிஸ்லாம் வருது, நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வருது அப்படின்னா அவங்க அதுலேருந்து அப்படி டிமோட்டிவேட் ஆகிடுவாங்க, அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ப்ராசஸ் போக மாட்டாங்க. நீங்கள் அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லேருந்து என்னென்ன விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிட்டீங்களோ அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தீங்களா, அதெல்லாம் வந்து வேறு லெவல் ஜி. நிஜமாலுமே கேட்க அவ்வளோ சூப்பராக இருக்கு. ஸோ நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம தாமோ பிரதர்கிட்ட நிறைய விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டுருக்கு, கேட்டு வந்திருக்கேன், தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது அடுத்து வருவது
1: லேசா லேசா
2: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
3: என்ன இது வாலிப வயசு?
0: நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இன்னும் ஒரு சில விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட சோஷியல் மீடியா கிரியேட்டர் தாமு ப்ரோ வெயிட் பண்ணிட்டுருக்கிறாரு. என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? தாமு ப்ரோ, நம்ம தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு வந்துட்ருக்கோம். இப்போது நீங்கள் வந்து லாஸ்ட்டாக நெகட்டிவிட்டி கமெண்ட்ஸை பற்றி ஷேர் பண்ணியிருந்தீங்க, அதெல்லாம் கேட்க ஒரு மாதிரி இன்ஸ்பைரிங்காக இருந்தது. நீங்கள் எடுத்துக்கிட்ட விதம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ ஒரு சில டைமில் என்ன ஆகும் அப்படின்னா, டீமுக்குள்ளேயே ஒரு சில ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து வரும், அதெல்லாம் ஒரு மாதிரி சரி பண்ணுறதே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? டீமுக்குள்ளே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து அந்த மாதிரி? இதில்
4: என்னென்னா, என்னோடய ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கா கோப்பைங்கன்னு சொல்லிட்டு, அவனோட தான் ஒரு சின்ன யூடியூப்காக ப்ராப்ளம் ஆகி என் கூட பேசுகிறது
0: ரொம்ப அலைச்சல் அதிகமாக இருக்கும்.
4: ஸ்ட்ரகிள் மீன்ஸ், இப்போ நான் அந்த மாதிரி போகிறது பஸ்ஸில் தான் போவேன், மேக்ஸிமம் பஸ்ஸில் தான் போவேன், போய் ரெஸ்ட் எடுக்க மாட்டேன். ஸோ பஸ்ஸில் போகும்போது உட்காந்து போகும்போது பேக் பெயின், என்னோடய கால்லாம் வீக் ஆரம்பிச்சிருச்சு. நான் ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் வந்து பிசியில் பண்ணாமல் ஃபோனில் பண்ண ஆரம்பித்தேன். அந்த ஃபோனில் நைட்டில் உட்காந்து பண்ணுறதால கண்ணெல்லாம் ரெட்டிஸ் ஆகி வீங்க ஆரம்பிச்சிச்சு கால். எனக்கு அதுக்கு மேலாம் ஜேர்னி பண்ணால் கால்லாம் வீங்காது, பஸ்லேயே உட்காந்துட்டு போயிட்டால அது மாதிரி கால் வீங்கும். எடிட்டிங் பண்ணி ஆனால் நம்ம எந்த அளவுக்கு உழைக்கிறோமோ அதுக்கு அத்த அளவுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு இருக்கும்ல, அந்த மாதிரி சரியா போயிடும்.
0: நீங்கள் பேசும்போதே தெரியுது பிரதர் எவ்வளோ பெயின் உங்களுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்லாம் அவங்களோட உயிரை பணைய வச்சு நிறைய விஷயங்கள்லாம் போடுவாங்க. அதாவது மார்னிங் ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் ஜாப்லாம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் யூடியூப் ஜேர்னிக்கு இல்லைன்னா சோஷியல் மீடியா கண்டென்ட் கிரியேஷனுக்கு ஒரு 4 மணி நேரம் டைமை ஸ்பெண்ட் பண்ணி, கிடைக்கிற நேரத்தில் தூங்கி, கிடைக்கிற நேரத்தில் மற்றவங்ககிட்ட பேசி அவங்களோட லைஃப் வந்து ஓட்டிகிட்ருக்காங்க. ஸோ நல்ல கண்டென்ட் போடுற கிரியேட்டர்ஸ் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தாங்க, உங்களோட ஃபுல் சப்போர்ட்டை அவங்களுக்கு கொடுங்க, வேறு எதுவுமே வேணாம். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம நிறைய விஷயங்கள்லாம் பேசணும் பிரதீபா. இன்னைக்கு எப்படி போனிச்சு நிகழ்ச்சி?
5: செம்மையாக போச்சு.
0: ஓகே ஓகே, வந்ததே 10 நிமிஷம் லேட்டே செம்மையா. சூப்பர் சூப்பர். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். அந்த கேள்விக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள்லாம் கால் பண்ணி அவங்களோட ஒப்பீனியனை ரொம்பவே சூப்பராக அழகாக ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து சொல்லிடலாம். திருப்பூர்லேருந்து ஆதவன் அண்ணா கால் பண்ணியிருந்தாரு, திருப்பூர்லேருந்து கஸ்தூரி அண்ணா கால் பண்ணியிருந்தாரு, வேலூர் காட்பாடியிலேருந்து சந்திரசேகர் அண்ணா, அதுக்கப்புறமா தாதகாப்பட்டியிலேருந்து ருக்மணி பாட்டிலாம் கால் பண்ணி அவங்களோட அந்த கருத்துக்கள், அதாவது அவங்க சொன்ன பொயினால் அவங்களுக்கு நடந்த நல்ல நல்ல விஷயங்களை நம்ம கூட அப்படியே வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதெல்லாம் கேட்க அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது. ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப சூப்பராக முடிஞ்சிச்சு. ஸோ இங்கேருந்து இப்போது நாங்கள் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு, அதனால் நாங்கள் உங்ககிட்ட டாடா பாய் சொல்லிட்டு கிளம்புறோம்.
5: டாடா பாய் பாய்.
0: அது மட்டும் இல்லாம இப்போ சேலத்துல ஒரு சில இடங்கள்ல மழையும் வந்துட்டு இருக்கு பிரதீபா.
5: அதனால எல்லாரும் யாராவது ஈவினிங் வெளியே போற மாதிரி இருந்தா கொடை எடுத்துட்டு போங்க.
0: பைக்ல போறீங்க அப்படின்னா ரெயின் எடுத்து வச்சுக்கோங்க, ஈவினிங்ல கொஞ்சம் பார்த்து சேஃபா வந்து போயிட்டு வாங்க. அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில நாம மீட் பண்ணலாமா? பாய்
5: பாய்.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
2: மண் மூடினாலும் முத்தின் ஒளி மறைவதில்லை. அதே மாதிரிதான் காலத்தின் ஓட்டத்துல மங்காத ஒரே ஒரு ஆற்றல் பெண்களுடைய ஆற்றல் தான். அப்படிப்பட்ட பெண்களை பத்தி பெண்களுக்காக இன்னைக்கு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறது நான் ராஜ்குமார். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில தான் நாம இணைஞ்சு பேசிக்கிட்டு இருக்கோம். சோ இன்னைக்கு எப்பவும் போல 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக நான் ராஜ்குமார் வந்துட்டு நேயர்களே. கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் குறிப்பா பெண்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த நிகழ்ச்சி பெண்களுக்கான நிகழ்ச்சி அப்படின்னும் போது பெண்களுக்காக பெண்கள் மட்டும்தான் கேட்கணுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல.

இது என்னைக்குமே குறையாது. இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுடைய மனசையும் உடம்பையும் லேசாக்கி அப்படியே உங்கள் மனசுக்குள்ளே மறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஆழமான நினைவுகளை, அழகான நினைவுகளை பற்றி தான் அப்படியே யோசிச்சு பார்க்க போகிறீங்க. அதுக்கு இன்றைக்கி நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் நான் ஒரு கேள்வி எடுத்து வந்திருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, குடும்ப பொறுப்புகளுக்கு நடுவில் ஓடி ஓடி காலப்போக்கில் உங்களையே அறியாமல் உங்ககிட்டருந்து தொலைஞ்சு போன நீங்கள் ஆசையாக செஞ்ச அந்த ஒரு திறமை அப்படி இல்லைன்னா அந்த கலை என்ன அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நான் வந்து கேள்வியாக வச்சுருக்கேன். அதாவது குடும்பத்துக்காக நீங்கள் இப்போது வேலையாக பார்த்துட்டு இருக்கீங்க, குடும்பத்துக்காக ஓடிட்டு இருக்கீங்க, ஆனா உங்களுக்கே தெரியாம உங்ககிட்ட இருந்து தொலைஞ்சு போன அந்த ஒரு சின்ன ஆசையா இருக்கட்டும், இல்ல ஒரு சின்ன திறமையா இருக்கட்டும், அந்த திறமை என்ன அப்படின்றத பத்தி புரிந்துக்கோங்க. ஏன்னா பொதுவா ஸ்கூல் காலேஜ் படிக்கக்கூடிய நாட்கள்ல பெண்கள் ஏதாவது ஒரு கலையில ஏதாவது ஒரு திறமையோட இருக்க ஆரம்பிப்பாங்க. அழகா பாடுறது, நடனம் ஆடுறது, இந்த படம் வரைகிறது, இந்த மாதிரி எக்கச்சக்கமா இருக்கும். குறிப்பா இந்த கவிதை எழுதுறது, இந்த தையல் கலை அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்துவமான ஆசை அப்படின்றது இருக்கும், அதுல திறமையும் இருக்கும். ஆனா அதை செய்யும் போது அவங்க மனசு அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஃப்ரீ டைம்லாம் வந்து ஒரு கவிதை எழுதுறது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ல கூட என்னோட அக்காலாம் வந்து கவிதை சின்ன வயசுல எழுதி வச்சிருந்த கவிதையெல்லாம் எழுத்து நாங்க காமெடியா சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். சோ இந்த மாதிரிலாம் எழுதிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி இருந்தது. அப்போதான் எனக்கு ஞாபகம் வந்தது, இது எல்லா பெண்களுக்குள்ளேயும் இருக்கும்ல, சின்ன சின்ன ஒரு ஆசைகள் இருக்கும், ஆனா இது இப்போ எல்லாம் தொலைஞ்சு போச்சு அப்படின்னு இருந்துச்சு. ஆனா அந்த கல்யாணம், வேலை, குழந்தைங்க, குடும்ப பொறுப்புகள் அப்படின்னு வரும்போது அடுத்தடுத்த கட்டத்துக்கு அவங்க நகரும் போது அந்த தூரிகையும் கவிதை நோட்டு புத்தகமும் ஏதோ ஒரு பழைய பெட்டிக்குள்ள வந்து போய் அடங்க ஆரம்பிச்சிடும். காலப்போக்கில் அவங்களுக்கு தோன்ற விஷயம் என்ன அப்படின்னா, நாம கூட அன்னைக்கு அழகா படம் வரைவோம், பாட்டு பாடுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த இருக்கக்கூடிய பெண்களும் இருந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு திறமைகள் அவங்களுக்குள்ள இருந்திருக்கும், ஆனா அவங்களுக்கே தெரியாம அவங்களுக்கே அறியாம தொலைஞ்சு போயிருக்கும். எப்போதாவது இந்த வீட்டை சுத்தம் பண்ணும் போது, லாஸ்டா நாங்க வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருக்கும் போது தான் அந்த கவிதை நோட் எல்லாம் கிடைச்சிச்சு. ஒரு 7-8 நோட் இருக்கும். அந்த 7-8 நோட்ல வந்து நிறைய கவிதைகள் இருந்தது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான திறமைகள் அப்படின்றது பெண்களுக்குள்ளேயே இருக்க ஆரம்பிக்கும். எப்பாவது வீட்டை சுத்தம் செய்யும் போது தான் அந்த பழைய நோட்டு அப்படின்னா பழைய பொருட்கள் பார்க்கும் போது அவங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன ஏக்கம் வரும். அந்த ஏக்கம் வந்து ஒரு புன்னகையா மாறி இப்பெல்லாம் நாம எழுதிருக்கோமா அப்படின்னு சொல்லி இருக்கும். சோ அதனாலதான் இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்க எல்லாருக்கிட்டையும் வந்து ஒரு கேள்வியா நான் வச்சிருக்கேன். உங்க பொறுப்புக்கு நடுவுல நீங்க வந்து இப்போ இருக்கிறீங்க. இந்த நேரத்துல உங்களுக்குள்ள இருந்த அந்த சின்ன ஆசை, ஒரு தொலைஞ்சு போன அழகான திறமை எது அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கான கேள்வி. பெண்கள் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு போது, உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஏதாவது சின்ன ஆசையோ ஒரு திறமையோ, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், இந்த விஷயத்த நான் அடிக்கடி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கோம் இல்லையா, அந்த திறமை என்ன, அந்த ஆசை என்ன அப்படின்றத பத்தி மறக்காம சோனா எஃப்எம் நம்பரான 9787070178 என்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நீங்க தெரிவிக்கலாம். நேயர்களே, இப்போ அடுத்தடுத்து பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசான நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின ஒரு அற்புதமான ஒரு கதை, இரண்டு கிழவர்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். ஒரு கிராமத்தில் எஃபிம் எலிஷா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வயசான நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தாங்க, எப்படியாவது ஜெருசலேம் நகருக்கு வந்து புனித பயணம் வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு. ரொம்ப வருஷம் காசு பணம் எல்லாம் சேர்த்து ஒரு நாள் ரெண்டு பேரும் கையில் ஒரு தடியை பிடிச்சிக்கிட்டு அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் வழியில் ஒரு சின்ன கிராமத்தை கடக்கிறாங்க. அந்த கிராமமே வறட்சியால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு இருக்குங்க. பசியும் பட்டினியும் தான் அங்கே வந்து தாண்டவம் ஆடுது. பசியோடையும் பட்டினியோடையும் அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. எலிசா அவருக்கு வந்து தாகம் எடுக்குதுங்க. தண்ணி கேட்கறதுக்காக அங்கிருந்த ஒரு சின்ன குளிலுக்குள்ளார போறாரு. அங்க உள்ளார போய் பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. அந்த குடும்பமே பசியால மயங்கி கிடக்குதுங்க. அவங்களால எந்திரிக்க கூட முடியல. இதை பார்த்த எலிஷாவால் அவங்களை அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரலைங்க. இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும், அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. தான் கையில் இருந்த காசை வச்சு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தராரு. அதே மாதிரி அவர்கிட்ட சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்த உணவுப் பொருட்களை அவங்களுக்கு வந்து கொடுக்குறாரு. அவங்களுடைய நிலத்தை மீட்கிறதுக்கு உதவுறாரு. இப்படி அவங்க கூடவே சில வாரங்கள் அவர் தங்கிடுறாருங்க. ஆனால் அவர் கூட வந்த நண்பர் இன்னொருத்தர் வந்தார் இல்லையா, அவர் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறார். எப்படியாவது ஜெருசலேம் வந்து போயிடணும், அங்கே போகிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எலிஷாவை விட்டுட்டு அவர் வந்து போயிடுறாருங்க. அவர் வந்து தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்கிறார். கடைசியாக எஃபிம் ஜெருசலேம் போய் சேர்ந்துடுறாரு. அங்கே இருக்கிற பிரம்மாண்டமான ஆலயத்துக்குள்ளார நுழைகிறாரு. ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் நின்று கடவுளை வேண்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு ஆச்சரியம்.

0: பாருங்க, அந்த கூட்டத்தோட முன்னாடி சாமி சிலைக்கு பக்கத்துல அவரோட நண்பர் எலிஷா நின்றுட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து ரொம்ப பிரகாசமா தெரிகிறாரு. எஃபிமால நம்பவே முடியலைங்க, நம்மளை விட்டுட்டு அங்கேயே தங்கின எலிஷா இப்படி நமக்கு முன்னாடி இங்கே வந்தார் அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கட்டாயமாக உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின இரண்டு கிழவர்கள் புத்தகத்தை கண்டிப்பாக வாங்கி படிங்க. நன்றி நேயர்களே.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: குட்டீஸ் எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சோய் கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
0: அப்கோர்ஸ், டாக்டரும் பேசுவாங்க. நீங்க நல்லா வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பத்தி.
1: அப்படியா? இதெல்லாம் எப்பக்கா வரும்?
0: திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஈவினிங் 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நம்ம சோனா எஃப்எம்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: 1880களில் இந்தியாவில் அழகு மற்றும் ஆரோக்கியம் அப்படின்ற ஒரு முறைப்படுத்தப்பட்ட துறையே இல்லாத காலகட்டத்தில் புதுடெல்லியில் ஒரு சின்ன வாடகை கடையில் ஒரு சின்ன இடத்துல வெறும் 2000 ரூபாய் முதலீட்டில் தன்னோட முதல் மையத்தை ஆரம்பித்த ஒரு பொண்ணு இன்னைக்கு உலக அளவில் 300க்கும் மேற்பட்ட பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்க. 12க்கும் மேற்பட்ட சர்வதேச நாடுகளில் அவங்களுடைய பிரான்ச் அப்படின்னு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சாதனை பெண்மணியை பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நான் பகிர்ந்துக்க போகிறேன். ஸோ கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில் அவங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான், ராஜ்குமார் நேர்களே. யார் அந்த பெண் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க பெயர் வந்தனா லூத்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் தான். இவங்க VLCC அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிராண்டை, அசைக்க முடியாத பிராண்டை வந்து உருவாக்கி இருக்காங்க. புதுடெல்லியை சேர்ந்தவங்க தான் வந்தனா லூத்ரா. ஸோ இவங்க ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்தில் வந்து அழகு ஊட்டச்சத்து மற்றும் உடற்பயிற்சி அறிவியலை வந்து படிச்சு முடிக்கிறாங்க. அந்த உயர்கல்வியை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்தியாவுக்கு திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டில் சும்மா இருக்க வேணாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக 1989 தன்னோட சொந்த உழைப்பால் ஒரு சின்ன வாடகை இடத்துல வெறும் 2000 ரூபாய் வாங்கி, அந்த சேமிப்பு இருக்கும் இல்லையா, அதை வந்து VLCC அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது வந்தனா லூத்ரா கேர்ள்ஸ் அண்ட் கர்வ் அப்படின்ற ஒரு பெயர்ல வந்து அவங்களுடைய முதல் மையத்தை வந்து தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த தொடங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேட்டு சவால்கள்லாம் வர ஆரம்பிக்கும் இல்லையா. அந்த காலகட்டம் அப்படின்னு போது இந்த 1980 காலகட்டங்கள்லாம் வந்து ஆண்களுடைய ஆதிக்கம் அப்படின்றது தான் அதிகமா இருந்த காலகட்டமா இருக்குது. அந்த காலகட்டத்தில் ஒரு பொண்ணு வீட்டை விட்டு வெளியே வந்து சொந்தமா தொழில் தொடங்குறது அப்படின்றது இந்த சமூகத்துல மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு விஷயமா பார்க்கப்பட்டதா இருந்தது. படித்த பெண்மணி அப்படின்னும் போது இப்படிப்பட்ட பியூட்டி பார்லர் நடத்துறது அப்படின்றது வந்து இது வந்து ஒரு பிசினஸா அப்படின்ற கேள்விகள்லாம் வந்திருக்கு. இது எத்தனை நாளைக்கு தாங்கும் அப்படின்னு சொல்லி சுத்தி இருக்கவங்க உறவினர்கள் எல்லாருமே வந்து கடுமையா ஏளனம் பேச்சுகள்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் நிதி வசதியோ வங்கி உதவி கடனோ இல்லாத சூழல்ல ஆயுர்வேதம் மற்றும் நவீன ஊட்டச்சத்து அறிவியலை மட்டுமே இவங்களோட கையில ஆயுதமா ஏந்தி அன்னைக்கு அத்தனை விமர்சனங்களையும் ஒரே ஆளா வந்து எதிர்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. அந்த எதிர்கொண்ட அந்த எண்ணம் தான் வந்து இவங்களை இப்போ உலக அளவுல வந்து ஃபேமஸ் ஆக்க வச்சிருக்கு. அவங்கள கேலி செஞ்ச எல்லாருக்கும் அவங்க கொடுத்த பதில் என்னன்னா, யாருக்கிட்டையும் பேசாம அவங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு வந்து துல்லியமான ஆரோக்கியமான முடிவுகளை தந்து அசாத்தியமான ஒரு வளர்ச்சியை வந்து காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சின்ன வாடகாரைகளை தொடங்கி அவங்களுடைய VLCC அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஷாப், அது வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு உலக அளவில் இருக்கக்கூடிய ஆசியா, ஆப்பிரிக்கா, முதன்மை அரபு நாடுகள் உட்பட 12க்கும் மேற்பட்ட சர்வதேச நாடுகள்ல 300க்கும் அதிகமா இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான பிரான்சஸ் வச்சு இயங்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஹெல்த் கேர் சாம்ராஜ்யத்தையும் இவங்க வந்து உருவாக்கி இருக்காங்க. ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்த இவங்களுடைய அசாத்தியமான தொழில் முனைவோர் சாதனைக்காக இந்திய அரசு இவங்களுக்கு நாட்டின் உயரிய விருதா இருக்கக்கூடிய பத்மஸ்ரீ விருது வந்து வழங்கி கௌரவிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஃபார்ச்சுனர் இந்தியா இதில் இந்தியாவின் சக்தி வாய்ந்த பெண் தொழிலதிபர்கள்ல அந்த பட்டியலில் பல ஆண்டுகள் முதலிடத்துல இருந்தவங்களும் இவங்களா தான் இருந்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெண்கள் உங்களுடைய கனவுகளை பார்த்து இந்த உலகம் சிரிக்க ஆரம்பிச்சது அப்படின்னா அதை அப்படியே மனசுக்குள்ளே வச்சுட்டு அதை பத்தி கவலைப்படாம நீங்க உங்களுடைய உழைப்பாலும் அறிவியலாலும் இந்த உலகத்துல நீங்க ஒருத்தங்க இருக்கீங்க, பூஜ்ஜியத்திலிருந்து தொடங்க

ஆரம்பிச்சு இந்த உலகத்தையே உங்க பக்கம் திரும்பி பார்க்க வைக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்க ஆரம்பிச்சுது அப்படின்னா கண்டிப்பா உங்களால முடியும். அதுக்கு தடைகளை தகர்த்துட்டு உங்களால சொந்த கால நிக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்தா போதும் அப்படின்றத நான் நிகழ்ச்சியின் மூலமா சொல்லிக்கிட்டு இப்போ அடுத்தடுத்து உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரிலே கேரிட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான் கரெக்டா 10 மணிக்குலாம் ஆபீஸ் போயிடணும் அப்படின்னு பாக்குறேன், முடியலடா.
2: ஏன் மச்சான் டிராபிக்ல மாட்டிக்கிட்டியா?
1: அதெல்லாம் இல்லடா, இது வரைக்கும் யாருமே எனக்கு வேலை தரல, அதனாலதான்.

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப் ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும் சாமே.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமே? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்ட் தான் தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக

0: திறந்த வெளியில் குப்பைகளை போடாமல் குப்பை தொட்டியிலேயே குப்பைகளை போடுவோம். சுற்றுப்புறத்தை தூய்மையாக பேணி காப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: இன்னைக்கு பெண்கள் பலரையும் அவதிக்கு உள்ளாக்கக்கூடிய அந்த தைராய்டு, அதுக்கப்புறம் அந்த முதுகு வலிக்கு ஒரு தீர்வு தரக்கூடிய ஒரு யோகாசனத்தை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் வந்து பகிர்ந்துக்க போறேன். ஸோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமாரியர்களையும். புஜங்காசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசனம் இருக்கு. ஸோ யோகாசனத்துல அந்த ஆசனம் செய்யும் போது பெண்களுக்கு வந்து இந்த தைராய்டு மற்றும் முதுகு வலிக்கு ஒரு தீர்வு கிடைக்குது அப்படின்றத டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை யோகா ஆராய்ச்சி மையம் வந்து ஒரு ஆய்வு நடத்த ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து 8 வாரங்களுக்கு புஜங்காசனம் செய்த பெண்களுக்கு வந்து தைராய்டு தூண்டக்கூடிய ஹார்மோன் அளவு கணிசமா வந்து சீரடைஞ்சு இருக்கிறத வந்து இது மூலமா நிரூபிச்சிருக்காங்க. சோ இது பெண்களுக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட்டா இருக்கு, இன்னும் என்னென்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்ற எல்லாத்தையும் நிகழ்ச்சியில நான் அடுத்தடுத்து பகிர்ந்துக்கலான் இருக்கேன். இந்த ஆசனங்கள் செய்யறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, குப்புற படுத்துக்கிட்டு 2 கைகளையும் மார்புக்கு பக்கத்துல வச்சுக்கிட்டு மூச்சை இழுத்த மாதிரி தலையையும் நெஞ்சு பகுதியையும் வந்து நல்லா மேல வந்து உயர்த்தணும். சோ இதுதான் அந்த எக்ஸசைஸ். இதை வந்து நான் வந்து சொல்லும் போது உங்களுக்கு புரியல அப்படின்னா, நீங்க வந்து யோகா தெரபிஸ்ட் இருப்பாங்க, இந்த சோசியல் மீடியாக்கள்லாம் வீடியோக்கள் எதுவும் பார்க்காம நீங்க வந்து யோகா தெரபிஸ்ட போயிட்டு புஜங்காசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசனம் வந்து ராஜ்குமார் சொல்லியிருந்தாரு. இந்த ஆசனம் எப்படி பண்ணணும் அப்படின்றத யோகா தெரபிஸ்ட கேட்டுட்டு யோகா ட்ரைனர் கிட்ட கேட்டுட்டு நீங்க அதுக்கப்புறமேட்டு பண்ண ஆரம்பிங்க. இந்த ஆசனம் வந்து தலையை மேல உயர்த்தும் போது கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய தைராய்டு சுரப்பி வந்து நல்லா தூண்டப்பட ஆரம்பிக்குது. இதனால தைராய்டு ஹார்மோன் வந்து சமநிலைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் முதுகெலும்பு பலம் பெறத்துக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெண்கள் எல்லாரும் வந்து வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் சிஸ்டம் உட்காந்து வேலை பார்க்கறதா இருக்கட்டும், எந்த வேலையை பார்த்தாலும் பெண்கள் மோஸ்ட்லி வந்து குனிஞ்சி வேலை செய்யக்கூடிய பெண்களா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. தலையை கீழே குனிஞ்சி வேலை பார்க்கக்கூடியவங்களா இருக்கிறதுனால கூன் விழுதல் அப்படின்றது ஏற்பட ஆரம்பிக்குது. இது ஒரு கட்டத்துக்கு மேல நாள்பட்ட முதுகு வலி அப்படின்லாம் ஏற்பட ஆரம்பிக்குது இல்லையா. இந்த மாதிரி நாள்பட்ட முதுகு வலி எல்லாம் ஏற்படுது அப்படின் போது அந்த நேரத்தில் இந்த ஆசனம் செய்யும் போது இது வந்து ஒரு சிறந்த தீர்வா இருக்கு அப்படின்றதையும் டெல்லி எய்ம்ஸ் யோகா ஆராய்ச்சி மையம் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் செரிமானம் கூட ஆரம்பிக்குது, அதாவது அடிவயிறு நல்லா இழுக்கப்படுறதுனால கல்லீரல் கணையம் தூண்டப்பட்டு செரிமான கோளாறுகள் மற்றும் தொப்பையை யதார்த்தமா குறையறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சோ பெண்கள் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்போது காலையில வெறும் வயித்துல ஒரு 5 முறை வந்து புஜங்காசனம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இதனால உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் அப்படின்றது கிடைக்கும். சோ நிகழ்ச்சியில சொன்ன மாதிரி நீங்க இந்த ஆசனங்கள்லாம் வந்து சோசியல் மீடியாக்கள்ல இருக்கக்கூடிய வீடியோக்களை பார்த்துட்டு நீங்க வந்து ட்ரை பண்ணாதீங்க. யோகா தெரபிஸ்ட் யோகா ட்ரைனர்லாம் இருப்பாங்க, அவங்க கிட்ட கேட்டுட்டு டாக்டர் கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்க வந்து இந்த யோகாசனங்கள்லாம் ட்ரை பண்றது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதனால மறக்காம டாக்டர் கிட்ட கேட்டுட்டு இந்த மாதிரியான ஆசனங்கள்லாம் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொல்றேன். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி அடுத்த நாட்கள்ல வந்து யோகாசனங்கள் என்னென்ன பெனிஃபிட்ட பெண்களுக்கு கொடுக்குது, என்ன மாதிரியான தீர்வுகளை கொடுக்கும் அப்படின்றத பத்தி நான் அடுத்த நிகழ்ச்சியில பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரங்களே கேட்டுடுவாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊரு தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
5: கேட்டுட்ருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேரலி. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ணம்மா பகுதி தான். ஸோ கண்ணம்மா பகுதி எதுக்காக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள் ஒவ்வொரு நாளும் வந்து பல சவால்களை கடந்துகிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியும். அவங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து சக்ஸஸ் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்ற எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்போது அதில் எப்படி சக்ஸஸ் ஆகிறாங்க, அதில் என்ன மாதிரியான சவால்கள் இருக்குது, ஒரு பொண்ணாக இந்த சமூகத்தில் அவங்க சந்திக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன அப்படின்ற எல்லாத்தையும் தான் வந்து இந்த கண்ணம்மா பகுதியில் அவங்க பேச போறாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம கூட அப்படி அவங்களுடைய சவால்களை, அவங்களுடைய வாழ்க்கை பயணத்தை பேசுறதுக்காக யார் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற எல்லாத்தையும் நாம அடுத்தடுத்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
6: வணக்கம்
5: அக்கா, சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க அக்கா.
6: என்னோட நேம் வினிகா, நான் இங்க சேலம் குகை ஏரியால இருந்து வரேன்.
5: இன்னைக்கு நம்ம கூட வந்து கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கும் மேல பியூட்டி பார்லர், ஆரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அக்கா, அதுக்கப்புறம் மெகந்தி ஆர்டிஸ்ட்னு சொல்லலாம், இந்த மாதிரி நிறைய பரிமாணங்கள்ல நம்ம குகை பகுதியை சேர்ந்த வினிகா அக்கா தான் இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்து பேசலாம். வினிகா அக்கா, இப்போ நீங்க வந்து அம்மாவோட பிசினஸ் எடுத்து ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இந்த குகை பகுதியில் இருக்கீங்க அப்படின்னு போது, இப்போ நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அம்மாவோட பிசினஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ அம்மா என்னக்கா பண்ணிட்டு இருக்காங்க?
6: அம்மாவுக்கு வந்து 60 இயர்ஸ் ஆயிடுச்சு, அதனால அவங்க கொஞ்சம் ரெஸ்ட்ல இருக்காங்க. ஸோ அவங்களோட தொழிலை வந்து நம்ம வந்து கொஞ்சம் டேக் ஓவர் பண்ணி ரன் பண்ணால் நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு ஏரியாவில் ஒரு ரெகுலர் கிளைண்ட் பிடிக்கிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒரு பிஸ்னஸ் சஸ்டெயின் ஆகுறதும் அவ்வளோ ஈஸி கிடையாது. நாம் பண்ணுற ஏதோ ஒரு விஷயம் அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாருக்கும் பிடிச்சதுனால தொடர்ந்து நம்மக்கிட்ட வராங்க. ஸோ நிறைய டைம் வந்து இப்போ அம்மா பண்ணலை, நானும் வந்து காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ. ஸோ பண்ணலை அப்படின்னும் போது நிறைய பேர்த்தோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, நீங்கள் இல்லைன்னா நாங்கள் போய் எங்கே செய்வோம், உங்களை விட்டால் யார் இந்த சர்வீஸை நீட்டாக எங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அப்போ எனக்கு தான் தோணுச்சு, நம்ம கிட்ட அம்மா இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணி ஒரு பில்டிங் ஒரு இது பண்ணி பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க, அதையே நாம் டேக் ஓவர் பண்ணி ரன் பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஃப்ளெக்சிபிலிட்டின்றது இந்த பார்லர் ஒர்க்கில் நிறையாவே இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு சரி நம்ம எப்படியா ஒன்று அம்மாவோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பண்ணது தான் இந்த விஷயம்.
5: ஸோ அம்மா இப்போ ரெஸ்ட்ல இருக்காங்க, ஆனா அம்மாவோட பிசினஸ் வந்து ரெஸ்ட்ல இல்லவே இல்லை, நான் விடவே இல்லை அப்படின்றத அக்கா சொல்லியிருக்காங்க. சூப்பர் அக்கா. ஏன்னா ஒரு பிசினஸ் நம்ம பண்றோம் அப்படின்னும் போது அதுல தோல்விகள் அப்படின்றது இருக்க ஆரம்பிக்கலாம். ஸோ அந்த தோல்வியிலிருந்து நம்ம வெளியில வரது அப்படின்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஆனா ஒரு பிசினஸ் சக்சஸ் ஆயிருக்கு அப்படின்னும் போது அந்த சக்சஸை வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அடுத்தடுத்த ப்ரீ பிளான் அப்படின்னு நமக்கு இருக்க ஆரம்பிக்கணும். அந்த பிளான் இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளால சக்சஸ் ஆக முடியும் அப்படின்றத வினிகாக்கா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இப்போ. ஸோ அதை தான் வந்து அவங்களுடைய வாழ்க்கை பயணமா நம்ம கூட பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்க வந்து சொல்ல போறாங்க. இன்னும் என்னென்னலாம் சொல்ல போறாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான சவால்கள் இருந்தது, அவங்க எப்படி பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்காங்க, அப்படி ரன் பண்ணிட்டு இருக்கும் போதும் கூட அவங்களுக்கு வந்து தடைகள் இருந்திருக்கலாம், ஃபேமிலி சைடில் இஷ்யூஸ்லாம் இருந்திருக்கலாம், அது எல்லாத்தையும் எப்படி சமாளிச்சாங்க அப்படின்ற எல்லாத்தையும் நம்ம நிகழ்ச்சியில அடுத்தடுத்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டுடைய சாங்ஸ் வந்துட்டு இருக்க நேரில் கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: ஷக்கலக்க குட்டீஸ், ஷக்கலக்க குட்டீஸ்.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேயர்களே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணாம பகுதியில நம்ம கூட யார் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வினி காக்கா தான் பேசிட்டு இருக்காங்க. நம்ம சேலம் குகை பகுதியில பியூட்டி பார்லர், பியூட்டி ஷாப் வச்சிருக்காங்க. அதை தாண்டி ஆரி ஒர்க் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆரி ஒர்க் டீச்சர் அப்படின்னு சொல்லலாம். எக்கச்சக்கமான பரிமாணங்களை நம்ம குகை பகுதியில இருக்கக்கூடியவங்க தான் வினி காக்கா. அவங்க கிட்டதான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து நாம அவங்க கிட்ட பேசலாம்.
5: நீங்க வந்து அம்மா பண்ணிட்டு இருந்தாங்க, எனக்கு கத்துக்கணும்னு ஆசை, நானா கிரியேட் பண்ணி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. இப்ப எல்லாருக்குமே வந்து அம்மா ஒரு வீட்டுல வேலைகள் செய்யறது, சின்ன சின்ன விஷயங்கள் பண்றது, அப்போலாம் வந்து இந்த ஆள் பிசினஸ் அது இதுன்னு பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின் போது அது யதார்த்தமா பண்ணிருப்பாங்க, ஆனா அது பிசினஸா கன்வெர்ட் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் பெண்கள் எல்லாருக்குமே. ஸோ நீங்க இதை எப்படி பிசினஸா கொண்டு போலான்னு தோண ஆரம்பிச்சது, உங்களுக்கு எப்போ தோண ஆரம்பிச்சது?
6: ஆக்சுவலா வந்து எனக்கு ஸ்கூல் டைம்ல வந்து அம்மாவுக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் தான், ஃபேமிலி ஃபுல்லா ஃபினான்ஷியலா வந்து நாம எப்படி அம்மாவுக்கு கொஞ்சம் அந்த ஃபினான்ஷியல் இதுல இருந்து நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதுக்குள்ள போனேன். ஸோ என்னோட அம்மாவோட ஆர்டர்ஸ் மட்டும் இல்லாம அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸோட ஆர்டர்ஸையும் நான் எடுக்க ஆரம்பிச்சேன். நிறைய அந்த பார்லர் சர்க்கிள்லயே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்பாங்க. ஸோ அவங்களோட கிளையண்ட்ஸ்க்கும் நான் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அப்ப வந்து ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணி கொடுக்குதே நம்மளுக்கு ஓரளவுக்கு, நம்மளுக்கு வந்து ஒரு காலேஜ் சீரியஸா இப்ப சொன்னா இப்ப செமஸ்டர் ஃபீஸ் எல்லாம் வந்து அதிகமா இருக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. நான் படிக்கும் போது ஒரு செமஸ்டர் ஃபீஸ் 8000 வச்சுக்கோங்க, ஒரு நாலு கிளையண்ட்டுக்கு நான் மருதாணி போட்டேன்னா என்னால அந்த 8000 வந்து அப்ப கட்டிட முடியும். ஸோ ஒரு ஒரு ஒரு செஷன்ல ஒரு முகூர்த்தம் ஆர்டர் எடுத்தேன்னா என்னால அந்த செமஸ்டர் ஃபீஸை கட்ட முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஏதாவது, ஏன்னா எங்க அம்மா வந்து நெக்ஸ்ட் என் தம்பியை படிக்க வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அவனுக்கும் பார்க்கணும், எனக்கும் பார்க்கணும் அப்படின்ற பட்சத்துல எனக்கு வந்து இது வந்து நிறையவே கை கொடுத்துச்சு. அதே மாதிரி நான் படிச்ச ஸ்கூல் ஆகட்டும், நான் படிச்ச காலேஜ் ஆகட்டும், எல்லா இடத்துலயும் எப்படி இருக்கும்னா நிறைய வந்து கேர்ள்ஸ்ன்றதுனால கத்துக்க வைப்பாங்க. ஸ்கூல்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஒர்க்ஸ் அதெல்லாம் கத்துக் கொடுத்தாங்க. அது எனக்கு நிறைய இடத்துல சப்போர்ட் பண்ணுச்சு. காலேஜ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா எது வந்து நம்மளுக்கு வெளியே தெரிய வச்சுச்சு அப்படின்னாக்கா, எல்லாரும் பண்றதை விட நம்ம டிஃப்ரெண்டா ஏதாவது ஒன்று பண்றோம் அப்படின்னா அப்பதான் நம்ம வந்து வெளியே தெரியறோம். ஸோ இதை வச்சு மேக்சிமம் நம்ம செய்யறது நல்ல யூனிக்கா இருக்கணும்ன்றது எனக்கு எப்பயுமே தாட் ப்ராசஸா இருக்கும். ஸோ அதை வச்சுதான் நம்ம மற்றவங்களை விட டிஃப்ரெண்டா தெரியும்.
4: சூப்பர்க்கா, சூப்பர்க்கா. அதாவது நீங்க சின்ன வயசுல இருந்தே ஒரு விஷயத்துல யூனிக்கா நம்ம தெரியணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்ததுனாலதான் நீங்க இப்போ 20 வருஷத்துக்கும் மேல கடந்து ஒரு பியூட்டி பார்லர் ரன் பண்ணிட்டு இருக்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாதுக்கா. ஸோ அதுக்கு நீங்க இந்த யூனிக்கா பண்ணக்கூடிய அந்த விஷயம் தான் காரணம் அப்படின்றத நீங்க சொல்லிருக்கீங்க. ரொம்ப சூப்பரா சொல்லிருக்கீங்கக்கா, ரொம்ப நன்றிக்கா. இவ்வளவு நேரம் கூட நிகழ்ச்சியில உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன நடந்தது அது எல்லாத்தையும் எப்படி கத்துக்கிட்டீங்க, அடிஷனலா ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் எப்படி கத்துக்கிட்டு அடுத்தடுத்து வளருது அப்படின்ற எல்லாத்தையும் வந்து சொல்லிருந்தீங்க. ரொம்ப நன்றிக்கா இவ்வளவு நேரம் கூட நிகழ்ச்சியில பேசினதுக்கு. நேயர்களே, கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பகுதியா நான் சொல்ல நினைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண்கள் எல்லாரோட வாழ்க்கையிலுமே வந்து சின்ன வயசுல இருந்தே நம்ம அம்மா பண்றதா இருக்கட்டும், இல்ல பாட்டிங்க சொல்லி கொடுத்ததா இருக்கட்டும், சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நமக்கு வந்து தெரியும். ஆனா அதை வந்து பிசினஸா கன்வெர்ட் பண்றதுக்கு நம்ம எப்படி ஐடியா வந்து கிரியேட் பண்ணி இதை எப்படி பண்ணா கரெக்டா இருக்கும், இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்க எப்போ பிளான் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ நீங்க அதை பிசினஸா ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு சக்சஸ் அப்படின்றது ஈஸியா வந்துடும். ஸோ பெண்கள் நீங்க நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின் போது உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில பிடிச்ச விஷயங்கள் என்னென்ன அப்படின்றதையும் மறக்காம சோனா எஃப்எம் நம்பர் கால் பண்ணி சொல்லுங்க. நான் இப்போ நிகழ்ச்சியில இருந்து விடைபெற்று அடுத்த ஒரு நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிற நேயர்களே, அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் லேசா லேசா நிகழ்ச்சி நேயர்களே.

0: எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டீஸ்.
1: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி சகலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீயர்ணி நான் உங்க கூட பேச வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில பேசுறதுக்காக ஒரு கியூட் ரோஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.

அவங்க கூட தான் இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ள நம்ம பேச போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இந்த கதையோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா வண்ணக்கிளி. இதுதான் அந்த கதையோட பேரு. ஒரு பசுமையான காட்டுல புதுசா ஒரு கிளி ஒன்று வந்துச்சு. அது மட்டும் இல்லாம அந்த கிளி சாதாரண கிளி இல்ல, அந்த கிளிக்கு சிகப்பு மஞ்சள் நீல நிறம் கலந்த அழகான இறகுகள் இருந்துச்சு. ஸோ பார்க்கவே கலர்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? அதனால அந்த காட்டுல இருக்க எல்லாருமே அந்த கிளியை பார்த்து வா, நீ என்ன இவ்வளவு

0: பேசாம பேசிட்டே இருந்துச்சுங்க. ஒரு நாள் என்னாச்சுன்னா பயங்கரமா மழை வந்துச்சு. சோ அந்த மழையில கிளிக்கு எங்க போறதுனே தெரியல. ஏன்னா அந்த காட்டுக்கோ கிளி வந்து புதுசு, சோ வீடு இல்ல இல்லையா அதுக்குன்னு தனியா. அதனால என்ன பண்றதுனே தெரியாம ஒரு ஆலமரத்துக்கு அடியில நின்னுட்டு இருந்துச்சு. அப்போ அந்த மரத்துல இருந்து வந்த தண்ணியினால கிளியோட அந்த ரக்கையில இருக்கக்கூடிய வண்ணங்கள் எல்லாம் கரைஞ்சு போயிடுச்சு. சோ அதை பார்த்த மற்ற விலங்குகள், அப்ப கிளி நம்மள ஏமாத்திருக்கு போல கலர் அடிச்சு, நான் கூட உண்மையிலேயே இதோட கலர் இதுதான் அப்படின்னு நினைச்சிட்டனே அப்படின்னு சொன்னிச்சுங்க. அதோட அங்க இருக்கக்கூடிய விலங்குகள் எல்லாருமே மழை நின்ன வாட்டி கிளி கிட்ட வந்து கேட்டாங்க, நீ ஏன் இப்படி எங்களை ஏமாத்தின அப்படின்னு. அதுக்கு கிளி சொன்னிச்சு, ஒருவேளை நீங்க என்ன ஃப்ரெண்டா ஏத்துக்காம போயிட்டீங்கன்னா, என்ன உங்களுக்கு பிடிக்காம போயிடுச்சுன்னா, அதனாலதான் நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணேன் அப்படின்னு சொன்னிச்சு. அதுக்கு உடனே மற்ற விலங்குகள், நீ நார்மலா வந்து எங்க கிட்ட பேசியிருந்தாலே நாங்களாம் உன் ஃப்ரெண்டா ஏத்துப்போம், இந்த மாதிரி எல்லாம் பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு, இனிமே இப்படி பண்ணாத அப்படின்னு சொன்னாங்க. உடனே கிளியும் சரின்னு சொல்லிடுச்சு. சோ இந்த கதையோட அர்த்தம் என்னன்னா, மத்தவங்க கூட நம்ம ஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்மளோட கேரக்டரை மாத்திக்கவே கூடாது. நம்ம எப்படி இருக்கமோ அதே மாதிரி இருந்தாலே போதும், அவங்களுக்கும் நம்மள பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா குட்டீஸ்? சரி ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு லிட்டில் ரோஸ் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க கூட பேசலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்.
0: ஹாய், உங்க நேம்?
2: கேஷயாழினி.
0: யாழினி, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
2: 5th ஸ்டாண்டர்ட்.
0: சூப்பர். எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
2: ஜெயராம் பப்ளிக் ஸ்கூல்.
0: ஓகே. சரி, உங்களுக்கு ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா?
2: ம், இருக்காங்க.
0: ம், யார் யாரெல்லாம் அது?
2: பிரேஷா, மகேஷ், சாமானி, வேதாஞ்சலி, ஆராதனா.
0: சூப்பர், இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கீங்க. சரி, நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து ஸ்கூல்ல எந்த சப்ஜெக்ட் படிப்பீங்க?
2: இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி.
0: ஏன் அந்த சப்ஜெக்ட் மட்டும்?
2: எங்கள் நாகராணி மேம் எங்களை ரொம்ப கேர் பண்ணிப்பாங்க.
0: ஓகே ஓகே. சரி, தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம யாழினி கூட பேசலாம். ஸ்டே டியூண்டாக இருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். இப்போ பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: வர்றதுல பயங்கர இன்ட்ரஸ்டடா இருக்கீங்களா?
1: அப்போ உங்களுக்காக ஒரு மேடை காத்துட்டு இருக்கு.
0: நம்ம சேலத்துல முதல் முறையா உலக அமைதிக்காக எஸ்ஜே ஈவென்ட்ஸ் நடத்தும் நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட் நடக்க போகுது.
2: 4 வயதிலிருந்து அனைவரும் பங்கேற்கலாம். பங்கேற்கும் அனைவருக்கும் உலக சாதனைக்கான சர்டிபிகேட், மெடல், கலரிங் கிட் மற்றும் ஸ்நாக்ஸ் லஞ்ச் வழங்கப்படும்.
0: இதில் சிறப்பு விருந்தினராக பத்மஸ்ரீ ராஜஸ்தபதி காளியப்ப கவுண்டர் அவர்கள் கலந்து கொள்கிறார்.
2: நடைபெறும் நாள் August 16 ஞாயிற்றுக்கிழமை.
0: நடைபெறும் இடம் செயின்ட் பால் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சேலம்.
2: For contact 6380649701.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின ஒரு அற்புதமான ஒரு கதை, இரண்டு கிழவர்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். ஒரு கிராமத்தில் எஃபிம் எலிஷா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வயசான நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தாங்க, எப்படியாவது ஜெருசலேம் நகருக்கு வந்து புனித பயணம் வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு. ரொம்ப வருஷம் காசு பணம் எல்லாம் சேர்த்து ஒரு நாள் ரெண்டு பேரும் கையில் ஒரு தடியை பிடிச்சிக்கிட்டு அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. நடந்து நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் வழியில் ஒரு சின்ன கிராமத்தை கடக்கிறாங்க. அந்த கிராமமே வறட்சியால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு இருக்குங்க. பசியும் பட்டினியும் தான் அங்கே வந்து தாண்டவம் ஆடுது. பசியோடையும் பட்டினியோடையும் அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. எலிசா அவருக்கு வந்து தாகம் எடுக்குதுங்க. தண்ணி கேட்கறதுக்காக அங்கிருந்த ஒரு சின்ன குளிலுக்குள்ளார போறாரு. அங்க உள்ளார போய் பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. அந்த குடும்பமே பசியால மயங்கி கிடக்குதுங்க. அவங்களால எந்திரிக்க கூட முடியல. இதை பார்த்த எலிசாவால அவங்களை அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரலைங்க. இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும், அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. தன் கையில் இருந்த காசை வச்சு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தராரு. அதே மாதிரி அவர்கிட்ட சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்த உணவுப் பொருட்களை அவங்களுக்கு வந்து கொடுக்குறாரு. அவங்களுடைய நிலத்தை மீட்கிறதுக்கு உதவுறாரு. இப்படி அவங்க கூடவே சில வாரங்கள் அவர் தங்கிடுறாருங்க. ஆனால் அவர் கூட வந்த நண்பர் இன்னொருத்தர் வந்தார் இல்லையா, அவர் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறார். எப்படியாவது ஜெருசலேம் வந்து போயிடணும், அங்கே போகிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எலிசாவை விட்டுட்டு அவர் வந்து போயிடுறாருங்க. அவர் வந்து தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்கிறார். கடைசியாக எஃபிம் ஜெருசலேம் போய் சேர்ந்துடுறாரு. அங்கே இருக்கிற பிரம்மாண்டமான ஆலயத்துக்குள்ளார நுழையிறாரு. ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் நின்று கடவுளை வேண்டிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு ஆச்சரியம் இருக்குங்க. அந்த கூட்டத்தோட முன்னாடி சாமி சிலைக்கு பக்கத்தில் அவரோட நண்பர் எலிசா நின்றுட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து ரொம்ப பிரகாசமாக தெரிகிறாரு. எஃபிமால நம்பவே முடியலைங்க. நம்மளை விட்டுட்டு அங்கேயே தங்கின எலிசா இப்படி நமக்கு முன்னாடி இங்கே வந்தார் அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கட்டாயமாக உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின இரண்டு கிழவர்கள் புத்தகத்தை கண்டிப்பாக வாங்கி படிங்க. நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
4: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்க இருக்கிற மக்கள், இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று,
5: மலையோரம்

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
2: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹர்னி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட கேசயாலினி தான் ரொம்ப சூப்பராக நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்ததாக இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம கேசயாலினி கூட பேசிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த நேரத்தில் நம்ம கூட எப்பயுமே ஒரு மருத்துவர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் நந்தினி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைகளோட நலன் பற்றியும் அவங்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு என்னென்ன விஷயங்கள் அதிகபட்சமான சத்துக்கள் இருக்கு, புரோட்டீன் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது ரெண்டுக்குமே வித்தியாசம் என்ன மேம், எந்த ஒரு உணவுல அதிக சத்துக்கள் கிடைக்குது நமக்கு?
3: நான்வெஜ்னு பார்த்தா எங்க என்ன அதிகமா இருக்கும் புரோட்டீன், அதாவது ஹெல்தி சோர்ஸ் பயாலஜிக்கலி அவைலபிள் புரோட்டீன் பாத்தீங்கன்னா நான்வெஜ்ல தான் அதிகம். ஸோ வெஜிடேரியனுக்கு வந்து அது கொஞ்சம் கம்மி ஆகுது. அவங்க வந்து ஆல்டர்னேட்டிவ்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டோஃபு அதாவது பன்னீர் சாப்பிட்லாம், யோகர்ட் அந்த நல்ல கெட்டியான யோகர்ட் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த கர்டு ஒன்றும் இல்லை கர்டே இது மாதிரி சாப்பிட்டா கூட சரி, அந்த மாதிரி மாற்றிக்கலாம். இந்த ஃப்ளா இந்த இப்போ ரீசெண்டாக இந்த ஃபைவ் சீட்ஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு, இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸ், ஃப்ளாக் சீட்ஸ், பம்கின் சீட்ஸ், சியா சீட்ஸ்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபைவ் சீட்ஸ் இந்த பாட்டில்னு சொல்லிட்டு நிறைய ஃபேமஸ் ஆயிடுச்சு இல்லையா, அந்த மாதிரி டெய்லி ஒரு ஸ்பூன் சாப்பிட்லாம். அதுவும் இல்லாமல் இப்போ ரொம்ப அயன் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன்லேயும் நிறையா இருக்குது, நான்வெஜ் மட்டும் கிடையாது. நம்ம மைண்ட் செட் அப்படி மாற்றி விட்டாங்க இல்லையே, தவிர்த்து மற்றபடிலாம் ஒன்றும் கிடையாது. என்ன இந்த வெஜிடேரியனில் வந்து நீங்கள் இங்கே 2 வயசு சாப்பிட்றது, இங்கே 5 வயசு சாப்பிடும் அவ்வளோதான், அந்த மாதிரி தான் வித்தியாசம். ஸோ வந்து இதுலேயும் நிறைய சோர்ஸஸ், எள்ளு சாப்பிட்லாம், கருப்பு எள்ளு சாப்பிட்லாம், அந்த மாதிரி நிறைய சோர்ஸஸ் ஆஃப் ப்ரோட்டீனுக்கு சோர்ஸஸ்லாம் இருக்குது.
2: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம், இந்த ஆல்டர்னேட்டுக்கு வெஜ்ஜிலேயே நிறைய உணவுகள் இருக்குது அப்படின்றது சொல்லியிருக்கீங்க. ஸோ இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம், ஆரோக்கியத்தை தரக்கூடிய உணவுகள் பட்டியலில் இந்த ரெண்டு விஷயங்கள் அதாவது வெஜ் அண்ட் நான்வெஜ் இது ரெண்டுமே சேரும் அப்படின்றத சொல்லிட்டு இப்போ சூப்பரான பாடல்கள் தான் வந்துகிட்டே இருக்கு. பாடலை கேட்டுட்டு வந்துருங்க நேர்களே, தொடர்ந்து நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். அண்ட் நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷகலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ வரக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் ஓட் பண்ணி சொல்லலாம். நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வீக்கெண்டில் டாப் 10 ஷோவில் இடம்பெறும். ஸோ ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணுமா, உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்க. நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787707.8. இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் மூலமாகவோ உங்களோட கருத்துக்களை நீங்கள் என்கிட்ட பகிர்ந்துக்கலாம். இப்போ பாட்டு தான் வந்துக்கிட்டே இருக்கு, கேட்டுட்டு வந்துருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான், கரெக்டா 10 மணிக்கு ஆபீஸ் போயிடணும் அப்படின்னு பாக்குறேன், முடியலடா.
2: ஏன் மச்சான், டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டியா?
1: அதெல்லாம் இல்லடா, இது வரைக்கும் யாருமே எனக்கு வேலை தரல, அதனாலதான்.

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப் ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும் சாமே.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமே? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்ட் தான் தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8.
3: கழிவுகளான மக்கும் குப்பைகளை பச்சை நிற தொட்டியிலும், உலர் கழிவுகளான மக்காத மற்றும் மறுசுழற்சி செய்யும் குப்பைகளை நீல நிற தொட்டியிலும், சுகாதார கழிவுகளை சிவப்பு நிற தொட்டியிலும், வீட்டு கழிவுகள் மின்சாதன கழிவுகளை மஞ்சள் நிற தொட்டியிலும் போட வேண்டும்.
4: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
5: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
6: பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம கேசை ஆளுநி கூட தான் பேச போறோம். அதோட நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்ப நம்ம யாழ்னி கூட பேசிடலாமா? யாழ்னி, உங்களுக்கு ஸ்கூல்ல எந்த மிஸ் ரொம்ப பிடிக்கும்?
7: நாகராணி மேம், பிரியங்கா மேம்.
6: நாகராணி மேம் அண்ட் பிரியங்கா மேம். ஓகே ஓகே. சரி, எனக்காக தமிழ்ல ஒரு திருக்குறள் சொல்றீங்களா?
7: சக்க கசகர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக.
6: சூப்பர். கேட்ட உடனே திருக்குறள் சொல்லிட்டீங்க. சரி, பொருளை நான் சொல்லிடவா? நம்ம வந்து கத்துக்கிறதுக்கு தகுதியான நூல்களை பழுதில்லாம கரெக்டா கத்துக்கணும். அதுக்கப்புறம் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அதை வந்து நம்ம தகுதியான இடத்துல பயன்படுத்தணும். இதுதான் இந்த குறளுக்கான முழுமையான மீனிங். ஓகேவா? சரி, கேசையால் நீங்க தனியா கிளாஸ் எல்லாம் இங்கே போறீங்களா?
7: யோகா கிளாஸ் போறேன்.
6: யோகா கிளாஸ் போறீங்களா? சூப்பர். சரி, அப்ப எனக்காக ஒரு 5 யோகா ஆசனம் சொல்றீங்களா?
7: நின்ற பாதாசனா, கருடாசனா, விஜயாசனா.
6: சூப்பர். அப்ப காம்படிஷன்லாம் போயிருப்பீங்க தானே?
7: கஷ்டமா இருக்கும் தானே எப்படி நீங்க வந்து
6: அதெல்லாம் பிராக்டிஸ் பண்றீங்க?
7: ரொம்ப கடினமா ஆசனம் பண்ணி தான் பிரைஸ் எல்லாம் வாங்க.
6: ஓகே ஓகே, நிஜமா ரொம்ப டஃப்பா தான் இருக்கும். சரி, நீங்க மேட்ச்சுக்கு போகும்போதெல்லாம் என்னென்ன ஆசனம் அடிக்கடி பண்ணுவீங்க?
7: பூர கடுனாசனா, நின்ற பாதாசனா, பிரிஜாசனா, இதெல்லாம் கடினாசனா பண்ணி வாங்க.
6: ஓகே ஓகே. சரி, நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும் போது எனக்கு வந்து

0: எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்குது. நீங்கள் ஒரு நாள் யோகா பண்ணும்போது கண்டிப்பாக என்னை இன்வைட் பண்ணும், நானுமே வந்து பார்ப்பேன் ஓகேவா. அண்ட் அதே மாதிரி இன்னைக்கு நிகழ்ச்சியில் நீங்கள் ரொம்ப சூப்பராக பேசுனீங்க, தேங்க்யூ கேஷயாலினி.
1: தேங்க்யூ.
0: ஓகே வெல்கம். அண்ட் அதோட இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ பாட்டு தான் வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான உணவுகள்லாம் என்னென்ன, அதை எப்படி குழந்தைங்களுக்கு நம்ம பிடிச்ச மாதிரி மாற்றி கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஸ்டேட்யூண்டாக இருங்க சோனா எஃப்எம் 107.8. இப்போ பாட்டு தான் வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க. இப்போ வரக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் ஓட் பண்ணி சொல்லலாம். நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வீக்கெண்டில் டாப் 10 ஷோவில் இடம்பெறும். ஸோ ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணணுமா, உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787 707 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். இப்போ பாட்டை கேட்டுருங்க.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
0: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி கூட இன்னைக்கு நம்ம கூட கேஷயாலினி தான். ரொம்ப சூப்பராக நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ கேஷயாலினி மாதிரியே உங்கள் குழந்தைங்களும் சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சியில் பேசணுமா? அண்ட் அவங்க பயங்கரமாக வாயடிப்பாங்களா, சேட்டை பண்ணுவாங்களா? ஸோ கண்டிப்பாக அவங்க நம்ம நிகழ்ச்சியில் பேசியே ஆகணுமே. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சோனா எஃப்எம்மோட நிலைய என்னான 9787770178 இந்த நம்பருக்கு கால் பண்ணி இல்லை மெசேஜ் பண்ணி சொல்லுங்கள். அவங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம். சரி ஓகே, இப்போ இந்த நேரத்தில் ஒரு தாறுமாறான ரெசிபி தான் நான் உங்களுக்காக சொல்ல காத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ என்ன ரெசிபி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவள் தான் வெறுமனே தாளிச்சாவல் மட்டும் கிடையாது, இதில் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதில் தான் நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்டே கிடைக்க போகுது அப்படின்னு கூட சொல்லலாம். என்னடா இவ்வளோ ஹைப் வைக்கிறாங்களே, அவள் தாளிக்கிறது சாதாரணமான விஷயம் தானே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இப்போ நான் சொல்கிறேன் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான ரெசிபி என்னென்ன அப்படின்றத அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அவள் வந்து 2 கப் எடுத்து தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும். அடுத்ததாக வெங்காயம் 1 பொடி பொடியாக நறுக்கியது. அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் 2 எடுத்துக்கணும். கேரட் 1/2 கப்பு குட்டி குட்டியாக துருவி எடுத்துக்கணும். பட்டாணி 1/4 கப்பு. அடுத்ததாக கடுகு 1/4 டேபிள்ஸ்பூன். உளுத்தம்பருப்பு 1 டேபிள்ஸ்பூன். கடலைப்பருப்பு 1 டேபிள்ஸ்பூன். கருவேப்பிலை கொஞ்சோண்டு, மஞ்சத்தூள் லைட்டாக, எலுமிச்சை சாறு 1 டேபிள்ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன், மல்லி இலை கொஞ்சோண்டு. ஸோ இவ்வளவு தான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்களே. இந்த இடத்துல தான் எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ஸை நம்ம இதில் வேணும்னா சேர்த்துக்கலாம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நிலக்கடலை இருக்கு இல்லையா, அதாவது கல்லக்கொட்டைன்னு நம்ம சொல்லுவோம், அது கூட இதில் நம்ம டேஸ்ட்டுக்காக சேர்த்துக்கலாம். ஸோ எப்படி இந்த டிஷ்ஷை இப்போ மேக் பண்ணோம் அப்படின்னா, அவளை 2-3 தடவை நல்லா கழுவிட்டு 5 நிமிஷம் ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து தாளிச்சிட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிடணும். இப்போ கேரட், பட்டாணி, வேர்க்கடலை இது மூணையுமே அது கூட சேர்த்து 3-4 நிமிஷம் நல்லா வேக விட்டுறணும். அதுக்கப்புறமா லைட்டாக மஞ்சத்தூளும் சேர்த்து இப்போ ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க அவளை அது கூட சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து, அது கூடவே எலுமிச்சை சாறு 2 டேபிள்ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையுமே சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி 4 நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே வேக விட்டுறணும். இப்போ சூப்பரான அவள் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக இதில் டெக்கரேஷனுக்காக லைட்டாக அப்படியே கொத்தமல்லி இலையை மேலே தூவி இறக்குனா பக்காவான அவள் ரெடி ஆகிடும். ஸோ எப்பயுமே அவளை வந்து வெறும் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு தான் தாளிப்போம். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேரட்டு, பட்டாணி இந்த மாதிரி ஃபைபரில் அதிகமாக இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இதில் இருக்கு இல்லையா. ஸோ கண்டிப்பாக குழந்தைங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க, அண்ட் ஹெல்த் பெனிஃபிட்டும் அவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். இது கூட பேர் பண்ணுறதுக்கு சட்னி, அதாவது தேங்காய் சட்னிலாம் ஒரு செம்ம காம்பினேஷனாக இருக்கும். ஏன்னா வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிரும். ஸோ சட்னி அவள் வந்து ஒரு பர்ஃபெக்டான காம்பினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பேக் டு பேக்கில் பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி கூட.

0: மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
2: நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி இசக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரிணி என் கூட இன்னைக்கு நம்ம கூட கேசயாலினி தான். ரொம்ப சூப்பராக நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ கேசயாலினி மாதிரியே உங்கள் குழந்தைங்களும் ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சியில் பேசணுமா? கண்டிப்பாக பேசலாம். எப்படின்னா சோனா எஃப்எம்மோட நிலையை என்னான 9787770178 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ சொல்லுங்கள், அவங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம். சரி ஓகே. இப்போ இந்த நேரத்தில் நம்ம கூட எப்பயுமே ஒரு ஸ்கூல் டீச்சர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா ஸ்கூல் டீச்சர் ஜயா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்கக்கிட்ட குழந்தைங்களுக்கு இந்த எக்ஸாம் ஃபியர்லாம் ஏற்படும் இல்லையா, அதை எப்படி போக்குறது அப்படின்றத பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், இந்த எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னாலே குழந்தைங்களுக்கு ஒரு பதட்டம் ஏற்பட்டுரும். ஸோ நல்லா படிச்சிருந்தாலுமே எக்ஸாமுக்கு உள்ளார போகும்போது அந்த ஒரு பதட்டமும் பயமும் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ஏற்படும். இதை தவிர்க்கிறதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் சொல்லுங்கள் மேம்.
3: முதல்ல டென்ஷன் ஆகக்கூடாதுன்ற மைண்டு வந்து ரொம்ப ஃப்ரீயாக வச்சுக்கணும். மாணவர்கள் பொறுத்தவரைக்கும் பயம் அதுதான் மெயினாக அவங்க படித்ததையும் மறந்து. இப்போ நமக்கே ஒரு எக்ஸாம்னு சொன்னால் ஒரு டென்ஷன் ஆகிடுச்சு. ஸோ ஃபியர் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஹவு டு பிளான். மேபி ஒரு ஷார்ட் பிளான், ஒரு டே பிளானாக இருக்கலாம், மந்த் பிளானாக இருக்கலாம், வீக் பிளானாக இருக்கலாம், அக்கார்டிங் டு தி எக்ஸாம். நம்ம அந்த பிளான் வந்து நம்ம ஷெடியூல் பண்ணி கொடுக்கணும். இல்லை ஒன்று நாமளே கொடுக்கலாம், அல்லது ஸ்டூடெண்ட்ஸ் உடைய இதோட மிஸ் இன்னைக்கு படிக்கலாமா, இப்போ படிக்கலாமா, ஃபஸ்ட்டு பெரிய கொஸ்டின் படிக்கலாம், அதாவது ஸ்டைலே வேறு. சப்ஜெக்டையும் செலக்ட் பண்ணுறதுலேயும் ஒன்று இருக்கணும். ஷார்ட் கொஸ்டினா, டூ மார்க் கொஸ்டினா, ஃபைவ் மார்க், அந்த மாதிரியும் நம்ம டே பிளானில் கூட மாற்றிக்கலாம். அதாவது பிள்ளைகளுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு பிளான் பண்ணி கொடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னாக்கா எதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின் அப்படிங்கிறத அந்த பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக்கலாம். அடுத்தது ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் அப்படின்னு ஒரு சொல்லி கொடுப்போம். அடுத்து ரெகுலராக திருப்பி திருப்பி நம்ம சில கொஸ்டின்ஸ் நம்ம அப்சர்வ் பண்ணியிருப்போம். அதாவது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான், ரெகுலராக இப்படி கேட்பான், அப்படி கேட்பான், மாற்றி கேட்பான், எந்த ஸ்டைலில் கேட்டாலும் இது ஆன்சர் பண்ணுற மாதிரி அப்படிங்கிற ஸ்டைல் இருக்கும். ஒரு சில கொஸ்டின்ஸை மாற்றி கேட்டோம்னா பிள்ளைகளுக்கு புக்கில் இல்லை அப்படின்னு நினச்சிருவாங்க. அதனால் இந்த ஒரு கொஸ்டின் இருந்தால் இந்த மாதிரியும் கேட்கலாம், அப்படின்னு கேட்கலாம். அதேமாதிரி ஒரு பெரிய கொஸ்டின் நல்லா படிச்சுட்டாங்க, அதுலேருந்து எப்படி ஷார்ட் கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணலாம், எப்படி ஒன் மார்க் கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த டெக்னிக்கெல்லாம் நம்ம கொஞ்சம் குழுவாக சொல்லி கொடுத்துருங்க.
2: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம். இந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இந்த எக்ஸாம் மேலே இருக்க பயம் வந்து டக்குன்னு போயிடும். அது வந்து விலகிடுச்சு அப்படின்னாலே எக்ஸாமை பர்ஃபெக்டாக எழுத ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை என்னஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி மேம். தொடர்ச்சியாக இப்போ நான் ஒரு விஷயம் தான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எந்த அளவுக்கு குழந்தைங்களோட ஆரோக்கியத்தில் முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, எந்த அளவுக்கு குழந்தைங்களோட படிப்பில் முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, அதே அளவுக்கு அவங்களோட பாதுகாப்புலையும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதுக்கு முதல் விஷயமா நம்ம என்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேரண்ட்ஸோட ஃபோன் நம்பர் தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு தெரியப்படுத்தணும். அப்படி இல்லையா நம்ம தெரிய வைக்கணும் பேரண்ட்ஸோட ஃபோன் நம்பர் இதுதான் அப்படிங்கிறத மனப்பாடமாக அவங்கள சொல்ல வைக்கணும். அண்ட் அது மட்டுமே இல்லாமல் எந்த ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னாலும் குழந்தைங்க ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ்கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்ற ஒரு பழக்கத்தை நம்ம உண்டு பண்ணணும். இந்த ஒரு விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பேக் டு பேக்கில் சூப்பரான பாட்டை தொடர்ந்து நான் இங்கேருந்து டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரிணி என் கூட. பாபா மக்களே,
4: வயசுலேருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல சூப்பரா இருப்பீங்க நினைக்கிறேன். நம்மளோட இந்தியாவோட தேசிய விலங்கான புலிய பாதுகாக்கக்கூடிய நோக்கத்தோடையும் புலிகளோட முக்கியத்துவம் மற்றும் அதோட வாழ்விடங்களை பத்தி விழிப்புணர்வை மக்கள் கிட்ட ஏற்படுத்துற வகையில வருஷம் July 29 அதாவது இன்னைக்கு சர்வதேச புலிகள் தினம் உலகம் முழுசும் அனுசரிக்கப்படுதுங்க. இந்த சிறப்பு நாளை முன்னிட்டு நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சி சிறப்பு நிகழ்ச்சியா இருக்க போது. சிறப்பு நிகழ்ச்சி அப்படின்னாலே சிறப்பு விருந்தினர் இருப்பாங்க இல்லையா? அப்படி இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா, தன்னோட கேமரா வழியா இயற்கையையும் வன விலங்குகளையும் உலகத்துக்கு அழகா அறிமுகப்படுத்தி வரக்கூடிய புகழ்பெற்ற வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர் திருமதி ராதிகா.

0: சாமி அவர்கள் தாங்க இருக்காங்க. புலிகள், பறவைகள், காடுகள் மற்றும் பல வனவிலங்குகளை உலகத்துக்கு 24 ஆண்டுகளா களத்துல பயணம் செஞ்சு இயற்கை பாதுகாப்போட அவசியத்தை தன்னோட புகைப்படங்கள் மூலமா மக்கள் கிட்ட கொண்டுட்டு போறாங்க. மேம், சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி சார்பா உங்களை அன்போட வரவேற்கிறேன் மேம். வணக்கம் மேம்.
1: வணக்கம்.
0: இந்த டேல உங்க கூட பேசுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியா.

0: வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபி வந்து ஒரு 2002 முதன் முதலா நான் வந்து ஒரு பறவைகள் சரணாலயம் போயிருந்தேன், பரத்பூர்னு சொல்லிட்டு டெல்லி பக்கத்துல இருக்கு. அங்க போகும்போது முதல்ல நேர்ல பறவைகள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு ஆர்வம் வந்தது, இதை புகைப்படம் பிடிக்கணும்னு சொல்லிட்டு நான் டெல்லியில இருந்தேன். அதுக்கப்புறம் வேற என்ன பண்ண பார்க்கும்போது டெல்லி சுத்தி டைகர் ரிசர்வ் சொல்லுவோம், கந்தம்பூர் டைகர், கார்பெட் நேஷனல் பார்க், இந்த மாதிரி டைகர் ரிசர்வ்ல இருந்ததுனால அங்க நான் போக ஆரம்பிச்சேன். அந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்த பிறகு அது என்ன சொல்றது, விலங்குகள் விட எனக்கு ரொம்ப காடும் காட்டீரும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஆனால் படித்தது வந்து நான் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் MBA படித்த இது, இது ஆர்வமா ஆரம்பிச்சது தான் ஒரு 23 மேல ஆயிடுச்சு, திரும்பி பார்க்கவே இல்லை இந்த துறையில வந்து.
1: சூப்பர் மேம், சுமாரா 23 வந்துட்டு இந்த வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபில பயணிக்கிறதா சொன்னீங்க, கண்டிப்பா புலிகளை நீங்க நேர்ல பார்த்திருப்பீங்க, புலிகளை நீங்க நேர்ல பார்த்த முதல் அனுபவம் எப்படி இருந்தது மேம்?
0: அது மறக்க முடியாத அனுபவம். முதலா வந்து கானா டைகர் ரிசர்வ் சொல்லிட்டு மத்திய பிரதேசத்துல நான் டைகர் பார்த்தேன். கார்பெட்ல போயிருந்தா கூட, கார்பெட் நேஷனல் பார்க் போயிருந்தா கூட அது பெரிய காடு. ஸோ எனக்கு 2 போயும் அங்கே நான் என்னால் டைகர் பார்க்க முடியலை. முதல் முதல்ல வந்து கானா நேஷனல் பார்க் மத்திய பிரதேசத்தில் இருக்கு, அங்கே போகும்போது ஒரு முதல் நாளெல்லாம் போய் பார்த்துக்கிட்டே இருக்கும். காடில் என்னன்னா ரூட்ஸ் இருக்கும், அதாவது வழிகள் இருக்கும், வழித்தடங்கள் வச்சிருப்பாங்க, அது நம்பர் போட்டு வச்சிருப்பாங்க. ஆனால் பெரிய காடுங்கிறதா டைகர்ஸ் உள்ளே இருக்கும், நமக்கு தெரியாது, நம்ம வண்டியில் ஒரு அந்த ரூட்டில் தான் போவோம், அங்கே வெளியே வந்தால் தான் நம்ம பார்க்க முடியும். அப்படி பண்ணும்போது ஒரு எப்படி நமக்கு தெரியும் புள்ளிகள் டைகர்ஸ் இருக்குன்னு எப்படி தெரியும்னா, அலாரம் கால்ஸ் வரும், அங்கேருந்து மங்கி சவுண்ட் வரும், மான்கள் வேற சவுண்ட் தருவாங்க, அலாரம் கால்ஸ் சொல்லுவோம். ஸோ அதை பார்த்துதான் சரி இங்கே வந்து டைகரோட நடமாட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அங்கே போய் காத்திருக்கணும். ஸோ அப்போ இருக்கும்போது டைகர் வர சான்ஸ் இருக்கு. ஸோ இது மாதிரி ஒரு காட்டுக்குள்ளே போகும்போது உள்ள மான்கள் எல்லாம் ஒரு அலாரம் கால் தந்தது, காத்துட்டு இருந்தோம். ஆனால் முன்னாடி பார்த்தோன்னா முன்னாடி வரவே இல்லை, திடீர்னு பின்னாடி பார்த்தாச்சுன்னா என்னோட வண்டிக்கு பின்னாலேயே டைகர் நான் ஒன்று சுதருக்குள்ளே உட்கார்ந்துருந்தது. ஸோ அது கொஞ்ச நேரம் கழிச்சு அது எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சது. ஸோ அந்த காட்சி வந்து நம்ம படங்கள் எவ்வளவுதான் பார்த்துருந்தாலும் ஒரு டாக்குமெண்ட்ரிலையும் டைகர் பார்த்தோம், நேரில் பார்க்கறது வந்து ஒரு மறக்க முடியாத அனுபவம். அவ்வளோ ஒரு மெஜஸ்டிக், கண்ணு பார்க்கும்போது அழகு, அந்த அழகை வந்து நம்ம எந்த போட்டோகிராஃபுமே அது ஜஸ்டிஃபை பண்ண முடியாதுன்னு சொல்லுவோம். நேரில் பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ மெஜஸ்டிக்கான அனுபவம்னு சொல்லுவோம்.
1: கண்டிப்பாக மேம், எனக்குமே புலிகளை நேரில் பார்க்கணும்னு ஆசை தான், அதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக போய் பார்ப்பேன். உங்களோட புலிகளை பார்த்த முதல் அனுபவத்தை ரொம்ப அருமையாக பகிர்ந்துக்கிட்டீங்க மேம், தொடர்ந்து இதே மாதிரி நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு அவளோட இருக்கேன். அதுக்கு முன்னாடி நேர்களே உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சர்வதேச புலிகள் தினத்தை முன்னிட்டு மலையோரம் வீசும் காற்று சிறப்பு நிகழ்ச்சி தாங்க கேட்டுட்ருக்கீங்க, பாடலை கேட்டுட்டு வாங்க தொடர்ந்து பேசலாம்.

0: விக்கி, எங்க சித்தப்பாக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்ல.
1: பிரீத்தி, நம்ம ஆத்தூர் செல்லியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படின்ற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆன்ரோட் ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட், டிடிசிபி ரேர அப்ரூவ்டு பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ஈசி இஎம்ஐ வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் பெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் பெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட்ட புக் பண்ணிக்கலாம். இந்த ஆன்ரோட் ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். சேலம் திருமணி முத்தாறு. சேலம் உருவாகிறதுக்கு ஒரு அடிப்படையான காரணமாக இந்த ஆறு இருந்திருக்கிறது. ஏன்னா பல்வேறு நாகரிகங்களும் ஆற்றங்கரையில் தான் உருவாகி இருக்கு. அதனால ஆற்றங்கரை நாகரிகம் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். சேலத்தினுடைய அந்த உருவாக்கத்துல இந்த நதிக்கு ஒரு முக்கியமான பங்கு இருந்தது. அது ஒரு சின்ன கிராமமாக இருந்து அது டவுனாக மாறி ஒரு சிட்டியாக மாறி இன்னைக்கு ஒரு பெரிய மாநகரமாக உருவெடுத்திருக்கிறது அப்படின்னு சொன்னா, அதனுடைய கடந்து வந்த பாதையில இந்த நதி தான் அதுக்கு வந்து முக்கியமான, அதாவது இந்த நதியை நம்பிதான் அந்த நதியினுடைய கரையில மக்கள் குடியேறினாங்க, விவசாயம் பண்ணாங்க, இந்த தண்ணி எடுத்து அவங்க பயன்படுத்தினாங்க, அதனால சுகமாக வாழ்ந்தாங்க, அதனால அந்த ஊர் பெருகியது. இந்த ஊர் பெருக பெருக வளர்ச்சிகள் வளர வளர இவர்களுடைய இந்த முன்னேற்றத்துக்கு இந்த நதி வந்து ஒரு பலி ஆயிடுச்சு. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலிருந்து தொடர்ந்து வரும்போது பல்வேறு விதமான கழிவுகளையும் அந்த நதியில நம்ம திருப்பி விட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அந்த தொழிற்சாலை கழிவுகள், வீட்டு கழிவுகள், பல்வேறு விதமான கழிவுகளையும் இந்த நதியில நம்ம கலக்க விடுறதுனால இந்த நதி வந்து தன்னுடைய புனிதத்தை கெடுத்து இன்னைக்கு வந்து அது ஒரு சாக்கடையா போயிட்டு இருக்கு. இது வந்து மணிமுத்தா நதி, வீரமணி முத்தாறு, சேலம் ஆறு, பாபநாச நதி, பஞ்சாட்சர நதி அப்படின்னு இதுக்கெல்லாம் பல பேர்கள் இருந்தது. இது வந்து பாபநாச நதினு சொல்றது என்னன்னு சொன்னா, இதுல வந்து பஞ்சாட்சர நதி அப்படின்னு இந்த ரெண்டு பேர்களையும் நம்ம வந்து இப்ப நம்ம எடுத்துக்கணும். பஞ்சாட்சரம் அப்படின்னு சொன்னா ஐந்து திருத்தலங்கள் அப்படின்ற ஒரு கோயில். இதனுடைய இந்த நதியினுடைய தீரத்துல ஐந்து கோயில்கள் இருந்தது அப்படின்றதும், இந்த ஐந்து கோயில்களில் நீங்கள் இறைவனை வழிபட்டு இந்த நதியில குளிச்சு இறைவனை வழிபடும் பொழுது உங்களுடைய பாவங்கள் நீங்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் மக்கள் மத்தியில இருந்தது. அதனால இந்த நதிக்கு பாபநாச நதினு பேரு. இப்படி இந்த நதியின் ஓரத்திலேயே பயணித்து ஐந்து கோயில்களையும் ஒரு நாள் அவர் வந்து தரிசித்தால் அவர் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி அவருக்கு வந்து மோட்சம் கிடைக்கும், நித்திய இன்பம் கிடைக்கும், பேரின்பம் கிடைக்கும், அவருடைய பாவங்கள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில இருந்திருக்கிறது. நன்றி, வணக்கம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு. நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போர்டினா கமிட்டியிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.

0: உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்குது. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்துல இருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம் தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சர்வதேச புலிகள் தினத்தை முன்னிட்டு மலையோரம் வீசும் காற்று சிறப்பு நிகழ்ச்சி தாங்க கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க தருண் பேசிட்டு இருக்கேன். நம்ம கூடவே சிறப்பு விருந்தினர் வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர் திருமதி ராதிகா ராமசாமி அவர்களுமே இருக்காங்க. மேம், இப்போ சாதாரண விலங்கா இருந்தாலோ இல்ல பறவைகளா இருந்தாலோ ஈஸியா போயிட்டு புகைப்படம் எடுத்துடலாம், சத்தம் போடாம எடுக்கணும் பறவைகள் பக்கத்துல போனா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த புலிகளை புகைப்படம் எடுக்கும் போது எந்த அளவுக்கு திட்டமிட்டு பொறுமையா எடுக்கணும் மேம்?
4: கண்டிப்பா, புலிகள் வந்து நம்ம எங்க டைகர்ஸ் எங்க பாக்கணும்னா நேஷனல் ரிசர்வ் சொன்னோம் இல்லையா, தந்தம்போர், காஜிரங்கா, இது மாதிரி நேஷனல் பார்க்ல தான் நம்ம போக முடியும். அங்க போறதுக்கு நம்ம முதலே அனுமதி வாங்கணும். ரந்தம்பூர் வந்து 3 மாசத்துக்கு முன்னாடி அந்த சஃபாரி சொல்லுவோம். காலையில போயிட்டு 6 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் உள்ள இருக்கணும்னா ஒரு சஃபாரி சொல்லுவோம். அதுக்கு வந்து நம்ம தொழில் முறையாக போறதா இருந்தாலும் டூரிஸ்டா போறதா இருந்தாலுமே நமக்கு சஃபாரி புக் பண்ணணும். இப்போ ரந்தம்பூர் எல்லாம் 3 மாசத்துக்கு முன்னாடியே நீங்க புக்கிங் பண்ணணும். இப்போ நான் ஜனவரியில போறேன், ஆனா நவம்பர்லயே நாங்க புக்கிங் பண்ணணும். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்னன்னா, சீசன்ஸ் வந்து இப்போ மான்சூன் தான் மூடி இருக்கும். மழை இந்த மழை காலத்துல பார்க்ஸ் மூடி போக முடியாது. அப்ப மழை காலத்துக்கு அப்புறம் போவோம்னா அந்த அந்த சமயத்துல உள்ள தண்ணி நிறைய நீர்நிலை இருக்கும் போது கொஞ்சம் சைட்டிங் குறைச்சலா இருக்கும், வெளியே வராது, புதர்ல இருந்தெல்லாம் வெளியே வராதுன்னு சொல்லுவோம். ஸோ சம்மர் வந்து நல்ல டைம், நிறைய டைகர்ஸ் பார்க்க சான்ஸ். ஏன்னா தண்ணி குடிக்க வரும், நீர்நிலைகள் பக்கத்துல போய் நம்ம வெயிட் பண்ணா டைகர் பார்க்க ரொம்ப சான்ஸ் ரொம்ப நிறைய அதிகம்னு சொல்லுவோம். ஒரு 3 மாசம் முன்னாடியே நம்ம பிளான் பண்ணிடணும். அதுவும் இல்லாம அக்டோபர் மாசம் வந்து பார்க் ஓபன் ஆகும். அப்ப வந்து நம்ம அங்க இருக்கிறவங்கிட்ட பார்க்க அவங்ககிட்ட கேட்டுப்போம். இப்ப வந்து அத உள்ள டைகரோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்கு, புதுசா ஏதாவது குட்டியெல்லாம் போட்டிருக்கா, ஏன்னா குட்டியில் இருந்தாச்சுன்னா நிறைய ஆக்டிவிட்டி இருக்கும், நிறைய டைகர்ஸ பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் நம்ம அப்பப்ப கேதர் பண்ணிட்டே இருந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி எங்க போகணும். சம்மர்லயும் பண்ணலாம், ஈவன் மழைக்காலத்துல கூட கபினியெல்லாம் போகலாம். சில பார்க்கு ஓப்பன் ஆயிருக்கும் மழை மான்சூன்ல கூட, அந்த மாதிரி பிளான் பண்ணி போனா போகணும். பட் போட்டோ எடுக்கன்னா வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபியே வந்து ரொம்ப பொறுமை வேணும். ஏன்னா இங்க சப்ஜெக்ட் வந்து நமக்கு நாம என்னன்னு ஆர்டர் பண்ண முடியாது. நீங்க இப்படி இருங்க அப்படிங்கன்னு சொல்லி ஆர்டர் பண்ண முடியாது. ஸோ அவங்களோட மூடுக்கு ஏத்த மாதிரிதான் நாம வெயிட் பண்ணி பண்ணணும். கண்டிப்பா பிளான் பண்ணி உள்ள போன பிறகு, காலையில நம்ம டைகர் சஃபாரிக்கு போன பிறகு முதல்ல பார்ப்போம், நீர்நிலைகளை பார்ப்போம், இங்கே டைகர்ஸ் வந்திருக்கா, தண்ணி குடிக்க வந்திருக்கான்னு சொல்லிட்டு பார்த்து மார்க்கன்னு சொல்லுவோம். அதோட வலி காலோட தடம் இருக்கும், அதை பார்த்துதான் இந்த பக்கம் புலி வந்திருக்கு, டைகர் வந்திருக்கு, ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம காத்திருக்கணும். அப்ப அலாரம் கால்ஸ் வரணும். எங்க அலாரம் கால்ஸ் வந்தவுடனே அங்க போய் ஜீப் போய் நிற்போம். சில சமயம் வந்து வந்தவுடனே வெளியே வந்துடும் பார்க்கலாம். சில சமயம் 2-3 மணி நேரம் கூட நாங்கள் காத்திருக்கோம் காத்திருப்போம். சில சமயம் வரவே வராது, உள்ளேயே கூட சத்தம் கேட்டுட்டே இருக்கும், வெளியே வராது. ரொம்ப பொறுமை தேவை அந்த சமயத்துல.
3: ஓகே மேம், அப்ப இதுல வந்துட்டு சவாலான விஷயம் அப்படின்னா நம்ம காத்திருக்கிறது மட்டும்தான்.
4: கண்டிப்பா வைல்ட் லைஃப் புகைப்படம் எடுக்கிறதுக்கே நீங்க ரொம்ப பொறுமை தேவைப்படணும். அதை இயற்கையை ரசிக்கிறவங்களா இருக்கணும். ஏன்னா காட்டுக்குள்ள ஒண்ணுமே அப்ப இருக்காது. ஸோ மரங்களையும் பறவைகளையும் இந்த இயற்கை காட்சிகளையும் நீங்க ரசிக்கக்கூடியவரா இருக்கணும். அப்பதான் ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரம் பொறுமையா வண்டியிலே உட்கார்ந்துருக்கணும். காட்டுல நம்ம ரூல்ஸ் வந்து இறங்கக்கூடாது, வண்டியை விட்டு இறங்கக்கூடாது.
3: நீங்க சொல்லும் போதே நான் கற்பனைக்கு போயிட்டேன் மேம், புலிகளை எப்படி பார்க்கணும் அப்படின்னு எல்லாம் ரொம்ப அருமையா சொன்னீங்க மேம். இன்னும் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு அவளோட இருக்கேன். அது மட்டும் இல்லாம நேர்களே உங்களுக்கான இனிமையான பாடல் வந்தாச்சு, தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சர்வதேச புலிகள் தினத்தை முன்னிட்டு மலையோரம் வீசும் காற்று சிறப்பு நிகழ்ச்சி தாங்க கேட்டுட்டு இருக்கீங்க. பாடலை கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப் ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும் சாமே.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமே? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்டா தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.
3: உடல் ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு

0: சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் முக்கியம். குப்பையில்லா தூய்மையான இந்தியாவை உருவாக்குவோம், சுகாதாரமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சர்வதேச புலிகள் தினத்தை முன்னிட்டு மலையோரம் வீசும் காற்று சிறப்பு நிகழ்ச்சி தாங்க கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க தருண் பேசிட்டு இருக்கேன். நம்ம கூடவே சிறப்பு விருந்தினர் வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர் திருமதி ராதிகா ராமசாமி அவர்களுமே இருக்காங்க. மேம், நீங்க புலிகளை நேர்லயுமே பார்த்துருக்கீங்க. இந்தியால புலிகளோட தற்போதைய நிலை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க மேம்?
4: நம்ம இந்தியால வந்து 1973 ப்ராஜெக்ட் டைகர்னு ஆரம்பிச்சாங்க. ஏன்னா டைகர்ஸ் அப்ப நிறைய இருந்தது, பட் ஆங்கிலேயர் வந்து அதெல்லாம் இந்த வேட்டையாடுதல் சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஹாபியா இருந்ததெல்லாம் நிறைய புலிகள் போயிட்டு டைகர்ஸ் எல்லாம் என்டேஜர்ட் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் பாதுகாக்கன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து இப்போ வரைக்கும் ஒரு 53 புலிகள் சரணாலயம் ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ அது மூலமா அதோட எண்ணிக்கை கூடி இருக்கு. கொஞ்சம் முதல்ல இருந்ததை விட நான் ஆரம்பிக்கும் போதெல்லாம் ஒரு 2010 பண்ணும்போது ஒரு 2000 அந்த மாதிரி தான் டைகர்ஸ் இருந்தது அப்ப எண்ணிக்கை. பட் இப்ப லேட்டஸ்டா 2022 எடுத்த சென்சஸ் படி என்னன்னா ஒரு 3,600 சொல்லலாம், 3,682 டென்டேட்டிவா சொல்றேன், நான் பொதுவா சொல்றேன் ஒரு 4,000 வரைக்கும் இப்ப இருக்கலாம் எண்ணிக்கையில் இருக்கு. உலகத்திலேயே நிறைய டைகர்ஸ் இருக்கிற நாடு நம்ம நாடு தான், அது பெருமைப்படலாம். ஆனா இன்னமுமே அவங்க வந்து போஸ்டிங் பண்றாங்க, டைகரோட பல்ல இருந்து தோல்ல இருந்து எல்லாமே ரொம்ப விலை மதிக்க முடியாது. நிறைய பேர் வந்து எல்லா காடுகளையும் நம்ம பாதுகாத்திருந்தாலும் சில காடுகள்ல இன்னும் ஒரு பாதுகாப்பு நிறைய தேவைப்படுது. டைகர் போஸ்டிங் இப்ப ஆயிட்டு இருக்கு. அது இல்லாம நம்ம காடுகளையும் ஆக்கிரமிப்பு பண்றோம், அதாவது திட்டங்கள் சொல்லிட்டு புது திட்டங்கள் சொல்லிட்டுன்னு சொல்லிட்டு காடுகளையும் நம்ம ஹேபிடேட் லாஸ் நிறைய ஆகுது. ஸோ அதனால கொஞ்சம் கவலைப்பட வேண்டியதுதான். பட் கவர்மெண்ட் பண்றாங்க, பண்ணிட்டு தான் இருக்காங்க. சில இடங்கள்ல வந்து தடோபான் வந்து நிறைய எண்ணிக்கை ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ வந்து அவங்க அந்த காட்டை விட்டு வெளியே மக்கள் இருக்கிற இடத்துக்கும் பஃபர் ஏரியா சொல்லுவோம், ஸோ அங்கேயும் அவங்க ஏரியா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டைகருக்கு வந்து ஒரு டைகருக்கு 1 கிலோமீட்டர் அளவுல ஏரியா தேவைப்படும். ஸோ அதுக்கு நிறைய பெரிய காடு தேவைப்படுது. அதுக்கேற்ற மாதிரி இல்லாம நம்ம நிறைய வந்து என்க்ரோச்மெண்ட்டும் பண்ண ஆரம்பிச்சாச்சு. பட் முதல்ல பார்க்கும்போது இப்ப நல்லா தான் இருக்கு, பட் ஸ்டில் இன்னும் நிறைய ஒரு பாதுகாப்பு தேவை.
3: கண்டிப்பா மேம். மேம், இப்போ காடுகளை பாதுகாக்கிறதும் புலிகளை பாதுகாக்கிறதும் ஒன்னோட ஒண்ணு எந்த அளவுக்கு தொடர்புடையதா இருக்கு மேம்?
4: நல்ல கேள்வி கேட்டீங்க தருண். காடுகள்ல தானே டைகர் புலி இருக்கு, கரெக்டா? இப்ப நம்மளோட இந்தியால வந்து ஒரு 70% ஆறுகள் வந்து இந்த நேஷனல் பார்க் வழியா தான் வருது உள்ள.
5: ஓகே.
4: ஸோ நல்ல மழை வர்றதுக்கு மரங்கள் தேவை, ஒரு ஹெல்த்தி ஃபாரஸ்ட் தேவை. அதுவும் இல்லாம இந்த உணவு சங்கிலியில வந்து கிராஸ் இருந்தா தான் அதை சாப்பிடுறதுக்கு மான் வரும், மான் இருந்தா தான் டைகரோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும், கரெக்டா? ஸோ அந்த உணவு சங்கிலியை சமன்படுத்துறதுக்கு ஒரு ஹெல்த்தி நல்ல ஒரு காடு தேவைப்படுது. அதனாலதான் காடுகளை பாதுகாக்கணும்னு சொல்லுது. இது புலிகளுக்காக மட்டுமே இல்ல, நமக்கும் நம்மளோட ஹியூமன்காகவும் தான் சொல்றேன். மழை வேணும்னா மரங்கள் வேணும் இல்லையா, மரங்கள் வெட்ட வெட்ட மழையெல்லாம் குறையுதுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ காடுகள்ல இருந்து சுத்தமான காத்து, நீங்க ஒரு 60% மேல அங்க இருக்கிற மூலியில இருந்தா மருந்து எல்லாம் தயாரிக்கிறோம். அது இல்லாம வீடு கட்டுறதுக்கும் மரங்கள் அங்கிருந்தான் வருது, பியூர் காத்து எல்லாமே நம்ம வந்து ஒரு நம்மளோட ஹியூமன் வந்து காடுகளை நம்பி இருக்கோம். ஸோ அதனாலதான் புலிகளை பாதுகாத்தாச்சுன்னா காடுகள் ஆட்டோமேட்டிக்கா பாதுகாக்கணும்னு சொல்றோம். நம்ம நம்மளை நம்பி இருக்கோம், அதெல்லாம் சேஃப் ஃபாரஸ்ட்னு சொல்றோம். ஹெல்த்தி ஃபாரஸ்ட் வந்து புலிகளுக்கும் ஒரு பாதுகாப்பா இருக்கும். அது வந்து என்னன்னா புலிகளை நீங்க பாதுகாக்கன்னு சொல்லாம ஃபாரஸ்ட் சேவ் பண்ணுங்கன்னு சொல்றோம், சேவ் ட்ரீஸ் எல்லாம், அதுதான் நம்ம கேம்பெயின் பண்றோம்.
3: சூப்பர் மேம், ரொம்ப அருமையா சொன்னீங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். அதுக்கு முன்னாடி நேயர்களே, உங்களுக்கான பாடல் வந்தாச்சு. தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சர்வதேச புலிகள் தினத்தை முன்னிட்டு மலையோரம் வீசும் காற்று சிறப்பு நிகழ்ச்சி தாங்க. பாடலை கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சர்வதேச புலிகள் தினத்தை முன்னிட்டு மலையோரம் வீசும் காற்று சிறப்பு நிகழ்ச்சி தாங்க கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க தருண் பேசிட்டு இருக்கேன். நம்ம கூடவே சிறப்பு விருந்தினர் வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர் திருமதி ராதிகா ராமசாமி அவர்களுமே இருக்காங்க. மேம், இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில காலநிலை வேகமா மாற்றம் அடைஞ்சிட்டு வருது. மேம், இந்த காலநிலை மாற்றம் மற்றும் மனிதனோட ஆக்கிரமிப்பு புலிகளோட வாழ்விடத்தை எந்த அளவுக்கு பாதிக்குதுங்க மேம்?
2: கண்டிப்பா இதோட பாதிப்பு வந்து புலிகளோட பாப்புலேஷனை பாதிக்கு. இப்போதைக்கு இல்ல, பட் இனிமே இது இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்சஸ் கண்டினியூ ஆச்சுன்னா எப்படி ஆகும்னா, மழை இல்ல இல்லைன்னா கண்டிப்பா வந்து அங்க மான்களுக்கு சாப்பாடு இல்லைன்னா அது வந்து வெளியே போக ஆரம்பிக்கும். அப்ப டைகரோட பாப்புலேஷன் குறைஞ்சிடும், இடம் குறைஞ்சிடும், இடம் இல்லைன்னு சொல்லி குறைஞ்சிடும். உதாரணத்துக்கு நம்ம சுந்தர்பன் சொல்லுவோம், அது வந்து மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இன் வெஸ்ட் பெங்கால இருக்கு. இப்ப நிறைய கிளைமேட் சேஞ்சஸ்னால சீ லெவல் வரை இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? அப்ப அதோட இடமே வந்து ஹேபிடேட் லாஸ் சொல்லுவோம். ஹேபிடேட் லாஸ் ஆயாச்சுன்னா அப்ப இடம் புரிஞ்சிடும். டைகர் இருக்க வேண்டிய இடம் வந்து குறைஞ்சு போயாச்சுன்னா அதோட இனப்பெருக்கமும் கொஞ்சம் குறைஞ்சிடும், அதோட பாப்புலேஷனும் குறைஞ்சிடும். நிறையவே நம்மளோட கிளைமேட் சேஞ்ச் வந்து எஃபெக்ட் ஆகும் இருக்கு. பட் அனிமல் ஹியூமன் இன்ட்ராக்ஷன் என்ன கான்ஃப்ளிக்ட் எங்கே வருதுன்னா, இப்ப நான் சொன்ன தடப மாதிரி இடங்கள்ல வந்து அது சின்ன ஃபாரஸ்ட், ஸோ பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆனதுனால இந்த டைகர்ஸ் வந்து பஃபர் ஜோனுக்கு வெளியே வர்றாங்க. அப்ப நாம ஆட்களும் வீடு கட்டியிருக்காங்க, வீடு என்க்ளோஸ்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமா போய் காட்டு பக்கத்திலேயே போய் நம்ம வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டோம். டைகருக்கு இடம் இல்லை, வெளியே வர்றாங்க, அவங்க மாடு ஆடு எல்லாமே டைகர் சாப்பிட ஆரம்பிச்சிருது. சம்டைம்ஸ் உள்ள வந்து அது எடுத்துட்டு போயிடுது சாப்பிடுது. அப்போ வந்து இவங்களுக்கு நம்மளோட வாழ்வாதாரத்தை வந்து புலி கொண்டுச்சேன்னு சொல்லிட்டு புலி அழிக்க போயிடுறாங்க. அந்த கான்ஃப்ளிக்ட் இன்னும் நிறைய இடங்கள்ல நடந்துட்டு தான் இருக்கு. கவர்மெண்ட் ஏதாவது இந்த மாதிரி ஆச்சுன்னா அதுக்கு பைசாவும் தர்றாங்க. பட்டியல இருந்து இந்த மாதிரி ஹேபிடேட் லாஸ் இடம் இல்லைன்னா அது ஆட்டு ஊருக்குள்ள வந்துருது, ஆடு மாடெல்லாம் இது பண்ண ஆரம்பிச்சிருது. சில இடங்கள்ல அது மாதிரி நடந்துட்டு இருக்கு. ஆனா மெயின் அனிமல் கான்ஃப்ளிக்ட் நடந்துட்டு தான்.
1: ஓகே மேம், இப்போ இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தை பாதுகாக்கணும் அப்படின்னாலுமே ஒரு விழிப்புணர்வு அப்படின்றது தேவைப்படும் மேம். இந்த வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபினால பாதுகாப்பான ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியுமா மேம்?
2: கண்டிப்பா. அதாவது நம்ம இப்ப இதுவே ஒரு கடந்த 10 வருடங்களா சேஃப் டைகர் சொல்லிட்டு கேம்பெயின் வந்தது. ஓகேவா? அப்கோர்ஸ் நமக்கு வந்து புலிகள் வந்து ஆல்ரெடி இருந்தது, இந்தியாவில இருந்தது. பட் ரொம்ப பேருக்கு அதை பத்தி நிறைய தெரியல, எவ்வளவு இருக்கு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சேவ் டைகர் கேம்பெயின் மூலமா நிறைய போட்டோக்கள் போட்டா எடுத்தாங்க, வீடியோக்கள் போட்டாங்க, டிவிலையும் நியூஸ் பேப்பர்லயும் நிறைய அதை பத்தி பேசவும் தான். ஓகே, டைகர் இப்படி புலிகள் இருக்கு, இது நம்மளோட என்ன சொல்றது நம்மளோட பொக்கிஷம், நம்ம இயற்கை பொக்கிஷம், இதை காப்பாத்தன்னு சொல்லிட்டு வீட்டு நிறைய அவேர்னஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சது. எதனாலன்னா இந்த மாதிரி போட்டோஸ் எல்லாம் பாக்குறோம், பேப்பர்ல பாக்குறோம், இப்ப இருக்கிற சோசியல் மீடியாவில் நிறைய பாக்குறோம் இல்லையா. உதாரணத்துக்கு ஒரு ப்ராஜெக்ட் நான் வந்து ஒரு பேஜ் பேஜா ஒரு 50 பக்கம் நான் எழுதுறதை விட, 50 பக்கம் ரிப்போர்ட் பண்ணி ஆபீஸ்க்கு நம்ம தர்றதை விட, போட்டோகிராஃபர் நிறைய நீங்க ஒரு 10 போட்டோகிராஃபர் எடுத்தாலும் 5 போனாலே அதுவே வந்து நிறைய விளக்குறது போல தெரியும். ஈஸியா போட்டோ ஒரு போட்டோகிராஃபர் வந்து இட் கன்வே 1000 வேர்ட்ஸ் சொல்றோம் இல்லையா. ஸோ நம்மளோட பார்வையும் எடுத்த உடனே படிக்கிறதுக்கு முன்னாடி விஷுவல் நிறைய பாக்குறோம். மனிதனோட கண் வந்து பார்த்த உடனே வந்து பிரெயின் வந்து விஷுவல டக்குன்னு அப்சர்வ் பண்ணிக்குது, கரெக்டா? ஸோ டெஃபினட்டா இந்த போட்டோகிராஃப் பார்த்த உடனே வந்து அது ஒரு கன்சர்வேஷன் டூல்னே நான் சொல்லலாம்.
1: சூப்பர் மேம், ரொம்ப அருமையா பகிர்ந்துகிட்டீங்க. இன்னும் சில விஷயங்கள் உங்ககிட்ட கேட்க வேண்டியது இருக்கு, அதை நான் கடைசி பகுதியில் கேட்கறேன். அதுக்கு முன்னாடி நேர்களே, உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சர்வதேச புலிகள் தினத்தை முன்னிட்டு மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சி தாங்க. பாடலை கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சர்வதேச புலிகள் தினத்தை முன்னிட்டு மலையோரம் வீசும் காற்று சிறப்பு நிகழ்ச்சி தாங்க கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க தருண் பேசிட்டு இருக்கேன். நம்ம கூடவே சிறப்பு விருந்தினர் வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர் திருமதி ராதிகா ராமசாமி அவர்களுமே இருக்காங்க. மேம், கடைசியாக நம்ம ஒரு சில விஷயங்கள் பேசியிருந்தோம். இந்த வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபினால் வந்துட்டு நம்மளால் விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியுமா அப்படின்னு. இப்போது நம்ம ஒரு காட்டில் போயிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த ஃபோட்டோவை சோஷியல் மீடியாவில் பகிரும்போது அந்த லொக்கேஷனை நம்ம ஷேர் பண்ணலாமா மேம்?
3: லொக்கேஷன் வந்து நீங்கள் பகிர தேவையில்லை. அதில் ஒரு இது என்னன்னா, அதுவும் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபியில் ஒரு எத்திக்ஸ் இருக்கு. அதில் என்னன்னா, நீங்கள் வந்து ஈவன் அனிமல்ஸ் உணவு ஊட்டும் போதோ ஃபீடிங் பண்ணும்போதோ ஃபோட்டோகிராஃப் நம்ம எடுக்கக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எல்லாமே தூரத்துல இருந்து அவங்களோட உலகத்துக்கு போறோம், அவங்கள தொந்தரவு பண்ணாம நம்ம தூரத்துல இருந்து போட்டோ எடுக்கணும். இப்ப நாங்க எடுக்கிறோம்னா எங்க கிட்ட ஒரு 8 inch பெரிய லென்ஸ் வச்சுட்டு ஒரு இத்தனை மீட்டர் தூரத்துல இருந்து நாங்க எடுக்கிறோம் கரெக்டா. இப்ப ரொம்ப பேர் என்னன்னா, மொபைல் வச்சுட்டு பக்கத்துல போகணும்னு சொல்லிட்டு டிஸ்டர்ப் பண்றாங்க. அது அந்த மாதிரி பண்ணவே கூடாது. அந்த இடங்களையும் நம்ம வந்து விச்வல்ட் பண்ணிடலாம், சொல்லவே சொல்லலாம். நான் வந்து லொக்கேஷன் சொல்ல விரும்பலன்னு சொல்லிட்டு நம்ம அதுல போட்டோ கீழே போடலாம். கண்டிப்பா அது வந்து ஒரு நல்ல விஷயம்தான். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து உதாரணத்துக்கு பாலக்காட்டுல வந்து ஒரு ராப்டர் வந்திருக்கேன்னு சொன்னாங்க, அமூர் பால்கான்னு சொல்லிட்டு. நாலே நாலு வந்திருக்கேன்னு ஒருத்தர் போட்டோ எடுத்து இங்க பேர் போட்ட உடனே அடுத்த நாள் வந்து 20 ஜீப் போய் கார் போய் அங்க இருக்காங்க போட்டோ எடுத்த. ஓகேவா, அந்த அமூர் பால்கான் வந்து ஆசியால இருந்து ஆப்பிரிக்கா போயிட்டு திரும்பி ஆசியாவுக்கு போறது. ஓகேவா, அவ்வளவு தூரத்துல இருந்து ஒரு வளர்த்தல் பறவை. அது வந்து ஒரு 4 நாளைக்கு ரெஸ்ட் எடுத்து நான் சாப்பிட்டுட்டு போறேன்னு சொல்லி ஒரு இடத்துல இருந்தாய். நல்ல வேப்படக்காரங்களும் ஆர்வமா, தப்பு இல்ல போய் பார்க்க. அது வந்து நம்ம இங்கதான் போய் பார்ப்போம், திரிபுராலதான் பார்ப்போம், பெங்களூர்ல பார்ப்போம். கோயம்புத்தூர்ல வந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் போறது வந்து தப்பு இல்ல. சென்னையில இருந்து எல்லாம் போனாங்க. பட் என்னன்னா, அதோட இதை நம்ம டிஸ்டர்ப் பண்றோம் இல்லையா அவங்களோட பயணத்தை.
4: கண்டிப்பா.
3: சோ இதே மாதிரி சின்ன ஒரு குட்டி போட்டுச்சு, ஒரு பேர்டு ஃபீடிங் பண்ணுது, இப்பதான் பேர்டு வந்துச்சுன்னா ஒரு 10-20 போட்டோகிராஃபர் இந்த காலத்துல போட்டோகிராஃபர் எடுக்க போயிடறாங்க. முடிஞ்ச அளவு நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம எடுக்கணும். அதுக்கு வந்து நீங்க இடத்த சொல்ல தேவையே இல்லை.
4: ஓகே மேம், சொல்ல
3: வேண்டாம், விட்கல்டன் சொல்லலாம்.
2: ஒவ்வொருத்தருமே
3: நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பண்ணாலே போதும், நம்மளால முடிஞ்சது. காமன் பீப்புள் வந்து நம்ம லெஸ் அதாவது பிளாஸ்டிக் நீங்க வந்து பர்ஸ்லா யூஸ் பண்ணுங்க. யூஸே பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. பட் குப்பையை போடும்போது பிளாஸ்டிக் தனியா, பேப்பர் தனியா, முடிஞ்ச அளவு இப்பெல்லாம் ரூல்ஸ் வந்துடுச்சு, முடிஞ்சு அதை ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் ரீசைக்கிளிங் முடிஞ்ச அளவு நம்ம ரீசைக்கிளிங் பண்ணலாம். ஸோ எந்த அளவுக்கு நம்ம பயோடைவர்சிட்டி இந்த இயற்கையோட நம்ம ஒன்றி வாழ முடிஞ்சதுன்னா ரொம்ப நல்ல விஷயம். அதெல்லாம் நாங்கள் பண்ண முடியாது சிட்டியில் இருக்கோம்னு சொன்னால் அந்த சின்ன சின்ன விஷயங்கள். ஸோ பிளாஸ்டிக் யூஸ் பண்ண தவிர்க்க பண்ணலாம். அதுக்கு பதிலாக டிஃபன் டப்பா எடுத்துன்னு போகலாம். ஏன்னா ஸ்கூல் குழந்தைய பார்க்கும்போது சின்ன சின்ன கிட்ட கலர் கலர் பிளாஸ்டிக் எடுத்துன்னு போறாங்க, அது ரொம்ப பார்க்க கஷ்டமா இருக்கு. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம தூக்கு சட்டி மாதிரி டிஃபன் பாக்ஸ் எடுத்துன்னு போகலாம்.

0: அதே மாதிரி வாட்டர் பாட்டில் வந்து வீட்டுல இருந்து எடுத்துட்டு போன பிளாஸ்டிக் இல்லாம சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளால முடிஞ்சது பண்ணலாம். இது ஒரு எனக்கு சொல்லணும்னு ஆசையா இருக்கு. இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து அம்மாக்களுக்கு எல்லாருக்கும் இந்த மாதிரி பண்ண சின்ன சின்ன விஷயங்கள் இதுக்கு என்ன சொல்ல பெரிய ஒரு இம்பாக்ட் இது பண்ணும்.
1: கண்டிப்பா மேம். மேம், நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இவ்வளவு நேரம் எங்க கூட நீங்க புலிகளை பார்த்த அனுபவம், புலிகளை எப்படி புகைப்படம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னது, புலிகளோட நிலைமை இப்ப இந்தியால எப்படி இருக்கு, காலநிலை மாற்றத்தினால புலிகளுக்கு பாதிப்பு ஏதாவது ஏற்படுதா அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துகிட்டீங்க. அதுக்காக என்னுடைய சார்பாகவும் எங்களுடைய சோனா எஃப்எம் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மேம்.
0: நன்றி தருண். அனைவருக்கும் சோனா எஃப்எம் நேயர்களுக்கும் நன்றி.
1: உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சர்வதேச புலிகள் தினத்தை முன்னிட்டு மலையோரம் வீசும் காற்று சிறப்பு நிகழ்ச்சியிலிருந்து டடாவை வைனீர்களே.
2: வணக்கம், என் பேரு ஆர்கே தரன். இப்ப நீங்க கேட்க போற சாங் உறவு ஆல்பம்ல இருந்து நடப்போமா. இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே.

சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.

திருவிழா கோலம் அந்த மெரினாவில் வந்து இருக்கோங்க. அவ்வளோ மக்கள் வந்து வருவாங்க. மெரினாவில் குழந்தைகள் வருவாங்க. குழந்தைகள் அங்கே இருக்கிற ராட்டினத்தில் ஏறாமல் அதில் வந்து அந்த ஒரு சுற்று சுற்றாமல் வீடு திரும்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். அது வந்து ரொம்ப ஒரு அரிதான விஷயம் மாதிரி அவங்களுக்கு இருக்கும் ராட்டினம் அந்த சுற்றும்போது. இப்போ கூட சென்னையில் போய் பார்த்தா, அந்த சென்னை மெரினா பீச்சில் போய் பார்த்தா அந்த ராட்டினம்லாம் இருக்கும். ஆனால் ரொம்ப ஒரு பாலடைஞ்ச ஒரு நிலையில் வந்து இன்றைக்கி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ராட்டினம் சுற்றும்போது அப்படியே குழந்தைங்க அப்படியே மகிழ்ச்சியாக சிரிச்சுக்கிட்டு அப்படியே அப்படி கண்ணெல்லாம் மூடிக்கிட்டு ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணுவாங்க. அதை பார்த்து அவங்களுடைய பெற்றோர்களும் ரசிப்பாங்க. அவங்களுடைய முகமும் ஒரு மகிழ்ச்சி கலந்த ஒரு விஷயமாக வந்துருக்குங்க. மெரினாவோட மாலை நேரம் இன்னும் ரொம்ப அழகாக இருக்குங்க. சென்னையோட ஒரு அடையாளம் அப்படின்னா மெரினா அப்படின்னு சொல்லலாம். தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் வருவாங்க. கடல் அலைகளை ரசிப்பாங்க. ஃபேமிலியோட நண்பர்களாகவும் அதே மாதிரி காதலர்களும் வருவாங்க. இந்த கடற்கரையோட மாலை நேரத்தை இன்னும் உற்சாகமாக மாற்றக்கூடியது அந்த ராட்டினங்கள் தாங்க. அப்படி உற்சாகமாக ஒரு மகிழ்ச்சியாக இருந்த அந்த சென்னை, அந்த மெரினா பீச், அந்த ராட்டினங்கள் எல்லாமே இன்றைக்கி மக்கள் இல்லாமல் ஒரு ரொம்ப கம்மியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக வந்திருக்குங்க. இதற்கு காரணம் என்ன, எதனால் இப்படி ஆனது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களும் கூட வந்து பகிர்ந்துக்கிறாங்க. இப்போ பாடல் வந்துக்கிட்டே இருக்குது, பாடலை கேட்டுருங்க. பாடலில் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. இப்போ பாட்டை கேட்டுருங்க.

0: தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
0: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மள சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
2: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க உங்க கூட. இன்னைக்கு மெரினா கடற்கரை ஒரு காலத்தில் எப்படி இருந்தது, அங்கே இருந்த ராட்டினங்கள்லாம் எப்படி வந்து பயன்படுத்தப்பட்டது, அதாவது குழந்தைகள் ரொம்ப மகிழ்ச்சியாக அந்த ராட்டினங்களில் வந்து விளையாடுவாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த ராட்டினங்கள் வந்து நபர்கள் இல்லாமல், அதாவது மெரினா கடற்கரையில் நிற்கிற பல ராட்டினங்கள் பெரும்பாலான நேரங்களில் பயணிகளே இல்லாமல் அமைதியாக காத்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இப்போ இதற்கு வந்து நிறைய காரணங்கள் வந்து இருக்கலாங்க. அதாவது ஒரு காரணம் விலையேற்றமாக இருக்கலாம். முன்னெல்லாம் ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான் இருந்தது அந்த ராட்டினங்களில் ஒருத்தர் சுற்றுறதுக்கு. ஆனால் இப்போ ஒரு நபருக்கு 100 ரூபாய் கட்டணம் வந்து உயர்த்தப்பட்டதுங்க. பயணிகள் குறையிறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சிகள் குழந்தைகளோட உலகையே மாத்திருச்சு அப்படின்னு சொல்லலாங்க. குழந்தைகளுக்கு விருப்பமான விஷயங்கள், அதாவது குழந்தைகள் ஒரு பலூனை பார்த்தா கூட அதை வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அடம் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு பொம்மையை பார்த்தா ரொம்ப அடம் பண்ணுவாங்க. குழந்தைகளோட உலகமே வேற அப்படின்னு சொல்லலாங்க. ஆனால் இன்னைக்கு குழந்தைகள் அதெல்லாம் வந்து பண்ணுறதே இல்லை. அங்கே வந்து மொபைல் ஃபோன் அதிகமாக பார்க்க ஆரம்பித்ததுலேருந்து ஃபோனில் கேம் விளையாடுறதுக்கு தான் அங்கே வந்து பிரியப்படுறாங்களே ஒழிய, ஒரு பொம்மையில் விளையாடுறதுக்கும் இந்த மாதிரி ராட்டினங்களில் விளையாடுறதுக்கும் அவங்க வந்து பிரியப்படுறது இல்லைங்க. அவங்களுடைய பொழுதுபோக்கு உலகம் மாறிப்போச்சு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இது இன்னொரு ரீசன். இதனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடிலாம் சனி ஞாயிறு அப்படின்னா அம்மா மெரினா கூட்டிகிட்டு போங்கம்மா, அம்மா பீச்சுக்கு போகலாமா, அப்பா பீச்சுக்கு போகலாம்ப்பா அப்படி

சொல்லிட்டு அடம் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த டிஜிட்டல் மோகத்தினால அவங்களுடைய அந்த ஒரு பொழுதுபோக்கு மாறிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதனால் இந்த ராட்டினம் போன்ற பாரம்பரிய பொழுதுபோக்கு அம்சங்கள் மேலே இருந்த அந்த ஆர்வம் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாங்க. தொடர்ந்து இந்த கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு அனுப்பலாம். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டுருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான், கரெக்டா 10 மணிக்குலாம் ஆபீஸ் போயிடணும் அப்படின்னு பாக்குறேன், முடியலடா.
2: ஏன் மச்சான், டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டியா?
1: அதெல்லாம் இல்லடா, இது வரைக்கும் யாருமே எனக்கு வேலை தரல, அதனாலதான்.

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப்பு ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும் சாமி.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமி? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்ட்டதான் தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்தை நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8.
3: நடைபாதையில் மற்றும் பேருந்தில் பயணிக்கும் போது பொது இடங்களில் எச்சில் துப்பாமல் இருப்போம். சுகாதாரமாக வாழ்வோம்.
4: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதைய, வாழ்க்கை நினைவுகளை சொல்லக்கூடிய நிகழ்ச்சி நம்மளோட நிகழ்ச்சி. என்னதான் இருந்தாலும் இந்த பழைய நினைவுகள் நம்மளுடைய மனசில் எப்பயுமே இருக்குங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி இருந்த விஷயங்கள் இன்றைக்கி வந்து மாறி இருக்கு இல்லைங்களா? அதாவது என்னோட சின்ன வயசில் அந்த எலிமெண்ட்ரி ஸ்கூல் படிச்சுட்டு இருக்க அந்த ஒரு காலகட்டத்திலலாம் ஸ்கூல் முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜவ்வு மிட்டாயெல்லாம் விற்பாங்க. அதாவது என்ன உருவம் கேட்குறோமோ அந்த உருவத்தில் ஒரு பொம்மை செஞ்சு நமக்கு வந்து கொடுப்பாங்க. ரொம்ப அமௌண்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மி. அப்போ அதை பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு பிரியமாக இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே காலப்போக்கில் அதெல்லாம் மாறிடுச்சு இல்லைங்களா? அந்த மாதிரி தான் மெரினாவில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடிலாம் மக்கள் அதிகமாக வந்து அந்த ராட்டினங்களில் குழந்தைகள்லாம் விளாண்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த ராட்டினங்கள்லாம் யாருமே வந்து இல்லாமல், அதாவது பயன்பாட்டில் இல்லாததுனால மெரினாவில் இருக்கக்கூடிய சில ராட்டினங்கள் ரொம்ப பழுதடைந்து காணப்படுதுங்க. ஒரு காலத்தில் குழந்தைகளோட சிரிப்போட சுழன்ற அந்த ராட்டினங்கள் இன்றைக்கி வந்து தூசி படர்ந்து துருப்பிடித்த நிலையில் இயக்கப்படாமல் இருக்குங்க. அதாவது அங்கே வந்து இயக்கிறதுக்கு ஆள் இருந்தாலும் அதில் குழந்தைகள் ஏறுறதுக்கு ஒரு சூழ்நிலை இல்லை அப்படின்றது இன்னொரு உண்மைங்க. அதனால் பல ராட்டினங்கள் இப்போ சென்னைக்கு நீங்கள் வந்து இன்றைக்கி போனால் கூட அந்த மெரினாவில் நிறைய ராட்டினங்கள்லாம் இருக்கிறத பார்க்க முடியும். அந்த ராட்டினங்கள்லாம் இயக்கப்படாமல், பராமரிப்பு இல்லாமல் பழுதாகி ஒரு சூழ்நிலையில் வந்து இருக்குங்க. இப்போ அந்த ராட்டினங்கள்லாம் யாரும் பயன்படுத்துறது இல்லை, குழந்தைகள் ஏறுறதில்லை. இதை தாண்டி அந்த ராட்டினத்தை மட்டுமே நம்பி வாழக்கூடிய சில குடும்பங்களும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வாழ்வாதாரமே சென்னை மெரினா பீச் தான் அப்படின்னு சொல்லலாங்க. அதுதான் அவங்களுக்கு ஒரே ஒரு வருமானமாகவும் இருந்திருக்கு. குழந்தைகள் வருகை குறைந்ததுனால அவங்களுடைய வருமானமும் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. வருமானம் குறைந்ததுனால அந்த பராமரிப்பு செலவுகளை அவங்களால பண்ண முடியாமல் போயிருக்குங்க. தொடர்ந்து கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. இப்போ இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: ஏதோ இந்த கிராமத்தில் வளர்ந்த பையன். இதெல்லாம் நமக்குள்ள செட் ஆகுமா?
1: அதெல்லாம் ஆகும்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லா பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணுல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிட்டு இருக்குங்க. இன்னைக்கு உலகம் டிஜிட்டல் மயமாக மாறினதுக்கப்புறம் குழந்தைகள் அவங்களோட அந்த ஒரு பொழுதுபோக்கு விஷயங்கள் எல்லாமே மாறி இருக்கு அப்படின்னு வந்து சொல்லாங்க. முன்னெல்லாம் குழந்தைகள் வந்து வீட்டை விட்டு வெளியே வந்து விளையாடுறத ரொம்ப விரும்புவாங்க. பொம்மைகள் தான் அவங்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்தாக வந்து இருக்கும். எங்கேயாச்சும் போயிட்டு அந்த பொம்மைகளை பார்த்தா அதை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பண்ணி வாங்குவாங்க. அதெல்லாம் தான் அவங்களுக்கு வந்து ஒரு உலகமாகவே இருக்கும். அதுதான் குழந்தைகள் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் அந்த குழந்தைகள் உலகமும் இன்னைக்கு மாறி போச்சு அப்படின்றது ஒரு தவிர்க்க முடியாத நிதர்சனம்ங்க. அதாவது குழந்தைகள் வந்து இப்போ மொபைல் ஃபோன் அதிகமாக பயன்படுத்துறதுனால அவங்க வந்து விளையாடுறத, வெளியில் விளையாடுறத, எங்கேயாச்சும் போயிட்டு விளையாடுறதெல்லாம் விரும்புறது இல்லை. ஒரு கொஞ்ச நேரம் வந்து ஃபோன் கொடுத்தா அமைதியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயும் வந்து ஃபோன் கொடுத்துருவாங்க. இப்போ அந்த ஃபோனில் இருக்கக்கூடிய கேம்ஸ்லாம் விளையாண்டு அவங்களுக்கு வந்து அந்த வெளி விளையாட்டுக்கள் அதெல்லாம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அப்படி குறிப்பாக மெரினாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராட்டினங்கள்லாம் நிறைய இருக்கும். அதெல்லாம் அந்த ஈவினிங் டைமில் குழந்தைகள் வந்து அவ்வளோ ஒரு ஆர்வமாக விளையாடுவாங்க, பெற்றோர்கள் அதை ரசிப்பாங்க. ஆனால் குழந்தைகளுக்கு வந்து இன்றைக்கி அந்த ராட்டினத்து மேலே ஒரு ஆர்வம் போயிருச்சு, ஆர்வம் காட்டுறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த ராட்டினம் வச்சுருக்கிறவங்க சொல்கிறாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அந்த ராட்டினங்கள் வச்சுக்கிறவங்க அவங்கள கவர்றதுக்காக நிறைய வண்ண விளக்குகள் எல்லாம் அந்த ராட்டினத்து மேலே சுற்றி அதை அலங்கரித்து குழந்தைகளை ஈர்க்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. ஆனாலும் குழந்தைகள்லாம் முன்ன மாதிரி அது மேலே ஒரு ஆர்வம் காட்டுறது இல்லை. அதுவும் குறிப்பாக மழைக்காலம்லாம் வந்துட்டா அவங்களுடைய நிலைமை இன்னும் ரொம்ப மோசமாகிடும். ஏன்னா மழைக்காலத்துலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பீச் பக்கம்லாம் ரொம்ப யாருமே வரமாட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுடைய வருமானம் இன்னும் ரொம்ப பாதிக்கப்படுங்க. குறிப்பாக மெரினாவில் ஒரு காலத்தில் களை கட்டிகிட்டு இருந்த அந்த மெரினாவில் இன்றைக்கி மக்கள் அதிகமாக ஒரு பொழுதுபோக்குக்காக வந்து போகிறதில்ல, குழந்தைகள் போகிறதில்ல அப்படின்றது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு நிதர்சனங்க. தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. இப்போ பாட்டு கேட்டுருங்க.

0: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா திருவிழா அப்படின்னாலே ராட்டினங்கள் தாங்க இருக்கும். அந்த ராட்டினங்களில் சுத்தின ஒரு அனுபவங்கள்லாம் வந்து இருக்குது. அதாவது ஒரு திருவிழா அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 வீக்ஸுக்கு முன்னாடியே அந்த ராட்டினங்கள்லாம் கொண்டு வந்து செட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. திருவிழா முடிஞ்சு ஒரு 2 நாள் கூட அந்த ராட்டினங்கள்லாம் இருக்கும். பொதுவாக பேச்சு வழக்கில் இந்த ராட்டினங்களை கிராமப்புறங்களில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா சின்ன குழந்தைங்க ரேட்டந்தூரி, ஆட்டந்தூரி, அதுக்கப்புறம் ராட்டின தூரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்களில் பேச்சு வழக்கில் அழைப்பாங்க. நான் கூட சின்ன வயசில் அது வந்து ரேட்டந்தூரி அப்படின்னு தான் வந்து நாங்கள்லாம் வந்து சொல்லுவோம். ரேட்டந்தூரியில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா கிட்ட அம்மா கிட்டலாம் காசு வாங்கினதெல்லாம் வந்து ஒரு ஞாபகத்தில் வந்து எனக்கு இருக்குது. தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா இப்படிப்பட்ட அந்த ராட்டினங்கள் சென்னை மெரினா பீச்சில் ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய விஷயங்கள். குழந்தைகள் அந்த ரேட்டந்தூரியில் சுற்றுறதுக்காகவே வந்து மெரினா பீச்சுக்கு வருவாங்க. அந்த ஈவினிங் டைம் வந்து இன்னும் ரொம்ப ஃபேமஸுங்க. மெரினா பீச்சுக்கு பொதுவாகவே வந்து எல்லாருமே வருவாங்க. நண்பர்கள், அதுக்கப்புறம் வயதானவங்க வாக்கிங்லாம் வருவாங்க. குடும்பத்தோடு வந்து பேசிக்கிட்டு போவாங்க. அப்படி குழந்தைகளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அலையை ரசிச்சுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு ராட்டினங்களில் சுற்றிக்கிட்டு அங்கே குதிரையெல்லாம் கூட வந்துருக்கும். நிறைய பேர் வந்து அந்த குதிரையெல்லாம் கூட வந்து பயணம் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருந்த அந்த மெரினா, அந்த ராட்டினங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகள் அதிகமாக அந்த ராட்டினங்கள் மேலே விருப்பம் காட்டாதனால ரொம்ப பயன்படுத்தப்படாத ஒரு சூழ்நிலையில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. இதனால் அந்த ராட்டினங்களை இயக்கக்கூடிய பணியாளர்கள் ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. வருமானம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. என்ன தான் இன்றைக்கி டிஜிட்டல் மயமாக உலகம் மாறினாலும் இந்த ராட்டினங்களும் இந்த ராட்டினங்களில் சுற்றின நினைவுகளும் எல்லார் மனசுலேயும் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. மீண்டும் அடுத்த நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் ஒரு அழகான கதையோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலை எண்ணுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நம்ம நிலை எண் 9787707.8. மீண்டும் அடுத்த நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை பாய் பாய் நேயர்களே, நன்றி நேயர்களே.

இதுவரை கேட்டது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சோனா சமுதாய வானொலி குழுவினர் நேரலையில் உங்களுடன் பேசுவார்கள். நன்றி, வணக்கம்.